நேரம் 5:44. நேயர்கள் இணைந்திருப்பது தெய்வீக ராகத்தில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கிருஷ்ணாஷ்டகம்.

0: நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது அருள்மொழி மாலையில் தெய்வீக ராகத்தில். எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 2 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 9 நாள், 2026 மே மாதம் 23 தேதி சனிக்கிழமை. வந்தே மாதரம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு ஒரு புதிய பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கூப்பா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடருவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மதுரை அருகே கான்கிரீட் குழியில் மண் சரிந்ததால் அதில் சிக்கி 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலா

0: ஷபராக் புகழ்பெற்ற 2025 ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நேரம். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னிலைய திரை இசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தொடர்ந்து திரை இசை. 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும். தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். இன்று காலை 9:02 பன்மொழி பாடல்கள். 9:30 கான கைரடி. மலையாள திரைப்பட பாடல்கள் காலை 10:02 சவாலை சமாளி நிரலை நிகழ்ச்சி. 10:30 கடிதமும் கருத்தும். காலை 11:02 எக்ஸு தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை. 12:00 நிகழ்ச்சி. 12:10 மனம் நினையும் மதுரமழை திடீர் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலும்புப்புறை நோயை எதிர்கொள்வது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். பகல் 12:55 திரை இசை. இன்று பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம். மனங்கவர் சென்னை மாநகர் உரை சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் கே புருஷோத்தமன். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரை இசை. 2:30 நாட்டுப்புற கீதங்கள். கே சக்திவேல் குழுவினர் வழங்கும் கரகாட்ட இசை கேட்கலாம். 2:55 வானிலை இருக்கை. இன்று 3:02 தேனி நேரத்தில் திரைக்களஞ்சியம். புன்னிநகர் ஜே ஜெயக்குமார் எழுதி அனுப்பியுள்ள திரை இசை பாடல்களை கேட்கலாம். இன்று மாலை 4:02 வானிலை. தொடர்ந்து எஸ் எம் எஸ் உங்கள் சாய்ஸ். 5:00 முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். இன்று மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 திரையுவன். 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. இன்று இரவு 7:00 நீசி நேரம். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ மோகன் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: This is Akashwani. The news read by Neena Arakel. Prime Minister Narendra Modi will distribute more than 51,000 appointment letters to newly recruited youth in various government departments and organizations at the 19th Rozgar Mela through video conferencing today. Mr. Modi will also address the gathering on the occasion. Our correspondent reports that the Rozgar Mela is a key initiative reflecting the Prime Minister's commitment to giving top priority to employment generation and turning this vision into reality. The newly recruited candidates, selected from across the country, will be joining various ministries and departments, including Ministries of Railways, Home Affairs, Health and Family Welfare, and Department of Higher Education, among others. Prime Minister Narendra Modi and Cyprus President Nikos Christodoulidis have called for strengthening multilateral efforts to combat terrorism and for the early finalization and adoption of the Comprehensive Convention on International Terrorism within the UN framework. In a joint statement issued after talks between the two leaders in New Delhi yesterday, both sides urged strong and coordinated action against all UN and EU-designated terrorism. terrorists and terrorist organizations, including those listed under the 1267.

0: And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ் ஞானி எழுதிய வரிகள் இன்றைய காலத்திற்கும் அப்படியே பொருந்துகின்றன என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அந்த ஞானி ஸ்ரீ குருஞான சம்பந்தர். அவர் அருளிய சிவபோக சாரும் எனும் நூல் வெறும் ஆன்மீக தத்துவம் மட்டுமல்ல, அது நாம் அன்றாடம் எப்படி வாழ வேண்டும், நம் மனதை எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு நடைமுறை வழிகாட்டி. இன்று அந்த நூலில் பொதிந்துள்ள வாழ்வியல் அறங்களை சற்று சிந்திப்போம். அகந்தை ஒழித்தல். நான் பெரியவன் என்ற அகந்தை மனிதனை சிறியவனாக்கும். அடக்கம்தான் உண்மையான உயர்வு. நீர் பள்ளத்தை நாடுவது போல அன்பும் அருளும் பணிவுள்ள மனதில்தான் நிலைக்கும். அகந்தை விலகும் இடமே அறத்தின் ஆரம்பம். அன்பும் விவேகமும். அன்பு மட்டும் போதாது, அதை வழிநடத்த விவேகமும் தேவை. அன்பு மிக உண்டாய், அதிலே விவேகமுண்டாய் என்ற குருஞான சம்பந்தரின் அடிகள் உண்மையான அன்பு மனிதனை உயர்த்தி துன்பத்திலிருந்து நீக்க உதவ வேண்டும் என்பதை உணர்த்துகின்றன. விவேகம் இல்லாத அன்பு பல நேரங்களில் மனிதனை முட்டாளாக்கிவிடும். ஆனால் அறிவுடன் கூடிய அன்பு உறவுகளையும் வாழ்க்கையையும் நிலைநிறுத்தி மனிதனை பொறுப்புள்ளவனாகவும் உயர்ந்தவனாகவும் மாற்றும். பிறர் குறையை தேடாதே, நம்மை நாமே திருத்திக் கொள்வதே உண்மையான முதிர்ச்சி. ஒருவரின் வாழ்க்கையையும் சூழ்நிலைகளையும் முழுமையாக அறியாமல் குறை கூறுவது அறமல்ல. பிறரை சுட்டி காட்டி குறை கூறுவதை காட்டிலும் நம்மை செதுக்கிக் கொள்வதே உயர்ந்த வாழ்க்கை. அடுத்தது பரபரக்க வேண்டாம். இது இன்றைய மனித வாழ்க்கைக்கு மிக தேவையான ஒரு அறவுரை. மனித மனம் எப்போதும் அவசரத்திலும் ஓட்டத்திலும் வாழ விரும்புகின்றது. ஆனால் அந்த பரபரப்பே நம் அமைதியையும் தெளிவையும் கெடுக்கிறது. அதனால்தான் ஆசிரியர் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார். அவசரத்தில் நாம் பார்த்ததை உடனே நம்புகின்றோம், கேட்டதை உடனே ஏற்றுக்கொள்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கின்றோம். இதனால் மனக்குழப்பமும் தவறான புரிதல்களும் உருவாகின்றன. நாம் எப்போது நிதானமாக சிந்திக்க தொடங்குகின்றோமோ அப்போதுதான் உண்மையான விழிப்புணர்வு பிறக்கிறது. நம் எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் ஆகியவற்றை தெளிவாக அறிய முடிகின்றது. பரபரப்பு ஒரு கனநேர அவசரம் மட்டுமே. ஆனால் அமைதி வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கும் மற்றும் வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது. நிதானமாக வாழ்வதை தன்னை உணர்ந்த மனிதனின் அடையாளம். கற்றலும் அனுபவமும். எவ்வளவு படித்தோம் என்பது முக்கியமல்ல, அந்த படிப்பு நம் குணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியதா என்பதே முக்கியம். கல்வி என்பது வெறும் தகவல் சேகரிப்பு அல்ல, அது உள்ளத்தில் அமைதியையும் செயலில் நேர்மையையும் கொண்டு வர வேண்டும். அனுபவபூர்வமாக எதையும் உணர்ந்து செயல்படுவதே உண்மையான அறிவு. குருஞான சம்பந்தர் காட்டும் இந்த வாழ்வியல் நெறிகள் மிக எளிமையானவை. அகந்தையை தவிர், அன்போடு அறிவை சேர், பிறரை குறை கூறாதே, எதற்கும் பரபரக்காதே, நிதானமாக வாழ்ந்து உன்னை உணர். இந்த அறங்களை நாம் கடைபிடித்தால் நாமும் மேன்மையான மனிதர்களாக மாறலாம், உலகையும் ஒரு சிறந்த இடமாக மாற்றலாம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. சொல்லில் சுவையும் சிந்தனையில் செழுமையும் தரும் இனிய அமுதம் குரல் அமுதம்.

0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
1: இகழ் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய்.
0: எல்லா உயிர்களிடத்தும் பிரித்தல் என்னும் பண்பற்ற நோயை வளர்ப்பதே இகழ் என்னும் முரண்பட்ட தன்மைதான். குறள் எண் 851 அதிகாரம் இகல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள்.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: குமரி எஃப்எம் 101.

கைகள் கோப்பை வணங்கும் போது கண்ணீரும் பூவாய் மாறும். இறையருள் துணையாக இருந்தால் இருள் கூட ஒளியாகும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதலில் தினேஷ் பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜினை வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம்.

தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் பல்வேறு துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களையும் அவர் வழங்கவுள்ளார். இதுவரை நாடு முழுவதும் நடத்தப்பட்ட 18 வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் சுமார் 12,00,000 பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை ஐசிஎம் வளாகத்தில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். இதேபோல் நாட்டின் பல பகுதிகளில் நடைபெறும் விழாக்களில் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவைக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும்.

0: என்ற நோக்கத்துடன் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தும் என்று கூறினார். வருவாய்த்துறை மூலமாக மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்பதால் அந்த துறையை முதலமைச்சரிடம் தாம் கேட்டு பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் நேற்று சென்னையில் துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை உயர் அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நம்பிக்கையான தூய்மையான நிர்வாகத்தை வழங்க மக்கள் தங்களுக்கு வாக்களித்திருப்பதாக கூறினார். நமது கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தொடர்வதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். விருதாச்சலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்து விசிக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் தவிக தலைமையிலான அமைச்சரவையில் சேர்ந்திருப்பது அவர்களது கட்சியின் விருப்பம் என்று கூறினார். புதிய அரசு செயல்பட அவகாசம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போதே அந்த அரசின் செயல்பாடுகளை விமர்சிப்பது பொருத்தமாக இருக்காது என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் 3,570 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருவதாக கூறினார். சென்னை மற்றும் எண்ணூர் காமராஜர் துறைமுகங்களில் இருந்து நாள்தோறும் 3,00,000 டன் சரக்குகள் என 107 மில்லியன் டன் சரக்குகள் கடந்த நிதியாண்டில் கையாளப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து கடந்த நிதியாண்டு 2,04,165 கார்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை மற்றும் எண்ணூர் துறைமுகங்கள் 2,400 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தெற்கு ரயில்வேயில் சென்னை அருக்கோண மார்க்கத்தில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் முடிந்துள்ளன. இதனால் ரயில் பயண நேரம் வெகுவாக குறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் 2025-26 நிதியாண்டில் பல்வேறு உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் தண்டவாளங்களை மேம்படுத்துவதற்காகவும் பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் அரக்கோணம் வழித்தடத்தில் உள்ள வளைவுகளின் மேம்பாட்டு பணிகள் முடிவடைந்ததால் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் முதல் ஜோலார்பேட்டை வரை செல்லும் அரக்கோணம் காட்பாடி வழித்தடத்திலும் இந்த உள்கட்டமைப்பு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதனால் ரயில் பயணிகளின் பயண நேரம் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. பயண நேரம் குறைக்கப்பட்டிருப்பதால் செல்ல வேண்டிய இடங்களுக்கு விரைவாக சென்று வருவதாக ரயில் பயணிகள் தெரிவித்தனர். வேலூரில் இருந்து மோகன்.
0: சென்னை அரக்கோணம் இடையே பயண நேரம் கணிசமாக குறைந்திருப்பதால் ரயில் பயணிகளும் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: என் பேர் வெங்கடேசன். நான் காட்பாடில இருந்து டெய்லி சென்னைக்கு டிராவல் பண்றேன். முன்ன 3 ஹவர் 2 ஹவர் ஆகும் பயணம் போறது வரதுக்கு. இப்போ 1.5 ஹவர் இல்ல 2 ஹவர் ஆகுது வண்டி. இப்போ ரயில்வேக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்போது மெயினா ஃபாஸ்டா போகுது, ஃபாஸ்டா வருது. ரயில்வே நல்லா நடவடிக்கை எடுத்துட்டு இந்த மாதிரி பயணிகளுக்கு எல்லாம் நல்லா போய் வரதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னுடைய ஸ்பீடு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணதுனால பயண நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்குது. இது ரயில்வேக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: வளிமண்டல சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், மாலை அல்லது இரவு நேரங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை

0: நிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்கா தடையாக இருப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க தேசிய புலனாய்வு பிரிவின் இயக்குநர் திருமதி துல்சி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தில்லியில் உள்ள சாஸ்திரி பூங்கா மரசாமான்கள் விற்கும் சந்தையில் நேற்றிரவு பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. மிசோரம் அசாம் மாநிலங்களில் வருவாய் புலனாய்வு துறையினர் நேற்று நடத்திய சோதனையில் 60,000 கிலோ வெளிநாட்டு பாக்குகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் திரு கோபா கிருஷ்ணன் நியமிக்கப்பட்டுள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மாநில அளவிலான கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் திருப்பத்தூரில் நேற்று நிறைவடைந்தது. மதுரை அருகே கட்டுமான பணியின்போது மண் சரிந்து 2 பெண் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். பெரம்பலூர் மாவட்டம் விஸ்வக்குடி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் இன்று காலை தொடங்கின. நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 80-க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. சென்னை தரமணையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. இன்று இரவு 7:30 லக்னோவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய ஹாக்கி போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப், ஜலந்தர், மும்பை அணிகள் வெற்றி பெற்றன. முதல் போட்டியில் பஞ்சாப் அணி 8-2 என்ற கோல் கணக்கில் கர்நாடக அணியை வென்றது. இரண்டாவது போட்டியில் ஜலந்தர் அணி 2-1 என்ற கோல் கணக்கில் சென்னை சரக்கு மற்றும் சேவை வரி அணியை வென்றது. மற்றொரு போட்டியில் மும்பை அணி 3-2 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று வராபவ வருடம் வைகாசி மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கும் முன்,
4: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
5: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
4: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
6: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
4: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை.
7: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
3: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு ஒரு வேண்டுகோள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையின் நாகர்கோவில் சமூக கடுகள் சரகத்தின் மூலம் ஆர்வாய் மொழி மத்திய நாற்றங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனச்சரக அலுவலர் நாகர்கோவில் சமூக கடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரி முகவரியில் நேரடியாகவோ அல்லது 9360551271 என்ற கைபேசி

மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விவசாயிகள் நில உடைமை பதிவு செய்த அடையாள அட்டை பெறுவது அவசியம். வருங்காலங்களில் பயிர்களுக்கான வெள்ள நிவாரணம் பெறுதல். அரசு துறைகளில் செலுத்தப்படும் அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு மானிய திட்டங்கள், பிரதமரின் கௌரவ நிதி பெறும் திட்டம், பயிர் காப்பீடு வங்கிகள் மற்றும் அரசு துறைகளிடமிருந்து பயிர்க்கடன் மற்றும் இதர வேளாண் கடன்கள் பெறுவதற்கு தனித்துவமான அடையாள எண் பெறுவது மிகவும் அவசியம். இதுவரை பதிவு செய்யாத விவசாயிகள் தங்களிடமுள்ள அனைத்து நிலங்கள் தொடர்பான பட்டா, ஆதார் எண் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கைபேசி எண் கொண்டு பதிவு மேற்கொண்டு தனிப்பட்ட அடையாள எண்களை பெறலாம். விவசாயிகளின் கோரிக்கையினை ஏற்று நில உடைமை பதிவுக்கான கால அவகாசம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் விரிவாக்க மையம் அல்லது தங்களது பகுதி வேளாண்மை விரிவாக்க அலுவலரை தொடர்பு கொள்ளவும். பொது சேவை மையங்கள் மூலமாக நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ளலாம். ஏற்கனவே பதிவு செய்து தனிப்பட்ட அடையாள எண்களை பெற்றுள்ள விவசாயிகள் தங்களிடம் உள்ள அனைத்து பட்டா மற்றும் சர்வே எண்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு ஏதேனும் விடுபட்டிருக்கும் நிலையில் விடுபட்ட நிலங்களுக்கான பட்டாவினை கூடுதலாக பதிவு செய்ய வேண்டும். மேலும் தற்போது பிரதமரின் கௌரவ ஊக்கத்தொகையை பெற்றுக் கொண்டு வரும் விவசாயிகள் தங்கள் நில உடைமை விவரங்களை உடனடியாக பதிவு செய்யாவிட்டால் அடுத்த தவணை முதல் ஊக்கத்தொகை கிடைக்காது. எனவே ஊக்கத்தொகை பெற்று வரும் விவசாயிகள் நில உடைமைகளை பதிவு செய்யாதிருந்தால் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மொத்தமுள்ள 2,547 பயனாளிகளில் இதுவரை 1,87,901 PM கிசான் பயனாளிகள் நில உடைமை பதிவு செய்துள்ளனர். மீதமுள்ள 12,646 பயனாளிகள் உடனடியாக பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பை பெற்ற AST 16, AST 5 மற்றும் AST 21 ரக சான்று மற்றும் ஆதார நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு உள்ளது. யூரியா, DAP, பொட்டாஷ் போன்ற ரசாயன உரங்களும், அசோஸ் பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களும் மாவட்டம் முழுவதும் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடங்களைப் போல ஜூன் முதல் தேதியில் அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. எனவே கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்த பணிகள் மேற்கொண்டு கன்னிப்பூ நெல் சாகுபடி சிறந்த முறையில் செய்திட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கிச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:00 வட்டார செய்திகள். வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை அலுவலர்களுடன் கலந்தாய்வு. பேச்சிப்பாறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வருவாய் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தென்மேற்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் கலந்தாய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், குமரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் பருவமழை காலத்தை எதிர்கொள்ள அனைத்து துறை அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். குறிப்பாக சார் ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர்கள் மழையினால் பாதிப்புக்குள்ளாகும் தாழ்வான இடங்களை கண்டறிந்து அப்பகுதி பொதுமக்களை பாதுகாப்பான தங்க வைப்பதற்கு ஏதுவாக நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்து அதன் பொறுப்பு அலுவலர்களின் கைபேசி எண்கள் அடங்கிய விவரங்கள் மற்றும் முதல் நிலை மீட்பு அலுவலர்களையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், தற்காலிக தங்கு முகாம்களில் தங்க வைக்கப்படும் நபர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களின் இருப்பினை உறுதி செய்ய வேண்டும் எனவும், வட்டாரம் நகர்ப்புறம் பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சாய்வு பாதைகள், பிரத்யேக கழிவறைகள், மின்சார வசதி, மருத்துவ உதவி உள்ளிட்ட வசதியுடன் தங்குமிடம் அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறினார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பாக தங்க வைத்தல், மழைக்காலங்களில் இடிமின்னலினால் ஏற்படும் உயிரிழப்புகள், கால்நடை சேதம் மற்றும் வீடுகள் சேதங்களை உடனுக்குடன் ஸ்மார்ட் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும், சேதமடையும் வீடுகளின் பயனாளிகளுக்கு 24 மணி நேரத்திற்குள் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும், முந்தைய பருவமழை

0: நிலங்களில் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் கூடுதலாக கவனம் எடுத்து அந்த பகுதிகளில் முன்னேற்பாடு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காவல்துறையினர் தென்மேற்கு பருவமழையினால் இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் காலங்களில் பொதுமக்களை பாதுகாக்க சட்டம் ஒழுங்கு பராமரிப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்றும், மழைக்காலங்களில் சாலையோரம் மரங்கள் விழும்பொழுது போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் எனவும், தீயணைப்பு துறையினருடன் ஒருங்கிணைந்து மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர், மாவட்ட வன அலுவலர், பத்மநாபபுரம் சாராட்சியர், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர், நாகர்கோவில் வருவாய் கோட்டாட்சியர், உயர் அலுவலர்கள், பேரிடர் வட்டாட்சியர், வட்டாட்சியர்கள், தனி வட்டாட்சியர்கள் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட திருவட்டார் வட்டத்திற்குட்பட்ட பேச்சுப்பாறை அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் குற்றியாறு பழங்குடியினர் நடமாடும் மருத்துவ அலகினை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேற்று முன்தினம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறியப்பட்டதாகவும், நோயாளிகளுக்கு பரிசோதனை முடிவுகள் காலதாமதமின்றி வழங்கப்படுகிறதா என கேட்டறியப்பட்டதோடு, பாம்புக்கடி எதிர்விஷ மருந்து, நாய்க்கடி தடுப்பூசி மற்றும் இம்யூனோகுளோபின் மருந்துகள் வழங்கப்படுகின்றதா என்றும், அவற்றின் இருப்பு குறித்தும், இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இரும்பு சுக்ரோஸ் ஊசி வழங்கப்பட்டு அவர்களின் உடல்நிலை கண்காணிக்கப்படுகின்றதா என்றும் மருத்துவரிடம் கேட்டறியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும், குற்றியார் பகுதியில் செயல்பட்டு வரும் பழங்குடியினர் நடமாடும் மருத்துவ அலகினை நேரில் ஆய்வு செய்ததாகவும், அப்பகுதியில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு மருத்துவக் குழுவினரால் வழங்கப்பட்டு வரும் சுகாதார சேவைகள் குறித்தும் கேட்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட சுகாதார அலுவலர், குட்டக்குழி வட்டார மருத்துவ அலுவலர், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில். மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
7: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம்.

0: ஏ தம்பி, வயலெல்லாம் சுத்தி பார்த்தம்பா, கதரும் பொலியுமா இருக்கு. 21 ஓட்ட விளையக்கூடிய இடத்துல 35 ஓட்ட விளையும் போல எல்லாம் இருக்கு.
1: என்ன பணத்தை அள்ளி போட்டு எல்லாம் இயற்கை உரம்னே.
0: வியாபாரம் அப்படின்னு வரும்போது அதான் அறுவடைக்கு பின்னால நம்ம வியாபாரியா கூட்டிட்டு வரட்டுமாப்பா?
1: என்ன உங்க பேச்சு எனக்கு பிடிக்கலண்ணே. அவர்கிட்ட இருந்து நீங்க எவ்வளவு வாங்கினீங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். முன்னாடி மாதிரி என்ன ஏமாத்திட்டு போலான்னு வந்திருக்கீங்களே. இப்ப என்னென்ன திட்டங்கள் எல்லாம் பிரதம மந்திரி அறிவிச்சிருக்காரு?
0: ஏ தம்பி, அண்ணனையா சந்தேகப்படுங்க.
1: என்ன போதனே போதனே, இந்த வியாபாரிக்க இடவாடே வேண்டாம்.
0: தம்பி, இப்ப கடைசி முடிவு என்னதான் வர?
1: ஈனாம்னு ஒரு திட்டம் வந்திருக்கான், அதுல விக்கிறதுனால எவ்வளவு லாபம் கிடைக்கும், இந்திய அளவுல விக்கிறாம்னு சொல்லி தந்திருக்காங்க.
0: அப்படி அந்த பயிற்சியில ஈனாம்னு வேற சொல்ற அந்த திட்டம்னா என்னப்பா? அது சும்மா ஒரு பேச்சு வாக்குல தானப்பா இருந்து நடைமுறையில வந்துட்டா?
1: ஏனே நீங்க ஒன்ன உருட்டாண்டா, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு.
0: தம்பி கொஞ்சம் நெல்லுப்பா. ஏ முருகா, நீ கிளம்பப்பா, ரூபாய் உள்ளது.
1: ஏனே அங்க என்னென்ன குறுகுறு பேசிட்டு இருக்கீங்க? யாருன்னு எனக்கியா வெளிய?
0: ஏ ஓடு ஓடு, ஏ ஓடு ஓடு. தம்பி யாரும் இல்லப்பா, லேச ஒரு உமிழ் நீர் வந்தது, அதை வெளியே போய் இது பண்ணிட்டு வந்தேன்.
1: அதுதானே பார்த்தேன், அண்ணன் என்னமோ குசு குசுன்னு பேசின மாதிரி இருந்து.
0: ஏய், நீ இன்னும் போலியா? ஏ கெட்ட கிளப்பட்ட பாரு, 500 ரூபாய் நோட்டு கெட்ட, தூக்கி முந்தில.
1: என்னன்னு திரும்பி குசு குசுன்னு

0: பேசிட்டு இருக்கீங்க?
1: ஒன்னு இல்லப்பா, ஏன் மனுஷனுக்கு இருமல் வரக்கூடாதாப்பா?
0: இல்ல, நான் உங்களுக்கு ஈ நாம்னா என்னன்னு சொல்லி தரட்டா?
1: சொல்லுப்பா சொல்லுப்பா.
0: ஈ நாம்னா ஒழுங்குபடுத்தப்பட்ட விவசாய விளைபொருட்களை சந்தை செய்யறதுக்கான ஏற்படுத்தப்பட்ட மின்னணு வேளாண் சந்தை தான் ஈ நாம்.
1: தம்பி, ஒழுங்கு அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே 1008 விஷயத்த உள்ளடக்கணுமா இல்ல தெரியு? அதனுடைய எதிரொலிப்பா தான் என்ன விரட்டையாப்பா.
0: ஆமா, அதனாலதான் உங்களை விரட்டுறேன்.
1: வேற என்னப்பா சொல்லிருக்கு?
0: எங்க என்ன விளைபொருள் தேவை, நாளைக்கு இந்த பொருள் அழுகி போகும் அப்படிங்கிற பயமே இல்லாம.
1: ஏ தம்பி, நீ சொல்றத பார்த்தா பாதுகாப்பு வசதி, குளிர்பதன வசதி எல்லாமே ஏற்பாடு செய்யிருப்பாங்க போலுக்க.
0: ஆமாண்ணே, வேளாண் சந்தைன்னா சும்மாவா? நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்து வேலை ஒண்ணும் கிடையாதுன்னு.
1: இந்த கிராமத்துல உள்ள எல்லாருமே அந்த கூட்டத்துக்கு வந்துட்டாங்களா? அல்ல, இன்னும் பெரிய பெரிய விவசாயிகள் விடுதலா இருக்கா?
0: ஓஹோ, இப்படி வேற என்ன இருக்கா? சுற்று வட்டாரத்துல இருக்கக்கூடிய 300 விவசாயிகள் யாரும் தப்பல, எல்லாரும் வந்துட்டாங்கண்ணே. தப்பி தவறி யாருக்கு வீட்டுல போய் கேட்டுறாதீங்க, தப்பாது உங்களுக்கு.
1: சரிப்பா, கோட்டைக்கு என்ன கொடுக்காங்களாம்?
0: கோட்டைக்கு எவ்வளவுண்ணே சொல்லுங்கண்ணே, சொல்லுங்கண்ணே, கோட்டைக்கு எவ்வளவு?
1: ஏ, கோட்டைக்கு 2000 ரூபா வாங்கி தரம்ப்பா.
0: அந்த முருகன் தானே என் கண்ணுல எத்து படட்டு.
1: நல்ல வேலைப்பா, முருகன் வந்ததை தம்பி கவனிக்கலன்னு நினைக்கேன்.
0: என்னென்ன முறங்குறீங்க?
1: ஏ தம்பி, 2000 ரூபா தாரான்னு சொல்லுவேன், உங்களுக்கு அப்படி இதுல என்ன கிடைச்சிடும்? தேசிய வேளாண் மின்னணு சந்தையில
0: ஏ காஷ்மீர், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், டெல்லி, அங்க கூட இங்க இருந்துகிட்டே நாங்க 5000 ரூபாய்க்கு வித்து போடுவோம்னே.
1: தம்பி தப்பா நினைக்காத, நான் கூட அந்த தகவலை பல விவசாயிகளுக்கும் சொல்லி ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தப்பா. இப்ப திருப்தி தானா?
0: இதான் சிவசேனா, இப்படிதான் இருக்கணும். ஏ, உங்ககிட்ட தேநீர் மட்டும் தானே போட சொன்னேன், அண்ணனுக்கும் எனக்கும் 6-6 இட்லி வச்சு சூட எடுத்துட்டு வா.
2: முற்றத்தில் இன்று
3: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
4: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
3: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்னியாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி நேர்லை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் குழுக்குழு ஏசி மீழா.
6: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
7: காதில் கேட்கின்றதா?
8: பிள்ளைக்கு பேர் என்னதுமா?
9: ரயான் கிறிஸ்டல்.
8: எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
9: தலைவாய்பதம்.
8: சரி, எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பிள்ளை?
9: யுகேஜி.
8: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
9: அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணே.
8: சரி, எல்லாருக்கும் பேரும் சொல்றீங்களா?
9: அம்மா பேரு ரோஃபி வினோபா, அண்ணன் பேரு ரித்வா கிருஷ்ணன், அப்பா பேரு ரஜினாண்டோ, தாத்தா பேரு பௌதா, பாட்டி பேரு மல்லிகா.
8: சரி, அழகா எல்லாருக்கும் பேரும் சொல்லியாச்சு. சரி, உங்க மிஸ் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
9: ABCD number 4 times.
8: இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு?
9: Rhymes. 5 little monkeys jumping on the bed. 1 fell after a pumpkin. Mama came the daughter and the daughter said, no more monkeys jumping on the bed. 4 little monkeys jumping on the bed. 1 fell after a pumpkin. Mama came the daughter and the daughter said, no more monkeys jumping on the bed. 3 little monkeys jumping on the bed. 1 fell after a pumpkin. Mama came the daughter and the daughter said, no more monkeys jumping on the bed. 2 little monkeys jumping on the bed. 1 fell after a pumpkin. Mama came the daughter and the daughter said, no more monkeys jumping on the bed. 1 little monkeys jumping on the bed. 1 fell after a pumpkin. Mama came the daughter and the daughter said, no more monkeys jumping on the bed.
8: அழகா பாடிட்டீங்க, வேற என்ன பிள்ளைக்கு தெரியும்?
9: ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் டுடே நோ பாப்பா, டெல்லிங் அண்ட் நோ பாப்பா, ஓபன் வாய் ஹஹா. தமிழ் லைன்ஸ்.
8: தமிழ் ட்ராயிங்ஸ் தெரியுமா? சரி பாடுங்க கேட்கலாம்.
9: இளா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகப்பு கொண்டு வா, வட்ட வட்ட நிலாவே, வண்ண முகில் பூவே, பட்டம் போல பம்பதமாய் சுத்திவா. தோசை, அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவு, உளுந்தம் மாவு, கலங்க சுட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, தின்ன தின்ன ஆசை, செருப்பு கேட்டால் பூசை.
8: ரொம்ப அழகா

0: ஓகே, அழகா ஹிந்தி ரைம்ஸும் படியாச்சு. குட்டி பிள்ளையா இருக்கிறீங்கல்லாம், பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
1: போலீஸ்.
0: போலீஸ் ஆக போறீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில நல்லா அழகா பேசுனீங்க, கண்டிப்பா நீங்க போலீஸ் ஆகணும். வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
2: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்வரோக நிவாரணி செய்வால் வழங்கும் தென்கிச்சுக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

நேர்களே, இன்று காலை 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைய தலைப்பு இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை அப்படிங்கிற தலைப்பில் நேர்கள் பங்கேற்று எங்களோடு பேசலாம். இதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு 290-7222 இணைப்பின் 046-5-2 அலைபேசி எண் 890-3-2-5-7-0-1-9 ஆகாஷவாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜினை வழங்கும் பன்மொழி பாடல்கள் நேரலை

இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலும்புப்புறை நோயை எதிர் கொள்வது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷிலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலையளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ் மற்றும் அந்நாட்டு தூதுக்குழுவினரை வரவேற்று பேசுகையில் இதனை குறிப்பிட்ட அவர், இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மிக நெருங்கிய உறவை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். தற்போது இருதரப்பு உறவு உத்திசார் கூட்டாண்மை என்ற அடுத்த கட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாகவும் இது இரு நாடுகளுக்கு இடையே வளர்ந்து வரும் ஆழமான நம்பிக்கையை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு, தொழில்நுட்பம், நிதி சேவைகள் மற்றும் கடல்சார் ஒத்துழைப்பு போன்ற முக்கிய துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்த உறவு ஒரு புதிய கட்டத்தில் நுழைந்துள்ளதாக திருமதி முர்மு மகிழ்ச்சி தெரிவித்தார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் உலக நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்தியாவும் சைப்ரஸும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. புதுதில்லி வந்துள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிடிஸ், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிடப்பட்ட

0: அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள், ஐநா சபையால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்புகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய நபர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை கூட்டாக எடுப்பது அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு நிதி கிடைப்பதை தடுப்பது, இணையதளம் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவதை கண்காணிப்பது போன்ற விஷயங்களில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் நூலக மனிதர் என்று போற்றப்படும் பி என் பணிக்கரின் கதை என்ற புத்தகத்தை நேற்று புதுதில்லியில் வெளியிட்டு பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். மின் புத்தகங்கள், டிஜிட்டல் ஆவண காப்பகங்கள், இணையதளங்கள் வாயிலாக நூலகங்கள் டிஜிட்டல் யுகத்தில் நுழைந்துள்ள நிலையில் இளைஞர்கள் கைபேசிகள் மற்றும் சமூக ஊடகங்களில் மூழ்கியிருப்பது கவலை அளிப்பதாக கூறினார். இதன் காரணமாக இளைஞர்களிடையே ஆழமாக சிந்தித்து படிக்கும் பழக்கம் மறைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாசிப்பை நிறுத்தும் சமூகம் சிந்திக்கும் திறனையும் படைப்பாற்றலையும் இழந்துவிடும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் எச்சரித்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் யாரும் தேவையின்றி எரிபொருளை மொத்தமாக வாங்கி சேமிக்க வேண்டாம் என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. அனைவருக்கும் தங்கு தடையின்றி எரிபொருள் கிடைப்பதை அரசு உறுதி செய்துள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சில பெட்ரோல் நிலையங்களில் தற்காலிகமாக ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு சரி செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று கொல்கத்தா வருகிறார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். கொல்கத்தா பயணத்தின் போது அன்னை தெரசாவின் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார். தொடர்ந்து விக்டோரியா நினைவிடத்தையும் அவர் பார்வையிடவுள்ளார். இதன் பின்னர் புதுதில்லி வரும் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். நாளை புதுதில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருடன் அவர் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து நடத்துகிறார். அமெரிக்க தூதரகம் சார்பில் நடைபெறும் சுதந்திர தின கொண்டாட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். வரும் திங்கட்கிழமை ஆக்ரா மற்றும் ஜெய்ப்பூர் நகரங்களுக்கு செல்லும் திரு மார்க்கோ ரூபியோ செவ்வாய்க்கிழமை புதுதில்லியில் நடைபெறும் குவாட் நாடுகள் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அமெரிக்காவின் முதலீட்டு நிறுவன கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் திரு மேத்யூ மோலன் கம்பை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். வேகமாக வளர்ந்து வரும் இந்திய பொருளாதாரத்தில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உற்பத்தி கண்டுபிடிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் அதே வேளையில் தொழில்நுட்பம், உட்கட்டமைப்பு, மின்னணுவியல் மற்றும் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட வேகமாக வளர்ந்து வரும் துறைகளில் அமெரிக்க முதலீடுகளை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மலைப்பயிர்கள் கண்காட்சி நேற்று தொடங்கியது. நாளை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் தேயிலை, காபி, முந்திரி போன்ற மலைப்பயிர்களை கொண்டு பல்வேறு வகையான கண்கவர் அலங்கார வடிவங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: குன்னூர் காட்டேரி பூங்காவில் இரண்டாவது ஆண்டு மலைப்பெயர்கள் கண்காட்சி தொடங்கியது. ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறும் இந்த மலைப்பெயர்கள் கண்காட்சியில் 9 டன் அளவிலான மலைப்பெயர்களை கொண்டு கடல்சார் வாழ்வியல் முறைகளை தோட்டக்கலைத்துறையினர் அலங்கரித்துள்ளனர். கண்காட்சியின் முக்கிய அம்சமாக தேயிலை, காபி, வெற்றிலை, முந்திரி, தென்னை, பனை, கொக்கோ, எண்ணெய், பாக்கு மற்றும் நுங்கு போன்ற 10 வகை மலைப்பயிர்களை கொண்டு படகில் மீனவ பெண் வலையை வீசி மீன் பிடிப்பது போல் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி காப்பித்தூள் கொண்டு நங்கூரம் மற்றும்

0: உப்பு மற்றும் தேங்காய் துகள்கள் முந்திரிகளை கொண்டு பிரம்மாண்ட சங்கு, கலங்கரை விளக்கம், தமிழ்நாடு கடலோர பகுதி வரப்படம் போன்ற அனைத்தும் 9 டன் மலைப்பயிர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பயிர்கள் கண்காட்சியினை முன்னிட்டு தேயிலை பெயரிடும் விவசாயிகளுக்கென பிரத்யேகமாக 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு நிறைவு நாளில் பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: லெபனானில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதிப்படை பிரிவில் பணியாற்றி வரும் இந்திய ராணுவ அதிகாரி மேஜர் அபிலாஷா பராக் 2025 ஆண்டிற்கான புகழ்பெற்ற ஐநா ராணுவ பாலின பாதுகாவலர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேஜர் அபிலாஷா பராக் தற்போது லெபனானில் உள்ள ஐநா இடைக்கால படையின் இந்திய பிரிவில் மகளிர் குழுவின் தளபதியாக பணியாற்றி வருகிறார். இவர் இந்திய ராணுவத்தின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி

கது. அமெரிக்க உளவுத்துறை இயக்குநர் திருமதி துளசி கபார்ட் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமது கணவர் திரு அப்ரஹாம் வில்லியம்ஸுக்கு மிகவும் அரிதான வகை எலும்பு புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளதை அடுத்து வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி முதல் அவர் பதவியிலிருந்து விலகுகிறார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தனது ராஜினாமா கடிதத்தை அவர் அனுப்பியுள்ளார். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் இன்று கடுமையான வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பாலை வீசக்கூடும் என்பதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, மேற்கு வங்கத்தின் இமய மலை ஒட்டிய பகுதிகள் மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களில் நாளை வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இந்த போட்டி 7:30 லக்னோவில் தொடங்குகிறது. முன்னதாக நேற்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 255 ரன் எடுத்தது. 256 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவிற்கும் சைப்ரஸுக்கும் இடையேயான உறவு பொற்காலத்தில் நுழைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: காலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:25 சேவை செய்திகள் கேட்கும் முன்,
2: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
3: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
2: பாட்டில் வார்ட்ராப்,
3: ஷோகேஸ் பொருட்கள்,
2: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
3: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
4: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
5: ஸ்டேடியம் இதழில் நாகர்கோவில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
7: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் ஏன் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்?
8: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
9: கன்னியாகுமரி
10: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
11: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: களியங்கடு அருள்மிகு ஸ்ரீ மதுரா கிருஷ்ணன் ஆலய புனர் பிரதிஷ்டை அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5:30 ஆச்சாரிய வர்ணம், விக்னேஸ்வர பூஜை, அஸ்திர கலச பூஜை, ராட்சோத்தன ஹோமம், வாஸ்து கலசம், சாந்தி கலசம், வாஸ்து ஹோமம், வாஸ்து பலி, வாஸ்து புன்யாகம், ஆச்சாரிய வர்ணம். மேலசங்கரன்குழி ஊர் ஸ்ரீமநாராயணசுவாமி திருக்கோவிலில் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜீர்ணோத்தாரண புனர் புனர் ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 5:00 மங்களேசி, 6:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 பூஜை. செம்பன்விழை ஐயா வைகுண்ட சுவாமி திருநெழல் தாங்கலில் இன்று மாலை 4:30 பணிவிடை, 5:00 திரியீடு வாசிப்பு. கோயில்விழை அருள்மிகு பெரிய தம்பரான் சுவாமிகள் தலைமை திருக்கோவிலில் இன்று பகல் 1:00 தீபாராதனை, இரவு 7:00 காலசுவாமிக்கு தீபாராதனை, இரவு 1:00 தீபாராதனை. பாலவிழை அருள்மிகு ஸ்ரீ பத்ரேஸ்வரி அம்மன் ஒற்றைக்கால் மண்டப சிவன் இசக்கியம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 8:30 சனீஸ்வர ஹோமம், 9:10 மாபெரும் திருவாசகம் முற்றுதல், பகல் 12:00 உச்சபூஜையும் தீபாரதனையும், மாலை 5:00 தேவிக்கு சிறப்பு அலங்காரம், மாலை 5:10 சந்தியா தீபாரதனை, 5:15 தானுமாலய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக பூஜை, 6:00 சிறப்பு பூஜை, 9:00 புஷ்ப வாகனத்தில் அம்மன் பவனி வருதல், 9:30 அத்தாழ பூஜை, நாளை

காலை 5 மணிக்கு மகா கணபதி ஹோமம், 6 மணிக்கு அபிஷேகம் முஷபூஜை, 6:10 அம்மனுக்கு அலங்கார தீபாராதனை. கோட்டாறு அருள்மிகு முப்பிடாதி அம்மன் திருக்கோவிலில் இன்று காலை 10:30 அருள்மிகு முப்பிடாதி அம்மனுக்கு மகா அபிஷேகம், பகல் 12 மணிக்கு மகா தீபாராதனை, இரவு 9 மணிக்கு ராஜமேளம், சிங்காரி மேளம் முழங்க விநாயகர் மற்றும் அம்மன் பவனி வருதல். அரசு தொழில்நுட்ப கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் 1ஆம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை இம்மாதம் 4ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இணையதளம் வழியாகவோ அல்லது அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரி கோணம் நாகர்கோவிலில் உள்ள மையம் வழியாகவோ நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இக்கல்லூரியில் 1ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளது. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித்தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் கேட்டுக் கொள்கிறார். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-2027 ஆண்டுக்கு கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத் தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனைகளிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதள வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அந்த விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் மாதம் 30ஆம் தேதிக்கு பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கிஷ்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் காலை 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
2: காலை வணக்கம் வாரு மந்திரியாரே. இப்படி அமரும் என்றும் 16 இருப்பது என்று கூறுவார்களே, அப்படி என்றால் என்றும் இளமையாக இருப்பது என்றுதானே அர்த்தம்?
1: ஆமன்னா, இளமை மாறாமல் இளமை குன்றாமல் என்றும் 16 வயது போல காட்சி அளிப்பதை தான் அவ்வாறு கூறுகிறார்கள். இல்லை, மன்னருக்கு ஏன் இந்த திடீர் சந்தேகம், அதுவும் குறிப்பாக இந்த சொல்லாடலை குறித்து?
2: அது வேறொன்றுமில்லை மந்திரியாரே, இளமையாக இருப்பது எப்படி என்று பலரும் பலவிதமான தகவல்களையும் குறிப்புகளையும் தருகிறார்கள். நம்பி எதை செய்வது என்று தெரியவில்லை. நேற்று சமூக ஊடகத்தில் அப்படித்தான் ஒரு குறிப்பு தென்பட்டது. அதை வாங்கி பயன்படுத்தி பார்க்கலாமே என்று நினைத்தேன். அதையும் வாங்கி முகத்தில் பயன்படுத்தினேன்.
1: அப்படியா?
2: என்ன மந்திரியாரே, என்னை ஏற இறங்க பார்க்கிறீர்?
1: இல்லை, அதை பயன்படுத்தியும் அப்படி ஒன்று பெரிய வித்தியாசத்தை காணவில்லையே மன்னர். சரி, அந்த பொருளுக்கு தாங்கள் எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீர்கள்?
2: இப்படி வாரும், உமது காதை தாரும் கூறுகிறேன்.
1: ஐயோ, அவ்வளவு பொற்காசுகளா? தாங்கள் இப்படி செலவு செய்வீர்கள் என்று தெரிந்திருந்தால் எனக்கு தெரிந்த வழியே கோரி இருப்பேனே.
2: என்ன மந்திரியாரே, நீரும் அழகு குறிப்புடன் களத்தில் இறங்கி விட்டீரா?
1: இல்லை, எளிமையான ஒரு வழி இருக்க எதற்காக இப்படி தலையை சுற்றி மூக்கை தொட வேண்டும்?
2: அது என்ன எளிய வழி?
1: வெறும் 93 நாட்கள் நாங்கள் கடலுக்கு அடியில் இருந்து விட்டு வந்தால் 10 வயது குறைந்து இளமையாக காணப்படுவீர்கள்.
2: என்ன மந்திரியாரே, நீர் என்னை சிரிக்க வைப்பதற்கும் உமக்கு நகைச்சுவை சொல்வதற்கும் இதுவா தருணம்?
1: அண்ணா, இது நகைச்சுவை அல்ல, உண்மையிலே நடந்திருக்கிறது, நிரூபித்தும் இருக்கிறார்கள்.
2: அப்படியா, எப்படி?
1: அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் 93 நாட்கள் இருந்தவர் 10 வயது குறைந்து இளமையாக மாறி

0: நடப்பது விஞ்ஞானிகளை ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது.
1: அது எப்படி சாத்தியமாகும்?
0: மம்னா, நம் மனித உடலானது கடும் அழுத்தத்தை எதிர்கொள்ளும் நிலையில் என்ன மாற்றங்களை சந்திக்கிறது என்பதை அறிந்து கொள்ள விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். இதற்காக ஜோசப் இந்தூரி என்பவரை அட்லாண்டிக் கடலுக்கடியில் 3 மாதங்களாக தங்க வைத்தனர். அதன் பிறகு மருத்துவர்கள் ஜோசப்பின் உடலை ஆய்வு செய்தனர். அப்போது அவரது உடலில் இருந்த டெலோமரஸின் அளவு அவர் நீரில் மூழ்குவதற்கு முன்பு எடுக்கப்பட்ட அளவை விட 20% நீளமாக இருப்பதை காண முடிந்தது.
1: மந்திரியாரே, என்ன அது டெலோமரஸ்?
0: இந்த டெலோமரஸ் என்பது குரோமோசோம்களின் முடிவில் இணைக்கப்பட்டிருக்கும் டிஎன்ஏ வரிசையாகும். இது மனிதர்கள் வயதாகும் போது குறையும் என்று சொல்லப்படுகிறது மன்னா. ஆனால் இங்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட ஜோசப்பின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட டெலோமரஸ் அதிகரித்திருப்பதால் அவர் 10 வயது இளமையாக மாறியிருப்பதை கண்டறிந்துள்ளனர்.
1: மந்திரியாரே, எதற்காக இவ்வளவு பொற்காசுகளை நாம் செலவு செய்ய வேண்டும்? நானும் கடலுக்கு அடியில் 3 மாதங்கள் தங்கி இளமையுடன் திரும்பி வரப்போகிறேன்.
0: அப்படியா மன்னா, மிக்க மகிழ்ச்சி. உடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்து விடுகிறேன். மன்னரி தொல்லை இல்லாமல் அரசவையில் ஜாலியாக 3 மாதங்கள் இருக்கலாம். அப்படி எதுவும் சம்பவித்தாலும் பிறகு அரசவை நமக்குத்தான்.
1: சற்று போரும், சற்று போரும்.
0: என்ன மன்னா, என்னவாயிற்று?
1: கடலுக்கு அடியில் 3 மாதங்கள் ரொம்பவே போர் அடிக்கும். அதனால் நீரும் என்னுடன் கடலுக்கு அடியில் தங்க வருகிறீர்.
0: ஐயோ, இந்த விஷ பரீட்சைக்கு நான் ரெடி இல்லை.
1: மன்னர் இல்லாத அரசவையில் மந்திரிக்கு என்ன வேலை? என்னுடன் நீரே வந்தாக வேண்டும்.
0: என்ன?
2: இன்றைய குறுஞ்செய்தி.

உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. தென் குமரி தேனிலை. தேனிலையில் முதலாவதாக விடுதலை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்கப்படும். இளையராஜாவின் இசை மற்றும் வரிகளில் இளையராஜா பாடியிருக்காங்க, அனன்யா பட்டோட சேர்ந்து. பாடல் கேட்போமா?

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
2: செல் நம்பர் 9488230666.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: தென்குமரி தேனிலே கேட்டுட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா பொதுவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி என்ன தெரிஞ்சுக்கலாமா? நம் நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை எத்தனை சதவீதம் மழைப்பொழிவை தருகிறது? தென்மேற்கு பருவமழை இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, இனிமேல் அதனால அது சம்பந்தமான ஒரு பொது அறிவு கேள்விதான் இப்ப கேட்டிருக்கோம். நம் நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை எத்தனை சதவீதம் மழைப்பொழிவை தருகிறது? கேள்விக்கான பதில என்னன்னு யோசிச்சுட்டு இருங்க. மதராசி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். அனிருத்தின் இசையில விவேகாவின் வரிகளில் ஜி ரவி பாடியிருக்கும் இந்த பாடல்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services, 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
4: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: தென்குமரி தென்லை கிட்டிருக்கும் பண்புலையில் நாம் கேட்போம்.
6: தேதியும் செய்தியும்
7: இன்று மே மாதம் 23 தேதி. உலக ஆமைகள் தினம் இன்று. மிக பழங்கால உயிரினமான ஆமைகள் சுமார் 200 மில்லியன் ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றன.
8: தற்போது விரைவாக அழிந்து வரும் ஆமை இனத்தினை அழிவில் இருந்து பாதுகாக்கவும் மக்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உலக ஆமைகள் தினம் 2000 ஆண்டிலிருந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
7: சர்வதேச மகப்பேறு ஃபிஸ்டுலா ஒழிப்பு தினம்.

0: மகப்பேறியல் ஃபிஸ்டுலா என்பது பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய மிகவும் தீவிரமான காயங்களில் ஒன்றாகும்.
1: இதை தடுப்பதற்கும் இதனை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கும் ஐநா சபையானது மே மாதம் 23 தேதியை மகப்பேறு ஃபிஸ்டுலா ஒழிப்பு தினமாக அறிவித்தது.

0: நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படும் ஸ்வீடிய உயிரியலாளரும் மருத்துவருமான கார்ல் லினேயஸ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தாவரவியலாளராகவும் விலங்கியலாளராகவும் மருத்துவராகவும் திகழ்ந்த கார்ல் லினேயஸ் அவர்கள் 1707 இதே நாளில் பிறந்தார்.
0: புதிய தற்கால அறிவியல் வகைப்பாட்டு முறைக்கும் பெயர் முறைக்கும் அடிப்படையை உருவாக்கிய இவர் தற்கால சூழ்இணக்கவியல் அல்லது சூழ் இசைவு இயலின் முன்னோடிகளுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் ஆவார்.
1: புது புது அர்த்தங்கள், புரியாத புதிர், சிங்கம் 2 உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்துள்ள நடிகர் ரஹ்மான் அவர்கள் 1967 இதே நாளில் பிறந்தவர் ஆவார்.
2: கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு, உண்மைகள் சொன்னேன்.
0: 1911 இதே நாளில் நியூயார்க்கில் பொது நூலகம் ஒன்று பொதுமக்களுக்காக திறக்கப்பட்டது. உலகின் 3வது பெரிய நூலகமான இது 53 பில்லியன் புத்தகங்களை கொண்டதாகும்.
1: ஜாவா நிரலாக்க மொழியின் முதற் பதிப்பு 1995 இதே நாளில் வெளியானது. ஜாவா என்பது ஹை லெவல் கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகும். தற்காலத்தில் பெரும்பாலான மின்கருவிகள் ஜாவாவை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டு வருகின்றன.
0: வேணுகானம், மங்கையர்க்கரசி போன்ற பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியும் கதை வசனம் எழுதியும் புகழ்பெற்ற தமிழக கவிஞரும் எழுத்தாளரும் திரைப்பட பாடலாசிரியருமான கம்பதாசன் அவர்கள் 1973 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: கண்ணகி, அம்பிகாபதி போன்ற பல திரைப்படங்களில் நடித்துள்ள நகைச்சுவை நடிகையும் பாடகியுமான T.A. மதுரம் அவர்கள் 1974 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: புகழ்பெற்ற கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியரும் நாடக எழுத்தாளருமான உடுமலை நாராயண கவி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: விடுதலை போராட்டத்தின் போது தேசிய எழுச்சிமிக்க பாடல்களை எழுதி வீரத்தை ஊட்டிய இவர் முதலில் நாடகங்களுக்கு பாடல் எழுதி பின்னர் திரைப்படங்களுக்கும் எழுத தொடங்கினார்.
0: இவருடைய பாடல்கள் நாட்டுப்புற இயலின் எளிமையையும் தமிழ் இலக்கிய செழுமையையும் கொண்டிருந்தன.
1: பராசக்தி, மனோகரா, தேவதாஸ் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் ஏறத்தாழ 10,000 பாடல்களை இவர் எழுதியுள்ளார்.
0: நல்ல நல்ல நிலம் பார்த்து, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் போன்றவை இவர் எழுதிய பிரபல பாடல்களுள் சிலவாகும்.
1: மக்களிடையே அறிவை புகுத்தி பண்பட வைத்த கவிஞர் எனவும், நல்ல செய்திகளை மட்டுமே நாட்டிற்கு சொல்லி உலகை உயர்த்த பாடுபட்ட கவிஞர் எனவும் பலராலும் பாராட்டப்பட்ட இவர் 1981 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
0: தமிழக அரசு உடுமலைப்பேட்டையில் இவரது நினைவை போற்றும் வகையில் மணிமண்டபம் ஒன்றை அமைத்து அங்கு இவருக்கு மார்பளவு சிலையும் வைத்துள்ளது.
3: தேதியும் செய்தியும்
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

தென்குமரி தெல்லை கேட்டுட்ருக்கோமே. இப்போ தெரிவி கேள்விக்கான பதில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம் நாட்டிற்கு தென்மேற்கு பருவமழை எத்தனை சதவீதம் மழைப்பொழிவை தருகிறது? இதற்கான பதில் 70%. இந்தியாவிற்கு 70% மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை தான் வழங்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு வடகிழக்கு பருவமழை தான் அதிகமான மழைப்பொழிவையும் தருது. தென்மேற்கு பருவமழை June 1 கேரளாவில் ஃபர்ஸ்ட் தொடங்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம நாட்டிற்கு மற்ற இடங்களில் மழைப்பொழிவு வரும். போன வருஷம் 2025 May 24 சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இந்த வருஷம் 2026 May 26 தொடங்கும்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் தென்மேற்கு

0: பருவமழை வந்து ஜூன்ல தொடங்கி செப்டம்பர் வரைக்கும் இந்த பருவமழை நீடிக்கும்.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது. நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
3: செல் நம்பர் 9488230666.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
6: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
7: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
7: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
7: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: AJ நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம். காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
8: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல்
1: EE ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
8: அரசு சலுகைகள் விடுதி வசதி பேருந்து வசதி
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
8: 04652253900.
9: இது நம்ம கேம்சி மருத்துவ
7: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
1: ஆஞ்சியோபிளாஸ்டி ஆஞ்சியோகிராம்
7: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள் மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை நரம்பியல் அறுவை சிகிச்சை சிறுநீரக அறுவை சிகிச்சை
1: வாத நோய்க்கான சிகிச்சை டயாலிசிஸ் சர்க்கரை நோய் மருத்துவம்
7: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி
1: உலகத்தரத்தில் லேப் வசதி
7: CT MRI போன்ற ஸ்கேன் வசதி அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
1: KMMC ஹாஸ்பிட்டல் இது நம்ம குடும்ப மருத்துவமனை மூட்டம்.
7: கால் 7904473872.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி நேர்லை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் குழுக்குழு ஏசி மீனா. தென்குமரி தென்னையில் இணை உரிமையின் திரைப்பட பாடல் கவனின் வரிகளில் கார்த்திக் பாடியிருக்கும் பாடல் அச்சுராஜாமணி இசையில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். தித்திக்கும் பாடல்களையும் திகட்டாத தகவல்களையும் தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 வழங்கும் தென்குமரி தென்னிலை. இனி செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சல்

0: நேரம் காலை 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ஐசிஎஃப் இல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிக அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுக மதுரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானொலிகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 8:02. தென்குமரி தென்னை கேட்டிருக்கும் இனி தேநிலையில் படசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் என தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரணம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 28 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 30 ரூபாய், நாட்டு தக்காளி 50 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 60 ரூபாய், நாட்டு மிளகாய் 75 ரூபாய்.

0: நாடன் மிளகாய் 150 ரூபாய், சீனி அவரைக்காய் 45 ரூபாய், வெள்ளரிக்காய் 18 ரூபாய், பாகற்காய் 60 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 160 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 45 ரூபாய், வல்லாரி 25 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 50 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ 1 க்கு 70 ரூபாய், பூசணி 65 ரூபாய், தடியங்காய் 15 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடல்நீர் 40 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌசௌ 55 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், பச்சை மாங்காய் 30 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 100 ரூபாய், நார்த்தங்காய் 40 ரூபாய், காலிஃபிளவர் 45 ரூபாய், தேங்காய் குடுமையுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழை இலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 90 ரூபாய், புதினா 70 ரூபாய், பால் சேம்பு 70 ரூபாய், வழுதலங்காய் 45 ரூபாய், கோவைக்காய் 68 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 40 ரூபாய், கறிவேப்பிலை 40 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நல்லரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளில் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 23.85 அடி, பெருஞ்சாணி அணை 28.70 அடி, சிட்டார் அணை 1 5.44 அடி, சிட்டார் அணை 2 5.54 அடி, பொய்கை அணை 16 அடி, மாம்பழத்துறையார் அணை 17.55 அடியாக காணப்படுகிறது.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
8: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
7: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
9: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
7: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
9: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கத்தில்.
10: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழு குழு இசை மேளா. தென்குமரி தென்னை இனி கேட்போம் கண்டன் காதலை திரைப்பட பாடல். நாமத்துக்குமாரின் வரிகளை வித்யாசாகரின் இசையில் ஹரிஹரன் பாடியிருக்கும் பாடல்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
7: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பன்மலை 101 இன்று காலை 9:02 RKG-னை வழங்கும் பன்மொழி பாடல்கள் கேட்கலாம். தென்குமரி தென்னையில் இனி ஆம்பள திரைப்பட பாடல். மியூசிக் வரிகள் மற்றும் பாடியிருக்கும் பவர் யார் அப்படின்னா ஹிப்ஹாப் தமிழா.

0: 86 lakh crore rupees to the government for financial year 26, reports the Economic Times. In its editorial piece titled "Sheep Within Meat, a New Axis in the Making," the Pioneer argues that the recent summit between Xi Jinping and Vladimir Putin signals a deepening China-Russia alignment with potentially major consequences for the global order. The piece suggests that Beijing and Moscow are moving beyond symbolism and toward a more coordinated challenge to American influence. It concludes that the emergence of such an axis may become one of the defining geopolitical development of our time. And finally, in a bold push to boost biodiversity and climate resilience, the Andhra Pradesh Forest Department has launched preparations to produce 25 million seed balls in June during the monsoon season, writes the Statesman. And with that, it's back to you, Sunil.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi to distribute over 51,000 appointment letters to new recruits in various government departments today. RBI approves record surplus transfer of 2.86 lakh crore rupees to central government for financial year 2025-26. US Secretary of State Marco Rubio arrives in Kolkata on his maiden four-day visit to India to call on Prime Minister Modi in New Delhi this afternoon. IMD issues red alert for severe heat wave over East Madhya Pradesh, East Uttar Pradesh and Vidarbha today. Indian Army Officer Major Abhilasha Barak honored with prestigious UN Military Gender Advocate of the Year Award 2025. And in IPL cricket, host Sunrisers Hyderabad beat Royal Challengers Bengaluru by 55 runs. And with that, we end the morning news. Have a nice day.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில்
5: சைபால்.
8: ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய 9 வயசு மகனை அழைச்சார். மகனே, உனக்காக இந்த உலக பொருள்கள் எதையும் நான் விட்டுட்டு போகலை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான செய்தி இருக்குது. அதை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னோட அப்பா அவருடைய கடைசி காலத்தில் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போன செய்தி. வாழ்க்கையில் அது எனக்கு ரொம்ப உபயோகப்பட்ட ஒரு கருத்து. எங்கள் அப்பா என்கிட்ட கொடுத்த ஒரு பொக்கிஷம் அது. அதை இப்போ நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ உனக்கு இது புரியாது, ஏன்னா இன்னும் நீ பெரிய மனுஷன் ஆகலை. ஆனாலும் இப்போ நான் உங்ககிட்ட கொடுக்கறத நீ பத்திரமாக வச்சிரு, பிற்காலத்தில் அது உனக்கு உபயோகப்படும். இது ஒரு திறவுகோல் மாதிரி, பெரிய பெரிய பொக்கிஷங்களின் கதவுகளை இது திறந்து விடும் அப்படின்னு சொல்லி விஷயத்தை சொன்னார். மகனுக்கு அந்த விஷயம் அப்போ புரியல. ஆனாலும் பிற்காலத்தில் அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சுதான். சரி, அப்பா சொன்ன அப்பேற்பட்ட செய்தி என்ன? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எளிமையான ஒரு கருத்து தான். அவர் என்ன கருத்து சொன்னார்னா, மகனே, யாராவது உன்னை வந்து மனம் நோகும்படி செஞ்சுட்டா அதை பற்றி 24 மணி நேரத்துக்கு தியானம் பண்ண போகிறதாகவும் அதுக்கு பிறகு பதில் சொல்கிறதாகவும் சொல்லிவிடு, அவ்வளவுதான் அப்படின்னாராம். அதாவது யாராவது நம்மளை திட்டுனா உடனடியாக பதில் சொல்லக்கூடாது, இரு இதை பற்றி யோசிக்கிறேன், இதுக்கு நாளைக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பண்ணும், அவ்வளோதான். இதுதான் அந்த அப்பா சொன்ன கருத்து. சின்ன வயசில் இது என்ன பேர்பட்ட ஒரு பெரிய ரகசியமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு தான் தோணும். அந்த பையனுக்கும் அப்படி தான் தோணிச்சான். ஆனாலும் அப்பா சொன்ன அந்த கடைசி வாசகம் அது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே மனசில் பதிய வச்சுருந்தார். அந்த இளைஞர் வந்து ஒரு பெரியவரானார் ஒரு காலத்தில். அவரை ஒருத்தர் ஒரு கட்டத்தில் அவமானப்படுத்தி விட்டாராம். உடனே அவர் சொன்னார், ஐயா, இதை பற்றி நான் 24 மணி நேரம் தியானிக்கணும், அப்படித்தான் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார், அவர் இப்போ இல்லை, அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதனால் தயவு பண்ணி மன்னிச்சுங்க, 24 மணி நேரம் பொறுத்து திரும்பி வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னாராம். அவர் தியானம் பண்ணார். அதுக்கப்புறம் அவருக்குள்ள ஒரு சின்ன

0: தெளிவு ஏற்பட்டு போச்சான். அதாவது சில நேரங்களில் அவமதிப்பு கூட சரிதான்னு கூட அவருக்கு தோணிச்சான். அதாவது அவன் அப்படி பேசினதில் ஒன்றும் தப்பு இல்லையே, நாமளும் அப்படி தானே நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. மறுநாள் அந்த ஆளுகிட்ட போனார். ஐயா நன்றி, நீங்கள் சொன்னது சரிதான், அது ஒரு அவமதிப்பு இல்லை, உண்மையான பேச்சு தான். நீங்கள் என்னை முட்டாள்னு சொன்னீங்க, யோசித்து பார்க்குறப்போ அது சரிதான்னு எனக்கும் தோணுது, நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னாராம். சில சமயம் இது மாதிரி யோசிக்கிறப்போ அந்த அவமதிப்பே ஒரு பொய் அப்படின்னு புரியும். அதுவே பொய்ங்கிறப்போ அதுக்காக நாம் எதுக்கு மனம் புண்படணும் அப்படின்னு நினைப்பார். அது மட்டும் இல்லை, அது ஒரு பொய்ன்னு சொல்கிறதுக்கு கூட அந்த ஆள்கிட்ட போக மாட்டார். பொய்ன்னா அது பொய் தானே, அதுக்காக ஏன் கவலை பண்ணும்? கவனிக்கிறது மூலமாகவும் தியானிக்கிறது மூலமாகவும் மெல்ல மெல்ல அவர் வந்து மற்றவர்களின் செயல்களை விடவும் தன்னுடைய எதிர்வினைகளின் மீது தான் அளவு கடந்த விழிப்புணர்வு கொண்டவராக மாறினார் அப்படிங்கிறார் ஒரு பெரிய ஞானி. தியானம்ங்கிறது ஒரு எளிமையான புரிந்து கொள்ளல் மட்டும்தாங்கிறார் அவர். மௌனமாக உட்கார்ந்துருக்கிறது இல்லை தியானம், மந்திரத்தை ஓதி கொண்டிருப்பதில் தியானம், மனதின் நுண்ணிய வேலைத்தனங்களை புரிந்து கொள்வது தான் தியானம் அப்படிங்கிறார். அப்படி புரிஞ்சுக்கிறப்போ நமக்குள்ளே ஒரு மாபெரும் விழிப்புணர்வு பிறக்குது. அது மனசிலிருந்து பிறக்கிறதில்ல, ஆன்மாவிலிருந்து பேரறிவிலிருந்து பிறக்குது. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற முக்கிய கருத்து. இந்த காலத்துலேயும் ஒரு அப்பா இருந்தார். கடைசி காலத்தில் மகனை கூப்பிட்டார். மகனே, உனக்காக நான் விட்டுட்டு போகிறது இந்த பெட்டி தான். இது எங்கள் அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனது, இதை உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போகிறேன். நான் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ இதை திறந்து பார், இந்த அதுக்கான திறவுகோல் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ணை மூடிட்டாரான். கொஞ்ச நாள் கழித்து பொட்டியை திறந்து பார்த்துருக்கிறார். பொட்டியில் இருந்தது என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்துக்காக தாத்தா காலத்திலேருந்து யார் யாருக்கிட்ட எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிற விவரப்பட்டியல் அதுக்குள்ளே இருந்துதான்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 சவாலை சமாளி நிரலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில், குளக்குழு ஏசி மேளா. நேரம் 8:36, கே எக்ஸ்பிரஸ் கேட்போம்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
9: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
10: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
3: கே கே எக்ஸ்பிரஸ்ல முதலாவது சிறுத்தை திரைப்பட பாடல் நாமத்துக்குமாரின் வரிகளில் ரஞ்சித் பாடியிருக்கும் பாடல்.

0: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும்.
1: அப்போ நேஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்னு எல்லாமே இருக்கு.
2: நேஷ் கன்னியாகுமரி.
3: Come on, clap.
4: மனக்குரலில் கேட்டுக்கொண்டிருப்பது அவள் வருவாள திரைப்பட பாடல்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது கே கே எக்ஸ்பிரஸ். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் இப்போது 8:45. ஆகாஷ்வாணி
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

இந்தியா பல நூற்றுக்கணக்கான மொழிகளை கொண்ட தேசம். காஷ்மீரின் சந்தூர் இசை முதல் குமரியின் தாலாட்டு வரை, இமயமலையின் பனிக்காற்று முதல் குமரிக்கடல் அலைகளின் ஓசை வரை, தேசம் முழுக்க எதிரொலிக்கும் ஒரே ஒலி ஆகாஷ்வாணி.

0: ஒலியின் 9 தசாப்தங்கள், 90 ஆண்டுகளாக மக்கள் மனதில் ஒலித்து வரும் குரல் ஆகாஷவாணி.
1: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளை பதிவு செய்தோம்.
2: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: என் பேர் சுந்தரி, நான் பாளையங்கட்டில இருக்கேன்.
2: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? ஆல் இந்தியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, கேட்டிருக்கேங்க.
2: சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
3: 10 வயசுல இருந்து.
2: உங்க வீட்டுல யார் ரொம்ப ரேடியோ கேட்பாங்க? அவங்க கேட்டதுனாலதான் நானும் உங்களோட சேர்ந்து ரேடியோ கேட்க ஆரம்பிச்சேன். அப்படின்னா யார்?
3: அம்மா கேட்பாங்க, அப்பா எப்பமாவது கேட்பாங்க.
2: பொதுவாக எந்த நேரத்துலலாம் ரேடியோ கேட்பீங்க?
3: காலைல சொன்ன வைப்பாங்க, சாமி பாட்டு அந்த மாதிரி.
2: ரேடியோவில் கேட்ட ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி?
3: அது அந்த தென்கச்சிக்கோ சாமிநாதன் பேசுறது, நல்லா பேசுவாங்க, கதை சொல்றது, அது மறக்க முடியாது.
2: ரேடியோலலாம் நியூஸ் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா?
3: ஆ, அது கேட்டிருக்கேன்.
2: சரி, நீங்க வந்து எதுக்காக ரேடியோ விரும்பி கேட்டீங்க? பாடல்களுக்காகவா இல்லை நிகழ்ச்சிகளுக்காகவா?
3: ரெண்டுமே நல்லா இதாக இருக்கும். பேசுறது, கதை சொல்றதும் நல்லா இருக்கும், நல்லா பேசுறது அப்போ உள்ளதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க. நான் ரெண்டுமே பழைய பாட்டும் நல்லா போடுவாங்க.
2: ரேடியோவில் நீங்கள் கேட்டால் மறக்க முடியாத பாட்டு தான் என்ன சொல்லுவீங்க?
3: எல்லா பாட்டுமே.
2: பாட்டு கேட்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்கும்போது கூடவே சேர்ந்து பாடுவீங்களா?
3: அது எப்பமாவது உண்டு, ரொம்ப பிடிச்சதுன்னு சேர்ந்து பாடுது.
2: அந்த காலத்தில் ரேடியோ கேட்கறதுக்கும் இப்போ ரேடியோ கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசமாக இருக்கும்? சின்ன வயசில் கேட்டதுக்கும் இப்போ கேட்கும்
3: அந்த காலத்தில் ஒன்று இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கேட்கறதுக்கு பாட்டு கேட்குற பழக்கம் எப்போவுமே உண்டு.
2: ரேடியோலாம் சில சமயம் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்கள் அப்படின்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கே பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கேன்?
3: ஒரு இடம் கேட்டிருக்கேன். ஆமாம், அதே மாதிரி போட்டிருக்காங்க.
2: அப்போ அது அனுபவம் எப்படி இருந்துச்சு? அதுக்கே உங்கள் பேரை சொல்லும்போது எப்படி இருந்துச்சு?
3: அது பேர் சொல்லும்போது நல்லா இருந்தது. என் பொண்ணு பேர் தான் சொன்னேன், அவங்க பேர் சொல்லி பாட்டு போட்டாங்க, நல்லா இருக்கும். ஃபோன் மூலமாக பாட்டு, பழைய பாட்டு தான் கேட்பேன்.
2: ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு என்ன தோணுது?
3: ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டு கேட்குறதுக்கு. இப்போ டிவியை விட ரேடியோ தான் நல்லா கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
2: சின்ன வயசில் அந்த ரேடியோனால உங்கள் வீட்டில் எதாவது சண்டை வந்துருக்கா இல்லை? எல்லாம் ஒன்றா சேர்ந்து உட்காந்து ரேடியோ கேட்போம் அந்த மாதிரி எதாவது கேட்டிருக்கீங்களா?
3: வந்தது கிடையாது, எல்லோரும் மொத்தமாக கேட்குறாங்க. காலையில்

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வேல்முருகன், ஆலயங்கோட்டை.
0: நீங்க சின்ன வயசுல ரேடியோ கேட்டிருக்கீங்களா? குறிப்பா ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா?
1: கேட்டிருக்கேன், கேட்டிருக்கேன்.
0: அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்க. பழைய காலத்துல பெரிய ஒரு ரேடியோ வச்சு கேட்டிருப்பாங்க, டிரான்சிஸ்டர்.
1: அதெல்லாம் டிரான்சிஸ்டரை தூக்கிட்டு எங்க வேணாலும் அலைவோம். ஆனா நல்லா இருக்கும் அந்த டயத்துக்கு, பாட்டை கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு நல்லா இருக்கும்.
0: பாட்டு தவிர என்னெல்லாம் கேட்டிருக்கீங்க?
1: எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்போம், அதே திருக்கி வச்சு அதுதான் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஏமா, இந்த வயசு என்ன, நாங்கள் 15 வயசுலயே பொது தொழிலுக்கு வந்தாச்சு. 15 வயசுலேருந்தே இந்த ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். ரேடியோ வீட்லேயும் ஆண்டனாலாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. பழுவடி இந்த நேரமும் கையிலேயே இருக்கும். 10 மணி 11 மணி வரல, அழகான பாட்டுலாம் இருக்கும், நல்லா எடுக்கும், நல்லா இருக்கும்.
0: ரேடியோல வந்து செய்திகள், நாடகம்.
1: அப்போ வந்து இந்த ஸ்டாண்ட்லேயே ஒரு குழாய் கட்டி அந்த செய்தி சொல்கிற நேரம் நகராட்சியில் இருந்தே அந்த இதை போடுவாங்க, அதில் முன்னே நின்று நாங்கள் கேட்போம்.
0: தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவரோட,
1: அவர் இது காலையில் அந்த இது ஒரு இது போடுவார், அது ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஒன்று சொல்லுவார் அவர்.
0: சுருக்கமாக ஒரே வரியில் ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னா என்ன சொல்வீங்க?
1: நல்ல இதுதான், நல்ல இதுதான் நடக்க, நல்ல நிகழ்ச்சி போடுறீங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தானே இருப்போம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து?
2: பாலு, பாளையங்கோட்டை.
0: நீங்க ஆல் இண்டியா ரேடியோ கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல கேட்ட அந்த அனுபவத்தை எங்க கூட சொல்ல முடியுமா?
2: நல்ல ஒரு ரேடியோங்கிறது அந்த காலத்துல எதுவும் டிவி சேனல் எதுவுமே கிடையாது. அப்ப ஆல் இண்டியா ரேடியோ வச்சுதான் கிரிக்கெட் கமெண்ட்ரியோ நியூஸ் சேனலோ எதுவுமே அவங்களதான் தெளிவா சொல்லுவாங்க. அது ஒரு மக்களுக்கு ஒரு இதா சிறப்பா இருந்தது. அதனால ஒரு நல்ல ரேடியோங்கிறது ஒரு நல்ல இதுதான் மேடம்.
0: உங்க வீட்டில் யார் அதிகமாக ரேடியோ விரும்பி கேட்பாங்க?
2: ரேடியோ விரும்ப நான் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஓட்டுநர் தான், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால அதுதான் ஜாஸ்தி நாங்கள் டிராவல் பண்ணையில் அதான் கேட்டுட்டு.
0: சின்ன வயசில் ஆல் இண்டியா ரேடியோ கேட்டதுக்கும் இப்போ நீங்கள் இங்கே கேட்கறதுக்கும் என்ன வித்தியாசம்?
2: அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த காலத்தில் இவ்வளவு அட்வான்ஸாக எதுவும் கிடையாது. இப்போ வந்து நிறைய அட்வான்ஸாக வந்திருக்கறதுனால நிறைய விஷயங்கள் இப்போ வந்து இதாகும். பழசுக்கும் முன்னதுக்கும் இப்போ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு.
0: ஓட்டுநராக இருக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, நீங்கள் சின்ன வயசில் ரேடியோ அதிகமாக கேட்டிருக்கீங்களா இல்லை இப்போ நீங்கள் அதிகமாக ரேடியோ கேட்குறீங்களா?
2: சின்ன வயசில் எங்களுக்கு அதானங்க மேடம். அதாவது அந்த காலத்தில் வந்து சின்ன வயசில் வந்து நியூஸ் கேட்கறது ரேடியோவில் சொல்லுவாங்க, ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்புன்னு சொல்ல அந்த கேட்க ஒரு இனிமையாக இருக்கும்.
0: இல்லை ஏதாவது மறக்க முடியாத நிகழ்ச்சி ஏதாவது இருக்கு?
2: நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்காங்க, பாடலுங்கனாலும் சரி மற்றபடி நிகழ்ச்சிக்கனாலும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மேடம். செய்திகள் கேட்பேன்.
0: ஏன் மக்கள் ரேடியோ விரும்பி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க?
2: சில விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து நல்லா கேட்கும். ஒரு தெரியாத விஷயத்த ரேடியோவில் ஒளிபரப்புறாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இந்த இடத்துல இப்படி பண்ணாங்க, இந்த இடத்துல இது நடந்துச்சு அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பார்க்குறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க, நியூஸ் பார்க்க மாட்டாங்க. அந்த ரேடியோ சேனலில் வந்து எப்படின்னா நீங்கள் வந்து சொல்வீங்க, ஓ இவர் இந்த இடத்துல இவர் பண்ணாரோ, அந்த இது பண்ணாங்களோ, அந்த கேட்கையில் வந்து அது எங்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கிறதுனால அது அங்கே வந்து விரும்பி கேட்குறோம். நேரம் இப்போ

0: இருக்கு. அப்புறம் நிகழ்ச்சி நேரம் சில விஷயங்கள் போடுவாங்க. பழைய எல்லாருக்கும் நாங்கள் நைட்டு ட்ராவல் பண்ணலாம், பாட்டு ஓடிட்டு இருக்கல எங்களுக்கு கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். ட்ராவல் பண்றது எங்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அந்த காலத்தில் வந்து வெறும் ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே கம்ப்யூட்டர் மிஷின் ஆயிடுச்சு. அதனால் அது கேட்குறதுக்கு அதுக்கு அதுதான் நல்லா இருந்தது. வழி இப்போ உள்ளது வந்து இசைகள் வந்து இது இல்லை, எஃபெக்ட் இல்லை. அந்த
1: சுருக்கமாக ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது?
0: சரி, ஆல் இண்டியா ரேடியோன்னு எங்களுக்கு முதல்ல எடுக்கிறது வந்து நியூஸ் தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நியூஸ் சேனலில் தான் நாங்கள் வந்து வீட்டில் உட்காந்து பார்க்க முடியாது. ஒரு 5 மினிட்ஸ் ஓடும் அந்த இது, அது எங்களுக்கு கேட்கறது, வெளி தெரியாத தகவல் அந்த ஸ்பாட்டில் கேட்கறது எங்களுக்கு இனிமையாக இருக்கும்.

0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: என் பேரு ஸ்டெனி யுவன், பாளையம் மார்க்கெட்ல இருந்து வரேன்.
0: நீங்க சின்ன வயசுல எல்லாம் ரேடியோ கேட்டிருக்கீங்களா? இப்போ ரேடியோ கேப்பீங்களா?
1: சின்ன வயசுல கேட்டிருக்கேன். தாத்தா வந்து நிறைய ரேடியோ யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி மீடியா வளர்ச்சி இல்லாதங்கிறதுனால மழை இந்த மாதிரி வரும்போது நிறைய விஷயங்கள் இதுல சொல்லி தான் நாங்க கேட்டிருக்கோம். அப்போ நிறைய கேட்டிருக்கோம். அப்புறம் பாட்டு அந்த மாதிரி கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும், என்ஜாய் பண்ணியிருக்கோம்.
0: அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி பாடல்கள்லாம் ரேடியோ கேட்க விருப்பமா இருக்கு?
1: பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். 90s பாட்டு, அதுக்கு முந்தின பாட்டு, கவியரசு கண்ணதாசன் அவருடைய பாட்டு, வாலி பாட்டு, இது எல்லா பாட்டுமே நல்லா ரசித்து கேட்பேன். எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்குமே காலையில் நாங்கள் எந்திக்கிறோன்னா அதுக்கு காரணமே ரேடியோ மட்டும்தான் இருக்கும். அது ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே காலையில் எந்திக்கிறதே விடிஞ்சிட்டு அப்படிங்கிறது எங்களுக்கு அதை வச்சு தான் எங்களுக்கே தெரியும்.
0: ரேடியோவில் நீங்கள் பேசியிருக்கீங்களா?
1: ரேடியோவில் பேசியிருக்கேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் தமிழ் ஆசிரியர் இறந்துட்டாங்க. 10th படிக்கும்போது ஒரு ஷோ ஒன்று கண்டென்ட் பண்ணாங்க. அப்போ நான் வந்து இந்த ரேடியோவில் வந்து பேசினேன். படப்படப்புன்னு இல்லை, ஆனால் சார் முதலே சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் உள்ளே வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அப்போ செல்லுமே அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ முத முதல் வரும்போது மைக் பிடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு எனர்ஜியாக இருந்தது, சூப்பராக இருந்தது.
0: ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நிகழ்ச்சி பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க பள்ளி பருவத்தில் அப்படின்னு சொன்னீங்க. இந்த ரேடியோவில் நீங்கள் பேசினதை கேட்டிருப்பீங்கல்ல, இங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணது, அது கேட்ட அனுபவம் எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துக்கா. ஏன்னா முத முதல் நம்ம பேசுகிறத வந்து நாம் கேட்குறோம் அப்படிங்கிற போது அது ஒரு நல்லா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அப்படி ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா அப்போது அந்தளவுக்கு நம்ம ரெக்கார்டும் கிடையாது, ஃபோனும் கிடையாது, வீடியோவும் நம்ம பெருசாக பண்ணுறது இல்லை. இதை முத முதல் கேட்கும்போது ஒரு இந்த ஃபீல்டில் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. உலகம்னா என்ன, பாட்டுனா எப்படி இருக்கும்னு தெரியாமே நமக்குள்ளே உணர்வை கொண்டு வந்தது ரேடியோ மட்டும்தான்.

0: அதனால இப்போ வரைக்குமே நிறைய பேர் நீங்க பாருங்க டிராவல் பண்ணா கூட, ஏன்னா அதுல வந்து வெறும் பாட்டு மட்டும் இல்லாம என்ன நடைமுறை நடக்கு, நியூஸ் பாட்டு என்ன நடக்குங்கிறது எல்லாத்தையும் சொல்ற ஒரே இது அது மட்டும்தான். டிவியை தாண்டி டிவி வந்து நம்ம உட்காந்து பார்க்கணும், இது நம்ம கேட்டுக்கிட்டே டிராவல் பண்ணும்போது கேட்கும்போது கேட்கலாம்.
1: 90 ஆண்டுகளாக தேசத்தின் இதய ஒலியாக துடித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷவாணி நம் நாட்டை கட்டமைத்ததில் மிகப்பெரும் பங்கை வகிக்கின்றது. பாடல்கள், செய்திகள், விவசாய நிகழ்ச்சிகள், மகளிர் நிகழ்ச்சிகள் என பல்வேறு கிளைகளாக பிரிந்து வழிகாட்டியாக திகழ்ந்து வருகிறது. ஓசை மாறலாம், ஆனால் ஆகாஷவாணியின் ஆன்மா ஒலித்தது ஒலித்துக் கொண்டிருக்கிறது, ஒலித்துக் கொண்டே இருக்கும்.
2: வானொலிக்கு 90 நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி பாளை பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் ஆகாஷவாணி குறித்த நினைவலைகளின் பதிவினை கேட்டீர்கள். அமைப்பில் உதவி திவ்யா, ரம்யா.
3: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். எழுத்து எண்ணம் தொகுப்பு விஷிவானந்த கிருஷ்ணன், குரல் வண்ணம் மணிமுத்தாறு கணேஷ், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 9 மணி. ஆகாஷ்வாணி
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. நாடு முழுவதும் இன்று நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றுகிறார். சென்னை ICF-ல் நடைபெறும் விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவாகவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி அமைய வேண்டும் என்ற மக்களின் விருப்பத்தை தவிர்க்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதிரவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:02.
4: ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
5: ஆஹா, செம்ம வாசனை
6: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
7: ஆர்கேஜி நெய் உலகம்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம்னு சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

கன்னியாகுமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள்ல முதல்ல உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது பிரம்மாஸ்திரா ஹிந்தி திரைப்பட பாடல்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
5: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
4: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
5: செல் நம்பர் 9488230666.
6: நேரம் 9:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். இனி உங்களுக்காகவே வரப்போகுது வித்யாசாகர் இசையில் வயலார் சரத்சந்திர வர்மா வரிகள், ஸ்ரீகுமார் வாக்கி ஸ்ரேயா கோஷல் குரல்கள், நீல தாமரா திரைப்பட பாடல்.

0: எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு எமர்ஜென்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: நேரம் 9:16. குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பன்மொழி பாடல்கள்ல இனி உங்களுக்காகவே வரப்போகுது லக்கி திரைப்பட பாடல்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
5: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
6: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
5: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
6: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
5: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
6: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
7: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. டிஎன்சி அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
6: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
8: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
6: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
8: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
6: போன் 233166 ஆர் 7418150265.
9: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று காலை 10:02 11:02 உங்களுக்காக நேரலை நிகழ்ச்சி நம்ம குமரி பண்பலை 101 இருக்குது. 10:02 சவாலை சமாளி நேரலை நிகழ்ச்சி, 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை. இதில் இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை என்ற தலைப்பில் நேயர்களே நீங்கள் கலந்து கொண்டு

பேசி மகிழலாம். நேரம் 9:23. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 பன்மொழி பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். பன்மொழி பாடல்கள்ல அடுத்ததா உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது மேற்கத்திய இசை.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30. குமரி பண்பலை 101 இலிருந்து நேயர்கள் கேட்கலாம்.

0: குமரி எஃப்எம் 101 இத்ரையும் சமயம் கான கேரளியான கேட்டுக்கொண்டிருந்தது. சந்தோஷமாயிட்டு ഈ ഒരു വീക്കെൻഡ് ആവട്ടെ എന്ന് ആശംസകളോട് ടാറ്റാ ബൈ ബൈ പറയുന്ന സമയം തന്നെയാണ്.
1: അപ്പോ ഇന്ന് എനിക്ക് പോകേണ്ട സമയമായി. അപ്പോ ഞാൻ പോട്ടെ. നെക്സ്റ്റ് സാറ്റർഡേ നമുക്ക് കണ്ടുമുട്ടാല്ലേ. ഓക്കെ, ബൈ ഓൾ. താങ്ക് യു ഓൾ. നിങ്ങളുടെ കൂടെ നിങ്ങളുടെ സ്വന്തം ആർ ജെ ബൃന്ദാജി, നിർമ്മാതാവ് എസ് നവരത്ന. താങ്ക് യു ഓൾ.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி.

0: நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள். திங்கச்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜே.ஏ. ஜிமி கரோலின் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுது சுரபி, மண்வள அட்டை உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதைநிறுத்தி குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே. கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவு கையிருப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். மின்வெட்டு பிரச்சினைக்கு மாநில அரசு தீர்வு காண வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. சென்னை துறைமுகம் முதறுவாயில் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு எஸ் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகை மாவட்டம் கடற்கரை பகுதியில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்லவில்லை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 55 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: குட் மார்னிங் கன்னியாகுமரி.
2: எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 10:02.
1: சவாலை சமாளி கேம் ஷோ.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோ தான் சரின்னுட்டு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா?

0: சமாளி.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது சவாலி சமாளி கேம் ஷோ.
2: மக்களை மற்றும் உலகம் எங்கும் நமது குமரி பண்பலை 101 இணைந்திருக்கும் நம் நட்புகள் உறவுகளுக்கு சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலி சமாளி கேம் ஷோல உங்க கூட லைவ்ல பேசுறதுக்காக விளையாடுறதுக்காகவும் சைன் இன் பண்றோம்.
1: ஆர்ஜேடி ஜெபின் நிக்ஸ்லின்
2: ஆர்ஜேடி லிஜு
3: வெல்கம் டு தி கிளப்.
1: வாங்க விளையாடலாம். உங்கள் கோடையை குதூகலமாக்க நாங்க வந்தாச்சு பல பல கேள்விகளோடும் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களோடும்.
2: ஆனா கேம் ஷோல விளையாடணும் அப்படின்னா அவங்க பங்கேற்கணும் அப்படின்னா போன் நம்பர் தேவை இல்லைங்களா?
1: கண்டிப்பா போன் நம்பர் மொபைல் நம்பர் ரெண்டையுமே நம்ம இப்போ சொல்லிடலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. கேம் ஷோல கலந்து மாஸ்க் காட்டுங்க.
2: 260240 மற்றும் ஒரு 290722 முன்னணிப்பா 0465 2 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257039.
1: வாங்க விளையாடலாம். உங்களுக்காக 3 ரவுண்ட் நம்ம கேம் ஷோல காத்துட்டு இருக்கு. அது என்னெல்லாம் ரவுண்ட் அப்படின்னா, முதல் ரவுண்டா உங்களுக்காக வருது. ஆமாங்க, திரும்ப திரும்ப பேசுறேன். இதுல சம்செட்டா பொருட்கள் இல்லனா பெயர்கள் ஏதோ ஒன்னு ஆர்ஜிஎஸ் சொல்லிட்டே இருப்போம். நீங்களும் சொல்லணும். ஒரு தடவை அந்த பெயர் இல்லனா பொருள் திரும்ப வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா நீங்க போகலாம் செகண்ட் ரவுண்ட். தனியே தனந்தனியே உங்களை அப்படி தனியெல்லாம் விட்டுற மாட்டோங்க. உங்களுக்காக 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். அதுல ஒன்று தனித்திருக்கும். அது எது அப்படின்னு சொல்றது முக்கியம் இல்லைங்க, ஏன் அப்படிங்கிற ரீசனோடு சொல்லணும். அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க போகலாம் தேர்ட் ரவுண்ட்.
4: முங்கிலி கதவை தொடர்றேன் மாட்டேன்.
1: ஆமாங்க, தேர்ட் அண்ட் ஃபைனல் ரவுண்ட், சங்கிலி புங்கிலி கதவை தொற. இதுல உங்களுக்காக 10 மிஸ்டரி பாக்ஸஸ் காத்திருக்கும். அதுல வர சவால ஏதாவது ஒரு பாக்ஸ நீங்க செலக்ட் பண்ணி ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேர்ட் சொல்லி அதுல வர டாஸ்க நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா பஸ் நீங்க தான் மாசு.
2: மாதம்
1: ஒரு முறை மட்டுமே ஒரு நேயர் நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்க முடியும். இரண்டாவது ரூல்ஸ், நீங்க போன்ல எங்க கூட கேம் ஷோல பேசும்போது உங்க ரேடியோவோட வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்க. வானொலி அளவை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஸ்பீக்கர் போட்டு பேசாம போன்ல எங்க கூட பேசுங்க. இப்போ பேசலாம் நம்ம கூட சவால சமாளிக்க வரும் அந்த முதல் நேயர். வணக்கம்.
5: ஹலோ.
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பால்மணி அகஸ்தீஸ்வரத்துல இருந்து பேசுறீங்க. ரெடியா இருக்கீங்களா?
5: ரெடியா இருக்கேன் மேடம்.
2: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் முதல் ரவுண்ட்ல வருது, கேட்டுக்கோங்க. தாத்தா,
5: தாத்தா,
2: பாட்டி,
5: பாட்டி,
2: மகள்,
5: மகள்,
2: மகன்,
5: மகன்,
2: தாத்தா,
5: ரிபீட்,
2: பேரன்,
5: பேரன்,
2: தாத்தா,
5: ரிபீட்,
2: பேத்தி,
5: பேத்தி,
2: மாமா,
5: மாமா,
2: மாமி,
5: மாமி.
2: அவ்வளவுதாங்க, ஜெயிச்சிட்டீங்க.
1: கேம் அழகா விளையாண்டுட்டீங்க. ஆனா நீங்க ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க. நீங்க உங்க வானொலி அளவு எங்களுக்கு எக்கோ அடிக்குது. நீங்க வானொலி அளவு கம்மி பண்ணிருங்க, அப்பதான் நம்ம செகண்ட் ரவுண்ட் போக முடியும்.
2: அதான் ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு யோசிச்சோம்.
1: ஓகே, செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 4 ஆப்ஷன் சொல்றோம், அதுல ஒண்ணு தனித்திருக்கும். எது ஏன் அப்படிங்கிற ரீசனோட சொல்லிருங்க.
2: சினிமா உங்களுக்கு பிடிக்குமா?
5: சினிமா எல்லாம்
2: கொஞ்சம் கம்மி தான். சரி, அப்ப நம்ம பொது அறிவுக்கு போயிடலாம். உங்களுக்கான வார்த்தைகள் அவுன்ஸ், பைசா, டாலர், யூரோ.
1: அசால்ட்டா சொல்லிருவாங்க பாருங்க.
2: அப்படியா, பாத்துருவோமே.
5: பைசா, டாலர்,
2: அவுன்ஸ்,
5: யூரோ.
2: பைசா, டாலர், யூரோ, இந்த நாள்ல எது தனித்திருக்கு அப்படிங்கறது டக்குன்னு சொல்லுங்க பாப்போம்.
1: ரொம்ப ஈஸி தான். ரூபாய் வேற சொல்லிருக்கோம். நீங்க ரூபாய் வச்சே யோசிச்சீங்கன்னா

0: சொல்லிடலாம். சரி ஓகே, நல்ல முயற்சியா, நல்லா விளையாடிங்க, முயற்சி பண்ணீங்க. ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: நைஸ் ட்ரை. ஓகே, நைஸ் ட்ரை பண்ணிட்டாங்க. ஆனா
0: வணக்கம்
1: வணக்கம். சவாலி சமாளி, யார் எங்க இருந்து பேசுறீங்க? கோட்டார்ல இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறாங்க.
0: ஓகே, முதல் ரவுண்ட் தேரலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் சோறு, சோறு,
2: சோறு,
0: கூட்டு, கூட்டு, குழம்பு,
2: குழம்பு,
0: அப்பளம்,
2: அப்பளம்,
0: கூட்டு, குழம்பு, புட்டு,
2: உப்பு,
0: தயிர், சோறு, அப்பளம், குழம்பு. அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, உங்களுக்காக செகண்ட் ரவுண்ட்ல என்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் நன்சை, புன்சை, மலை, வயல். நன்சை, புன்சை, மலை, வயல்.
1: அப்படியே நீங்க பஸ்ல போகும்போது அப்படியே பாத்தீங்க அப்படின்னா தெரியும்.
0: நன்சை, புன்சை, நஞ்சை, புஞ்சை சொல்லுவாங்களா? நஞ்சை, புஞ்சை, மலை, வயல்.
1: புன்சை,
0: மலை, மலை, மலை, மலைமுகடுகள் அப்படி சொல்லுவோம்ல, மலைதான். ஏன் மலை? என்னையா சொல்றீங்க ஏதோ, ஆனா கரெக்டா கேட்கல. டவர் உள்ள இடத்துல இருந்து கரெக்டா சொல்லுங்க. என்னையா
1: காரணம் மட்டும் தெளிவில்லாம இருக்கே.
0: காரணம் தான் ரொம்ப முக்கியம், சொல்லுங்க. தெளிவா தெளிவா டவர் இருக்கிற இடத்துல. கரெக்டா சொல்லிட்டீங்க. அது மூணுமே வந்து நமக்கு வந்து மருத நிலம் சார்ந்தது, மலை மட்டும் குறிஞ்சி திணை சார்ந்தது. அழகா சொல்லிட்டீங்க, வின் பண்ணிட்டீங்க.
2: பெரிய
0: கவிதை போகும்.
1: என்ன
0: வருது வண்டி? அழகான ரவுண்ட், அட்டகாசமான ரவுண்ட், தொடர்ந்துட்டே போகும் ரயில் வண்டி மாதிரி. அதாவது என்ன ரவுண்ட் அப்படின்னா, நம்ம ஒரு கேள்வி கேட்போம், அதற்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா, ரெண்டாவது கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதிலை சொல்லிட்டு தான் நீங்க ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்படி மூணாவது கேள்வினா முதல் கேள்விக்கான ஆன்சர், ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர், மூணாவது கேள்விக்கான ஆன்சர்
1: சேர்த்து சொல்லணும்.
0: ஓகே, உங்க பேர் என்ன?
2: கிருஷ்ணமூர்த்தி.
0: காலையில எப்போ எழும்பு நீங்க?
2: கிருஷ்ணமூர்த்தி, காலையில 7 மணிக்கு.
0: உங்களுக்கு பிடித்த படம் எது?
2: கிருஷ்ணமூர்த்தி, காலையில் அமரன்.
0: 1+1 எத்தனை?
2: கிருஷ்ணமூர்த்தி, காலையில் 7 மணிக்கு எழுந்திருச்சேன், அமரன் 2.
0: கேம் ஜாலியா இருந்துச்சா?
2: கிருஷ்ணமூர்த்தி, காலையில் 7 மணிக்கு எழுந்திருச்சேன், அமரன் 2, ரொம்ப ஜாலியா இருக்கு.
0: வின் பண்ணிருவீங்களா? வாழ்த்துக்கள்.
1: நீங்க முதல் வெற்றியாளர் இன்றைய கேம் ஷோல. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
0: ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு மீண்டும் கேம் ஷோவை

0: நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
8: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
9: நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
8: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
9: குமாரகோயில் நூர்ல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
8: சேர்க்கை நடைபெறுகிறது.
10: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
0: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
14: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
15: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
16: பாட்டில் வார்ட்ராப்,
15: ஷோகேஸ் பொருட்கள்,
16: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
15: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
17: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்.
18: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
19: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
18: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
8: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
20: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
8: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652-230666,
20: செல் நம்பர் 9488230666.
21: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க், டைரக்ட் ஜங்ஷன், நாகர்கோவில்.
22: ராகுல், உன்னோட ட்ரீம் என்ன?
23: ஒரு டிகிரி படிக்கணும், IAS ட்ரை பண்ணனும்.
22: மிஷ் கன்னியாகுமரியில BA பொலிட்டிக்கல் சயின்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணு. இது ஒரு டீம்ட் யூனிவர்சிட்டிங்கறனால 60% IAS டீச்சிங் பேட்டர்ன ஃபாலோ பண்றாங்க.
24: மிஷ் கன்னியாகுமரி.
25: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
8: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
25: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
8: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
25: போன் 233166 ஆர் 7418150265.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: வணக்கம் மக்களே, நம்ம குமரி பண்பலை 101 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம் சவாலை சமாளி கேம் ஷோ. நம்ம கேம் ஷோல 2 நேர்கள் வந்து அழகா விளையாடிட்டாங்க. அதுல ஒரு வின்னரும் கிடைச்சிருக்காங்க. அடுத்தது யார் வின் பண்ண போறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
26: சவாலே சமாளி, யார் எங்கிட்டு பேசுறீங்க?
27: வணக்கம் இனிய சகோதரர், இனிய சகோதரி, இருவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கண்ணில் ரஹ்மான்மா.
0: அதே உற்சாகத்தோட அப்படியே நம்ம கேம் ஷோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கான முதல் ரவுண்ட்ல வார்த்தைகள்
27: சொல்லுங்க. என்னமா?
26: பகல்,
27: பகல்,
26: இரவு,
27: இரவு,
26: காலை,
27: காலை,
26: இரவு,
27: ரிபீட்டு,
26: நண்பகல்,
27: நண்பகல்,
26: மாலை,
27: மாலை,
26: மதியம்,
27: மதியம்
1: இரவு

0: ரிபீட்,
1: அந்திப்பொழுது,
0: அந்திப்பொழுது,
1: இரவு,
0: ரிபீட்,
1: இரவு,
0: ரிபீட்.
1: அவ்வளவுதான் ஜெயிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட.
2: எந்த ரூட்ல போனாலும் எந்த ஆங்கிள் போனாலும் நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யாரோ விளையாடிட்டாங்க.
1: ஆமா ஆமா. சரி, அடுத்த ரவுண்ட் போயிடலாங்களா?
0: போயிடலாமா?
1: சரி, சினிமா கேள்வி கேட்கலாமா? பொருளாதாரத்தை பத்தி தெரியாது என்றால் என்ன சொல்வது? சரி, ஓகே. அப்ப கேள்வி வந்து இப்ப சார் கேப்பார்.
2: ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆயுத எழுத்து, சுருக்கெழுத்து, மெய் எழுத்து, உயிர் எழுத்து.
0: கடைசி எழுத்து என்ன எழுத்து சார்?
2: உயிர் எழுத்து.
0: உயிர் எழுத்து.
1: எழுத்து
2: ஆயுத எழுத்து, சுருக்கெழுத்து, மெய் எழுத்து, உயிர் எழுத்து.
0: சுருக்கெழுத்து சார்.
2: ஏன் சுருக்கெழுத்து?
0: மற்ற எழுத்துகள் தான் வந்து நம்ம இதுகள்ல வரக்கூடியது. சுருக்கெழுத்து நாமலாட்சி
2: எழுதக்கூடியது
0: மட்டும் நம்மளாட்டு தேர்ந்து எடுத்து எழுதக்கூடியது.
2: ஓகே, டைப் ரைட்டிங்ல பயன்படுத்துறது, அது மத்த எல்லாமே தமிழ் ரிலேட்டடா அழகா அப்படின்னு சொல்லி வின் பண்றீங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி சார், நன்றி.
2: ஓகே, தேர்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு மூணாவது பாக்ஸ் தவிர மீதி எல்லா பாக்ஸுமே வெயிட்டிங்ல இருக்கு. எந்த பாக்ஸ்ல வர சவால சமாளிக்க போறீங்க? அதாவது சிங் இன் தி ரெயின் அந்த பாடல், அதாவது இந்த ரவுண்ட் தான் வந்திருக்கு உங்களுக்கு. ஒரு பாடலோட இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது தங்கிலீஷ் மாதிரி நாங்க சொல்லுவோம், அது எது அப்படிங்கறத நீங்க கேட்ச் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி. ஓகேவா?
0: எளிதான பாடலை போடுங்க சார்.
1: ரொம்ப எளிதான பாடல், ரொம்ப ரொம்ப எளிமையான பாடல்
0: தான்.
2: பாடல் நாங்க பிளே பண்ண மாட்டோம், அதை இங்கிலீஷ் வார்த்தைகள்ல சொல்லுவோம், நீங்க அப்படியே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடணும்.
1: சொல்லிட்டாலே போதும், என்ன வார்த்தைங்கறது அப்படியே மைண்ட்ல கேட்ச் பண்ணிருங்க, சரிங்களா?
2: ஓகே, உங்களுக்கு அதை இப்ப சொல்றோம். ஓ மை கிங், ஹே மை கிங்.
0: நான் ஒரு ராஜா, நீயும் ஒரு ராஜா.
2: ஓ மை கிங், ஹே மை கிங்.
1: மை மை அப்படிங்கிறதுக்கு என்ன? வரட்டும் வரட்டும்.
0: நான் ஒரு ராஜா, நானே என்று ராஜா.
1: அடுத்த வரையே சொல்லிருங்க சார்.
2: ஓகே, தேர் ஆர் உமன்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் மோர் தென் மீ.
0: பெண்கள் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய்.
2: But greater than you, better than you, there is no leader.
0: உலகத்திலேயே நீதான் ரொம்ப அழகு, எல்லாவிட நீதான் ஒரு பெரிய தலைவி.
1: சரி, இந்த வார்த்தையை வச்சு இப்படி ஒரு பாட்டு என்னவா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.
2: ஆனா கிட்டத்தட்ட நெருங்கிட்டீங்க.
1: ஆனா
2: கரெக்டான ஆன்சர் தெரியணும்.
1: ஒரு 10%
0: இந்த ஜீன்ஸ்ல உள்ள
2: ஒரு பாட்டு மகராணி கிங் அப்படின்னா ராஜா தானே. சரி, ஓகே, நல்ல முயற்சி.
0: மகாராஜா ஒரு ராஜா ராணியிடம் அப்படி அந்த பாட்டு.
2: நம்மளா ஒரு பாட்டு பாடிட வேண்டியது அவ்வளவுதான். நல்ல முயற்சி.
1: சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நல்ல முயற்சி பண்ணீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா. அடுத்த கேம் ஷோல சந்திக்கலாம்.
2: ஓகே, நல்லா ட்ரை பண்ணாங்க. அது என்ன பாட்டு? இவ்வளவு நேரம் ட்விஸ்ட் கொடுத்த பாட்டு என்ன பாட்டுன்னு ப்ளே பண்ணி
1: நம்ம இன்னைக்கு கேட்கலாம். இன்னொரு தடவை அந்த லிரிக்ஸ் வந்து இங்கிலீஷ்ல சொல்லிருங்களா அப்ப ப்ளே பண்ணும்போது.
2: ஓ மை கிங், ஹே மை கிங், தே மே பீ வுமன்ஸ் பியூட்டிஃபுல் மோர் தென் மீ,
1: ஓஹோ,
2: பட் கிரேட்டர் தென் யூ, பெட்டர் தென் யூ, தேர் இஸ் நோ லீடர்.
1: சரி, இது என்னவா பாட்டா இருக்கும்?

0: பாட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போலதான் இருக்கு நம்ம. ஆனா அடுத்த நேயர் என்ன சவாலை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ள நேரம் இது. வணக்கம்.
1: வணக்கம், யார் எனது?

0: வணக்கம், யார் அங்கு பேசுறீங்க? சவாலே சமாளி.
1: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா? இருவரும்
2: நலமா இருக்கோம், நீங்களும் நலமா இருப்பீங்க. நம்பரும் அப்படியே நிகழ்ச்சிக்குள்ள பேரலாம்.
1: ரொம்ப சந்தோஷம்.
2: ஓகே சந்திரசேகர் ஐயா, நிகழ்ச்சியில உங்களுக்காக வர வார்த்தைகள் நியூட்ரான்.
1: சொல்லுங்க.
2: நியூட்ரான், எலக்ட்ரான்,
1: எலக்ட்ரான்,
2: காந்த விசை,
1: காந்த விசை,
2: புவியீர்ப்பு விசை,
1: புவியீர்ப்பு விசை,
2: நியூட்ரான்,
1: காந்த விசை, காந்த விசை,
2: நியூட்டான்,
1: ரிப்பீட்டு,
2: வடக்கு திசை,
1: வடக்கு திசை,
2: தெற்கு திசை,
1: தெற்கு திசை,
2: எலக்ட்ரான்,
1: ரிப்பீட்டு,
2: புவியீர்ப்பு,
1: புவியீர்ப்பு.
2: ஆஹா, லாஸ்ட் வார்த்தையில அவுட் ஆயிட்டீங்களே பாஸ்.
0: நினைக்கும்
2: போதுதான் நேரத்தை பார்க்கும் போது நேரம் இப்போது 10:25 தாண்டி சென்று கொண்டிருக்காங்க. அவ்வளவு சுறுசுறுப்பா விறுவிறுப்பா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சிய முடிவுக்கு கொண்டு வரும். அடுத்த வாரம் கேம் ஷோல நிறைய நேர்களை சந்திக்கலாம். அவங்களுக்காக நல்ல டாஸ்க் கொண்டு வந்து அவங்க கொடுத்து சவாலை சமாளிக்க வைக்கலாம்.
0: அப்படியே எண்ட் ஆஃப் த கேம் ஷோக்கு வந்தாச்சுங்க. நீங்க வந்து வீக்கெண்டை வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணுங்க, ஜாலியா கொண்டாடுங்க. அடுத்த சனிக்கிழமை சவாலே சமாளி கேம் ஷோல மீட் பண்றோம். அது வரைக்கும் இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
2: ஆர்ஜே டி ஜெபின் எக்ஸ்லிங்,
0: ஆர்ஜே ஜே லிஜு. ஜெயிச்ச வெற்றியாளர்களின் பெயர் சொன்னோமா?
2: சொல்லிடலாம். கோட்டாரில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி இந்த நேர் தான் இன்றைய வெற்றியாளர். அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அன்கோதா சரின்னுட்டு.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:30. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
2: கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட என்ன கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். இரணியில் பழனி அண்டிப்பிள்ளை, இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் இம்மாதம் 4 காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் நாம் எந்த விஷயத்தையும் பிரச்சனையாக கருதக்கூடாது. நமக்கு உதவி செய்தவரை எப்போதும் மனதில் கொள்ள வேண்டும். உழைப்பே உயர்வு தரும் எனவும் 7 எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் முனைவர் விமல் அவர்கள் துன்பம் வரும்போது அதற்காக வருந்தாமல் புன்னகைத்து அத்துன்பத்தை வெல்ல வேண்டும் எனவும், 15 தமிழ் இசை மரபுகள் எனும் தலைப்பில் முனிவர் எஸ் மகாதேவன் அவர்கள் வழங்கிய கருத்துக்கள் யாவும் மிக மிக அருமை. அகரம் கற்றுத்தந்தபோது அறத்தையும் கலையையும் கற்றுத்தந்தது நம் தமிழ் மொழி என சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. இம்மாதம் 8 காலை மணி 7:05 மகாத்மா காந்தியின் சுயசரிதியான சத்திய சோதனையில் காந்தியின் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் சென்ற மாதம் 29 கடல் பச்சை நூல்கள் பற்றியும், 30 நம் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணி பூனையும் தூங்கும் வேளையில் மனிதனை போல கனவு காண்கிறது, தூக்கத்தின் போது கால்களை அசைப்பது வாலை ஆட்டுவது போன்றவை கனவு காண்பதற்கான அறிகுறிகளாகும் எனவும், இம்மாதம் 3 இன்றைய குறுஞ்செய்தியில் குண்டூர் மிளகாய் குறித்தும், 5 நாம் நம் வீட்டை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும், இது போன்ற செயல்களே நம்முடைய ஆரோக்கியத்தை காக்கும் என சொன்ன விதம் சிறப்பு. மேலும் இம்மாதம் 6 காலை மணி 8:30 தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், மேடையில் பேசும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பது பற்றியும், 8 பகவானை இதயத்தில் நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எந்த தவறையும் செய்வதில்லை எனவும் சொன்ன விதம் சிறப்பு. மேலும் இம்மாதம் 3 காலை மணி 10:03 இளைய பாரதம் கேட்டேன், நல்ல தொடக்கமே நல்ல முடிவை தரும். சாதிக்க பிறந்தோர் வரிசையில் JS ஆஸ்லின் ஜோஸ்னா அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். கோகோ விளையாட்டில் மிகவும் திறமையாக திகழ்ந்து வரும் அவரின் கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக அமைந்தன. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட டி அனுசா சாஜி அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்ன அவர்களுக்கும், பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். இம்மாதம் 5 காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் நாகர்கோவில் சில்வஸ்டர் கிளையாஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். அவரின் அனுபவ கருத்துக்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தன. சென்ற மாதம் 29 பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆயுர்வேதத்தில் தினச்சரியா அரசு ஆயுர்வேத ஆலோசகர் வர்ஷா அவர்கள் கூறிய கருத்துக்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. குறிப்பாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது, காலை எழுந்தவுடன் வெதுவெதுப்பான நீரை அருந்துதல், உடல் முழுவதும் நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தல், நடைப்பயிற்சி செய்வது, மன அமைதிக்காக சில நிமிடங்கள் தியானம் செய்வது என நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார்.

0: நிறைவுபெறுகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த்.

பயனுள்ளதாக அமைந்தது. 30ஆம் தேதி நலமாய் வாழ்வோமில் கோடைக்கால பராமரிப்புகள் குறித்து கூறுகையில், வேனில் காலத்தில் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இதனால் ஏற்படும் சூட்டை தணிப்பதற்காக இளநீர், மோர், கரும்புச்சாறு ஆகியவற்றை பருகலாம். பல வகைகளையும் உண்ணலாம் என சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. 14ஆம் தேதி பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் கோடைக்காலத்தில் ஏற்படும் வேர்க்குருவுக்கான காரணங்கள், நிவாரணங்கள் குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. தினமும் பகல் 1 மணிக்கு வலம் வரும் செய்தி தெரியுமாவில், இம்மாதம் 9ஆம் தேதி பறவைகள் வலசை போதல் குறித்து அனந்த நாடார்குடி அரசு உயர்நிலைப்பள்ளி தாவரவியல் ஆசிரியர் எஸ் மலர்விழி அவர்கள் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார். பறவைகள் இனப்பெருக்கம், உணவுக்காக வலசை போகின்றன என சுவாரஸ்யமான விஷயங்களை எடுத்துரைத்த விதம் பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுக்கள். 14ஆம் தேதி செய்தி தெரியுமாவில் காங்கேயம் காளைகள் பற்றிய தகவல்கள் யாவும் வெகு அருமை. பாராட்டுக்கள். மேலும் இந்த நேயர் இம்மாதம் 7ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேனி நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிமன்ற சமரச தீர்வாளர் வழக்கறிஞர் எலிஸ் சித்ராதேவி அவர்களுடன் நேரலை கேட்டேன். குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொண்டு அவர்கள் செய்யும் தவறுகளை திருத்த வேண்டும். நண்பர்களுடன் சேருவதை நாம் கண்காணிக்க வேண்டும். அலைபேசியை பிள்ளைகள் அதிகமாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்னென்ன என்பது குறித்தும் நிறைய விஷயங்களை எடுத்துரைத்த விதம் பாராட்டுக்குரியது. உடன் உரையாடி பயனுள்ள கேள்விகளை கேட்ட அறிவிப்பாளர் என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். இம்மாதம் 2ஆம் தேதி உழவர் உலகத்தில் நஞ்சில்லா விவசாயம் காலத்தின் கட்டாயம் எனும் தலைப்பில் காட்டுப்புதூர் சி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடன் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் உரையாட கேட்டேன். பசு மாடுகளை வளர்த்து வருவதுடன் வெண்டை, கத்தரி இவைகளை பயிர் செய்திருப்பதும், செடிகளுக்கு மண்புழு உரம் தயார் செய்வதும், மீன் அமினோ அமிலம் தயார் செய்வது என நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தது பயனுள்ளதாக இருந்தது. மேலும் அதே தினம் நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் வாழையில் இலைப்புள்ளி நோய் கட்டுப்பாடு குறித்தும் அறிந்து கொள்ள முடிந்தது. 13ஆம் தேதி இரவு உழவர் உலகத்தில் கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும். தம்மத்து கோணம் அனிதா அவர்களுடன் டி எட்வின் ஜெயராஜ் அவர்கள் உரையாட கேட்டேன். மாடு மற்றும் கோழிகளை பராமரிப்பது, உணவிடல், தடுப்பூசி போடுதல் என எக்கச்சக்கமான விஷயங்களை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் எடுத்து சொன்ன விதம் மிக மிக அருமை. இம்மாதம் 2ஆம் தேதி இரவு 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடரில் 50 காப்பியங்களும் அந்நியருக்கு அஞ்சாத அன்னை தமிழும் அபிஷா சுந்தரம் அவர்களின் உரை கேட்டேன். மனித குலத்தின் தவறுகளையும் அதனால் ஏற்பட்ட இன்னல்களையும் 50 காப்பியங்கள் கூறுகின்றன. தேனமுது தொடரில் படைப்பாளருடன் இடம்பெற்ற சந்திப்பு தகவல்களும் மிக மிக அருமை. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி லீபுரம் பி பொன்குமார் இந்த நேரின் கடிதம். இம்மாதம் 11ஆம் தேதி மாலை 5:30 கூட்டாலுமோடு அருள்மிகு பத்ரீஸ்வரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா சிறப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். கூட்டாலுமூடு என்றாலே கம்பம் கட்டு சிறப்பாக நடைபெறும் இடமாக விளங்குகிறது. ஆலயத்திலிருந்து நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் நெறிப்படுத்திய ஐ மணிகண்ட பிரபு, வதனஸ்ரீ பரமேஸ் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இனி திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் இந்த நேரின் கடிதங்கள். இம்மாதம் 12ஆம் தேதி காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் தொடரில் நாகர்கோவில் சில்வஸ்டர் கிளையாஸ் அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பு அருமை. 13ஆம் தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் வானொலியும் அதன் பயன்பாட்டால் நான் பெற்ற அனுபவமும் எனும் தலைப்பில் மாவட்டத்தின் பல பகுதிகளை சார்ந்த மகளிர்கள் நேரலையில் கலந்து கொண்டு தனது அனுபவங்களை நினைவூட்டியது நன்று. மேலும் 14ஆம் தேதி இரவு உழவர் உலகம், இதில் கால்நடை வளர்ப்பும் வருமான வாய்ப்பும் குறித்து தம்மத்து கோணம் அனிதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். கால்நடைகளுக்கு கொட்டகை அமைத்தல், உணவிடுதல், பராமரித்தல், நோய் பெறாமல் தடுத்தல் என நிறைய விஷயங்களை அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் விதமாக எடுத்துரைத்த விதம் அருமையிலும் அருமை. 15ஆம் தேதி காலை எனைத்தாலும் நல்லவை கேட்க, இதில் முனைவர் மகாதேவன் அவர்கள் தமிழ் மொழியின் சிறப்பு எனும் தலைப்பில் தமிழ் இலக்கியத்தில் மன்னர் ஆட்சியில் தமிழ் சிறப்புற்று இருந்ததையும் தமிழ் புலவர்கள் வெற்றிக்கு வித்திட்ட சாதனைகளை நினைவூட்டியதும் மன மகிழ்வு. அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் தன்னம்பிக்கை எனும் தலைப்பில் பல மகளிர் தனது அனுபவ கருத்துக்களை கூறிய தன்னம்பிக்கையால் உயர்வு அடைந்த தகவல்களை நினைவூட்டியது சிறப்பு அப்படின்னு எழுதியிருக்காங்க. மதுரை மாவட்டம் மணிநகரத்தில் இருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, மித்திரன், அக்ஷய் மீனாட்சி இந்த நேர்களின் கடிதம். இம்மாதம் 12ஆம் தேதி பிற்பகல் 3:00 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக இருந்தது. குறிப்பாக மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் பற்றியும், உலகில் திரவரத்தினம் முத்து எனவும்

பல்வேறு பொது அறிவு தகவல்கள் இடம்பெற்றன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி, ஜபின் நெக்சலின் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பி இடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேயரின் கடிதங்கள். குயில் பாட்டு என் ராசாவின் மனசிலே பாடிய பாடகி சொர்ணலதா சின்னஞ்சிறுக்கிளியே என தொடங்கும் பாரதியாரின் பாடலை திரை இசையிலும் இசைத்துள்ளார். இன்னும் நிறைய கானங்களை இசைத்தபோது அவரின் அகவை 14 என்ற தகவலை கேட்டபோது என் விழிகள் வியப்பில் ஆழ்ந்தன. ஆமாம், பாடகி சொர்ணலதா அவர்களை பற்றிய கேட்டிராத தகவல்கள் பாடல்கள் வாயிலாக மே மாதம் 13 வெள்ளித்திரைக்கு தோரணம் கட்டிய பண்பலை 101 நிலையத்தாருக்கும் ஆர்ஜிக்கும் மனமா பாராட்டுக்கள். மாடு வளர்த்து பால் விநியோகம் செய்து அதில் கிடைக்கும் வருவாயால் சந்ததியினர் படிப்பு, வீட்டுக்கும் தேவையானவை போன்றவற்றிற்கு செலவழிக்கலாம் என பற்பல பயனுள்ள தகவல்களை மே மாதம் 14 இரவு உழவர் உலகம் வாயிலாக அறிந்து கொள்ள முடிந்தது. மே 16 தென்குமரி தேனிலையில் திவலைகளாக சிதறிய தகவல்கள் கானங்கள் பிரமாதம். இன்னும் நிகழ்ச்சி வாயிலாக 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானில் நடக்க இருப்பதையும் எந்த நாட்களில் நடக்கும் என்பதையும் தெளிவாக அறிந்து கொள்ள முடிந்தது. ஆர்ஜிக்கு பாராட்டுக்கள். அன்றைய தினம் 1 உலா வந்த திரைக்களஞ்சியம் நாடகம் எனும் தலைப்பிட்டு பாடல்களுடன் அதன் விளக்கங்களையும் நேயர் வரைந்தனுப்ப நமது நிலையத்தார் அதை செப்பனிட்டு கற்பனை கவிநயங்களையும் உடன் இணைத்து பொழுதுபோக்காக மட்டுமின்றி சிந்தனையையும் படர விடும்படியாக வழி நடத்தியது பாங்கானதி. மே 18 முல்லைச்சரம் நவரசங்களால் தொடுக்கப்பட்டு வண்ண தோரணம் கட்டியதென்றால் அது மிகையல்ல. ஆமாம், தேவன் கோயில் மணியோசையுடன் தொடங்கி தை மாத மேகத்தை தரையில் அடவிட்டு நாயகன் நாயகியின் வர்ணனை என அனைத்து கானங்களும் அதி அற்புதம். ஆர்ஜேவுக்கும் மிக்க நன்றி. கொசுக்களால் ஏற்படும் நோய்களை கட்டுப்படுத்த செயற்கையாக உண்டு பண்ணப்பட்ட பாக்டீரியாவின் பெயர் என்ன என்பதை மே 19 தென்குமரி தேநிலை வாயிலாக அறிய தந்த ஆர்ஜேக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. செட்டியார் மடம் ஸ்ரீ மணிகண்டன் இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 14 பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் கோடை விடுமுறை குறித்து அந்த கால நினைவலைகளை பற்றி ஒவ்வொரு தோழிகளும் கருத்து சொல்லிய விதம் சிறப்பாக இருந்தது. 15 இரவு நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் வளம் அந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. 16 பிற்பகல் 3:00 தேனி நேரம் திரைக்களஞ்சியம் இதில் கருங்கல் விஜயா அவர்களின் கைவண்ணத்தில் நாடகம் எனும் தலைப்பில் வந்த பாடல்கள் அத்தனையும் அருமை. இணைப்புறையும் சூப்பராக இருந்தது. 17 பிற்பகல் 3:00 தேனி நேரம் இதில் கோடை காலத்தில் வரும் நோய்களும் அதை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் என்பது குறித்து நேயர்கள் ஒவ்வொருவரும் தத்தம் கருத்துக்களை சொன்ன விதம் சிறப்பாக இருந்தது. இடையிடையே வளம் அந்த பாடல்களும் மிக மிக அருமை. பாராட்டுக்கள். 18 பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் விளையாட்டு குறித்து தோழியர் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 14 தேதி பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் அந்த கால பள்ளிக்கூட விடுமுறை கொண்டாட்டம் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் என்னுடைய பழைய பள்ளி பருவ நினைவுகளை யோசிக்க வைத்தது. நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் வி சுகுமார் அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். 16 தேதி காலை 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த மலையாள திரைப்பட பாடல்களும் இணைப்புரையும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் பிருந்தாஜி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். தொடர்ந்து வந்த சவாலி சமாளி நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். 3 சுற்றுகளிலும் நேயர்கள் சிறப்பாக பேசி அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சியை கலகலப்புடன் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஜபின் நெக்ஸ்லின் லிஜு இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். அனைதினம் பிற்பகல் 11:10 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் நான் அதிகம் சென்று பார்த்து ரசித்த ஒரு சுற்றுலா தலம் எனும் தலைப்பில் நேயர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் அருமையாக இருந்தன. நேர்களை உற்சாகமூட்டி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள் பல. மேலும் அன்றைய தின பிற்பகல் 3:00 தேனிய நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் கருங்கல் எஸ் விஜயா அவர்களின் தேர்வாக நாடகம் எனும் தலைப்பில் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமையிலும் அருமை. பாடல்களுக்கு ஏற்றாற்போல மிக தெளிவான இணைப்புரையோடு நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய அறிவிப்பாளர் ஸ்ரீ நிறுத்திய அவர்களுக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள். 17 தேதி 11:10 பொது அறிவு நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். நிகழ்ச்சியில் பலம் வந்த கேள்வி பதில்கள் யாவும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் ஐ மணிகண்ட பிரபு, ராதிகா சிவக்குமார் இருவருக்கும் பண்பலைக்கும் பாராட்டுக்கள். மேலும் அதே தினம் பிற்பகல் 3:00 தேனிய நேரம் நேரலை நிகழ்ச்சியில் கோடைக்கால நோய்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் மிக மிக பயனுள்ளதாக இருந்தது. நேர்களுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 18 தேதி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்தி விட்டார்கள். நிகழ்ச்சியை கலகலப்புடன் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஆதினி ராஜேஷ் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 19 தேதி காலை 10:50 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் மிகவும் அருமையாக பேசினார்கள். எளிமையான குறிப்புகளை வழங்கி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 1:10

அவருக்கு, ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் என் முயற்சியால் நான் பெற்ற வெற்றி எனும் தலைப்பில் தோழியர்கள் ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் கேட்பதற்கு தன்னம்பிக்கை ஓட்டுவதாக அமைந்திருந்தன. தோழிகளுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை நூற்றுவதற்கும் பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்களை மிக தெளிவான விளக்கங்களுடன் அறிந்து கொண்டோம். நேர்களை உற்சாகப்படுத்திய நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் வழிநடத்திய அறிவிப்பாளர்கள் எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன், டி செல்வராணி கலைமணி இருவருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்து பாராட்டுக்கள். மேலும் அதே தினம் 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மழலை செல்வங்கள் பாட்டு கதை திருக்குறள் விடுகதை என அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சியை குழந்தைகளோடு குழந்தைகளாக மிக மிக சிறப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். 20 முற்பகல் மணி 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் நான் துவண்டு போன நேரத்தில் என் மனதில் அடிக்கடி தோன்றும் தன்னம்பிக்கை ஊட்டும் வரிகள் எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறிப்படுத்திய அறிவிப்பாளர் வதனஸ்ரீ பரமேஸ் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேரம் வெள்ளித்திரையில் திரைப்பட பாடலாசிரியர் நா முத்துக்குமார் அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த பாடல்களும் மிக மிக அருமை. மிக தெளிவான இடைப்பிறையோடு நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். துவரங்காடு முத்து ஆசாரி, இம்மாதம் 14 காலை மணி 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் அனைத்து சுற்றுகளிலும் சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள், பாராட்டுக்கள். 16 முற்பகல் குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் கனவு குறித்து நேர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 17 காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்றைய தினம் காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் வெயில் காலங்களில் நம் உடலை பாதுகாப்பது எப்படி எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் மிக மிக அருமை. 18 காலை தென்குமரி தேனிலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வி பதிலும் பயனுள்ளதாக இருந்தது, பாராட்டுக்கள். 20 காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் மனம் சோர்வடையும் நேரத்தில் மனதில் எழும் நம்பிக்கை வரிகள் எனும் தலைப்பில் நேயர்கள் பங்கேற்று பேசிய விதம் சிறப்பாக இருந்தது, பாராட்டுக்கள். சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன், இம்மாதம் 16 காலை மணி 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் கடிதங்களை வாசித்த விதம் மிக மிக அருமை, பாராட்டுக்கள். 19 பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் அனைத்தும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, இம்மாதம் 11 பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேரம் குமரி களஞ்சியம் நிகழ்ச்சியில் குமரி மாவட்ட சிறப்பு மிக்க சுற்றுலா தலங்கள் பற்றியும் அதன் சிறப்புகள் பற்றியும் அறிய தந்த விதம் அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியில் நல்ல பல தகவல்களை தந்து சிறப்பித்த அறிவிப்பாளர் பிரேமா நாகராஜன் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். அன்றைய தினம் மாலை மணி 5:30 வலம் வந்த கூட்டாலுமூடு அருள்மிகு ஸ்ரீ பத்ரீஸ்வரி அம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழா நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், கோவிலுக்கு சென்று நேரில் தரிசித்த உணர்வு ஏற்பட்டது. அம்மன் அருள் கிடைக்கும் வண்ணம் நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 14 பகல் 1 செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் காங்கேயம் காளைகளை பற்றி அருமையான தகவல்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 16 பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேரம் திரைக்களஞ்சியம் இதில் கருங்கல் விஜயா அவர்களின் தேர்வாக நாடகம் சம்பந்தப்பட்ட பாடல்கள் ஒலிவலம் வந்தன. பாடல்கள் அத்தனையும் அருமை. அதற்கு ஏற்றாற்போல இணைப்புரை வழங்கிய நிகழ்ச்சியை சிறப்பித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 16 இரவு மணி 9:15 வலம் வந்த பவனி வரும் குமரிலா நிகழ்ச்சியில் நேர்கள் விருப்பத்தில் அருமையான பாடல்கள் ஒலிவலம் வந்தன, பாராட்டுக்கள். 17 பிற்பகல் மணி 3:02 வலம் வந்த நேரலையில் கோடை காலத்தில் நம்மை காத்துக் கொள்வது எப்படி எனும் தலைப்பில் நேர்கள் அனைவரும் அருமையான தகவல்களை தந்து நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் சிறப்பித்தார்கள், பாராட்டுக்கள். 18 பகல் 1:10 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சியில் நீங்கள் சிறு வயதில் விரும்பி விளையாடிய விளையாட்டுகள் எனும் தலைப்பில் தோழியர்கள் கலந்து கொண்டு நல்ல நல்ல கருத்துக்களையும் உடல் ஆரோக்கியத்திற்கு ஊக்கம் அளிக்கும் விளையாட்டுகள் பற்றியும் அருமையாக தெரிவித்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் சுப்புலட்சுமி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். 19 பகல் 12:10 மனம் நினையும் மதுர மலையில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. அன்றைய தின பிற்பகல் மணி 3:02 வலம் வந்த தேனீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் கேள்விகள் அத்தனையும் அருமை. அதற்கு ஏற்றாற்போல நேயர்கள் கூறிய பதில்களும் அறிவிப்பாளர்

0: அவர்களின் கூடுதல் தகவல்களும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள். குளச்சல் அபிஷா, இம்மாதம் 16 காலை மணி 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த அனைத்து மலையாள திரைப்பட பாடல்களும் அதற்கான இணைப்புறையும் மிக மிக அருமை. நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். மேலும் அன்றைய தினம் காலை மணி 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேயர்களின் எண்ண பதிவுகளின் வண்ண மடல்களை மிக மிக தெளிவாக வாசித்த அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுகள். 18 முற்பகல் மணி 11:10 பாடுவோர் பாடலாம் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் முன்னிசையை கேட்டு விரைவாக பாடல்களை கண்டுபிடித்து கூறியதோடு விருப்ப பாடலை பாடியும் அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். 19 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் ஒவ்வொரு சுற்றிலும் பேசிய விதம் அருமையிலும் அருமை. நேர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அதே தினம் பிற்பகல் மணி 3:02 தேனியின் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் வலம் வந்த கேள்வி பதில்கள் யாவும் மிகவும் பயனுள்ளதாக இருந்தன. நிகழ்ச்சியை நல்ல முறையில் வழிநடத்திய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான், இம்மாதம் 16 காலை மணி 11:10 குமரி பண்பலையுடன் நேரலையில் கனவு சுற்றுலா நிறைவேறிய இடம் எனும் தலைப்பில் தாங்கள் சென்ற சுற்றுலா தலங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை கூறியது அருமையிலும் அருமை. நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் ஜெலிஜு அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். 17 பிற்பகல் மணி 3:02 தேனி நேரம் நேரலையில் கோடை காலத்தில் நம்மை பாதுகாப்பது எப்படி எனும் தலைப்பில் பல நேயர்களும் கலந்து கொண்டு பலவித கருத்துக்களை சொல்லி கோடையை எப்படி சமாளித்து வெற்றி பெற வேண்டும் என நிறைய விஷயங்களை எடுத்துரைத்தார்கள். நேயர்களுக்கு உற்சாகம் ஊட்டி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுக்கள். 19 காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 4 சுற்றுகளிலும் அருமையாக கலந்து கொண்டு குறளையும் அதனுடைய விளக்கத்தையும் சொல்லி அசத்திவிட்டார்கள். நிகழ்ச்சியை திறம்பட சென்ற நிலைய அறிவிப்பாளரும் மிக எளிய குறிப்புகளை கொடுத்து நேயர்களை உற்சாகமூட்டி நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்றார்கள். பாராட்டுக்கள். நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள். திங்கச்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் J.A. ஜிமி கரோலின் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுது சுரபி மண்வளாட்டை உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதை நிறுத்தி குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் K. கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்களே, இன்று பகல் 11:02 குமரி பண்பலையுடன் நேரலை இடம்பெறுகிறது. இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை என்ற தலைப்பில் நேயர்கள் பங்கு பெற்று மகிழலாம். இன்னும் சற்று நேரத்தில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலும்புப்புறை நோயை எதிர்கொள்வது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா.

0: விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பங்கேற்று இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்குகிறார். அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களிடம் உரிய நேரத்தில் தடையின்றி செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். இளையோரிடையே வாசிப்பு பழக்கம் குறைந்து வருவது கவலை அளிப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 87 பைசாவும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது. ஊழலற்ற ஆட்சி என்ற மக்களின் விருப்பத்தை தாவேக அரசு நிறைவேற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவில்களில் பக்தர்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சிபிஎஸ்இ 12வது வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகல்களை பெறுவதற்கான காலக்கெடு நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை துறைமுகம் மதுரவாயல் ஈரடுக்கு மேம்பால பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்று சென்னை துறைமுக ஆணையத் தலைவர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் சூலூரில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 2 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கி பழங்குடியின பெண் ஒருவர் உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் காரணமாக வாகனங்களில் செல்லும் பயணிகள் வாகனத்தை விட்டு கீழே இறங்கக்கூடாது என்று வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் ஆகிய 10 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் போட்டியில் லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி FM 101.01. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM 101. குமரி FM 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 11:03. எக்ஸூர்

ஏக்ஸோர் கேட்டீர்கள். நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு. இன்று மாலை 4:02 முதல் 5 மணி வரை ஒலிபரப்பாக உள்ள SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் நேயர்கள் குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 9495963210. NGL ஸ்பேஸ் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 9495963210 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்கலாம். நேரம் இப்போது 11:09.

உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்றைய நேரலை நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு எல்லாருக்குமே தெரியும், இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போறோம். இன்றைய காலத்தில் எல்லாமே வேகமாக கிடைக்குது இல்லையா? ஒரு கிளிக்கில் உணவு, ஒரு நொடியில் தகவல், ஒரு ஸ்வைப்லே உறவுகள் கூட ஆரம்பிக்குது. ஆனால் இந்த வேகமான வாழ்க்கையில் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கிறது தான் அந்த பொறுமை. பொறுமைனா அமைதியான காத்திருப்பு மட்டும் இல்லைங்க, சரியான நேரம் வர வரைக்கும் நம்பிக்கையே விடாமல் இருக்கிறது. இந்த இளைய தலைமுறை வந்துட்டு திறமையில முன்னணியில இருக்காங்க, ஆனா சில நேரங்கள்ல உடனடி வெற்றியை எதிர்பார்க்கிறது. ஒரு தோல்வி வந்தாலே மனசு உடைஞ்சு போகுது. விதை போட்ட உடனே மரம் வளராது இல்லையா? அது போலதான் வாழ்க்கையிலையும் சில விஷயங்களுக்கு காலம் தேவை. இன்னைக்கு நம்ம இந்த தலைப்புல தான் நேர்களோட பேச போறோம். நேர்கள் பங்கேற்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2297072 இணைப்பு 0465 2 அலைபேசி எண் 8903275703 9.

0: சரி, இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை அப்படிங்கிற தலைப்புல பேச போறாங்க. முதல் நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க பேசுறீங்க?
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலி நிர்மாணமா?
0: சொல்லுங்க ஐயா.
1: இளைய தலைமுறைக்கு இன்றைய தேவை பொறுமை, ஒரு அருமையான தலைப்பு. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற தலைப்பை தேர்ந்தெடுத்த குமரி பண்பலைக்கு நன்றி பாராட்டுகள். அதாவது பொதுவாக இந்த இளைஞர்கள்ட்ட வந்து பொறுமை வந்து கொஞ்சம் குறவுதாமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாகனம் ஓட்டுறதுல இருந்தே நமக்கு தெரியும். அதாவது அவங்க சாகசங்கள் பண்ணிட்டு போகும்போது, அதாவது பொறுமையா போனா 10 நிமிஷத்துல போலாம், இவங்க ஒரு 8 நிமிஷத்துல வேணா போவாங்க. 2 நிமிஷம் முன்னாடி போறது அந்த வாகனத்தை ரொம்ப கவனமா கையாளணும். ரெண்டாம் தரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள்ட்ட பொறுமை ரொம்ப அவசியமா தேவை. நீங்க சொன்ன இந்த வேலை வாய்ப்புகள் காரியங்கள், படிப்புக்கு தகுந்தாப்புல இல்லையே என்கிற மாதிரி ஒரு உடனே கிடைச்சுக்கிடாதுமா. அதாவது பல படிகள் ஏறினாத்தாமா அந்த உயரங்களே தெரியும். இந்த மாதிரி உயரத்துக்கு போக பல படிகளை ஏறணும், ஆனா ஒரு படியிலே நம்ம வெற்றியை கிடைச்சிடலாம்னு தெரியாச்சுன்னு அந்த வெற்றி கிடைக்காது. மழை உச்சியில தான் கிடைக்கும். அது மாதிரி ஆள் இப்ப உள்ள இளைஞர்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புகளை வந்து கிடைக்கலாம், விபரீத எண்ணங்கள்ல விபரீத முடிவுகள் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தவறு. மேலும் என்ன என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த பெரியவங்க அப்படிங்கிற ஒரு நீட்டோ பார்த்துட்டு ரொம்ப அசாலத்தா ரொம்ப ஒரு நீ பண்ணிட்டு போறாங்க, ஆனா அதுவும் தவறு தான். அதாவது ரொம்ப இந்த பொறுமை வந்து ரொம்ப கடைபிடிக்கணும். தாய் சவுக்கி அவங்க வந்து இப்ப ரொம்ப அன்பாட்டு கட்டுறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது.
0: அதாவது எல்லாரையும் மதிக்கணும், பெரியவங்க கிட்ட ஈக காணிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க இல்லையா?
1: அதாவது முதுமை எல்லாத்துக்கும் வரும்.
0: சரிங்க ஐயா.
1: செல்வம் சில பேர்ல தான் வரும், ஆனா முதுமை எல்லாத்துக்கும் வரும். இந்த எண்ணங்கள் நாளையும் முதுமையாகவும் நமக்கும் இதுதான் நாளைக்கு உள்ள ஒரு படிப்புனாங்கிறது மாதிரி ஒரு எண்ணங்கள் உண்டாக்கி வேண்டுமானா, வாழ்க்கையில இந்த இளைஞர்களுக்கு பொறுமை ரொம்ப கண்டிப்பா கடைபிடிக்கலாங்கிறது தான் என்னுடைய கருத்து.
0: சரிங்க.
1: நன்றி. நன்றி அம்மா.
0: நன்றி ஐயா. நன்றி. நன்றி. நன்றி. மழை பெய்ய முன்னாடி வானம் கொஞ்சம் இருட்டாகும், அதற்காக சூரியன் மறைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? அதே போலதான் கஷ்டமான காலம் வந்ததுக்கான வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கிட்டு பேசலாம், ஆனா சுருக்கமா மற்ற நேயர்களுக்கும் வழிவிட்டு பேசுங்க. சரி, அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இளைஞர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? இன்றைக்கு தேவை பொறுமை.
2: இளைஞர்களுக்கு இப்ப வந்து பாருங்க, நிறைய பேருக்கு மார்க் வந்துருக்குங்களா, அவங்க வந்து நினைச்ச மார்க் வரலன்னு சொல்லி சோர்வடைய விடாது மேம்.
0: கண்டிப்பா
2: யோசிச்சு இதெல்லாம் அடுத்து நம்ம என்ன பாடம் படிக்கலாம், எல்லா படிப்புக்குமே நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கறத பொறுமையா அவங்க யோசிச்சு முடிவெடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மேம்.
0: கண்டிப்பா. அதாவது மார்க் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்காது இல்லையா? கண்டிப்பா. சரி, நம்ம அருமையான தகவல் சொல்லுங்க.
2: நிச்சயமா நம்ம படிப்பும் கிடைக்கும், அதுக்குள்ள வேலையும் கிடைக்கும்.
0: கண்டிப்பாம்மா. கண்டிப்பா. நன்றிம்மா. நன்றி.

0: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்,
1: வணக்கம் வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுங்க ஐயா?
1: வணக்கம் மேடம், நான் அரபணி கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க.
1: அநேகமா இன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த வாகனங்கள் ஸ்பீடா போறதை பத்தி தான் பேசுறாங்க. எத்தனை பேர் தான் அதை பத்தி பேசினாலும் நானும் அதை பத்தி தான் பேச போறேன். ஏன்னா இன்னைக்கு உள்ள இளைஞர்களுடைய எண்ணங்கள் நினைப்பு கழுவு ரொம்ப வித்தியாசமா பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப 40 கிலோமீட்டர் போ வேகத்துல போக வேண்டிய வண்டிய 400 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்டி காட்டுறாங்க.
0: சரிங்க, வேகமா வாகனம் வந்து வேகமா ஓட்டக்கூடாது, பொறுமையா ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. அடுத்த நேய வணக்கம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க?
2: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ஐயா. யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஊரகிலிருந்து முத்து ஆதார் பேசுறேன், புனரி மாவட்டம்.
0: சொல்லுங்க, சொல்லுங்க.
2: அழகான தலைப்பு, சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இளைய தலைமுறைக்கு இன்றைய தேவை பொருளமாய் உண்மையிலே ஆயுதம். அது காரணம் என்னன்னா, பொதுவாக நான் நாகூர்ல போச்சுல, என்னோட இருசக்கர வாரில போச்சுல, கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் சூழலாம் போயிட்டு இருந்தேன். நாகூர்ல சேர்ந்து கிட்டத்தட்ட 6:30 தான். எனது பகல்ல பெரிய பையன் பார்த்து அந்த இளைய தலைமுறைலாம் இவ்வளவு போயில 5 நிமிஷம் நாகூர் சேர்ந்து அவ்வளவு வேகமா போகும். எனக்கு ரோட்ல போய் பயமா இருக்கும்.
0: என்ன சொல்ல வரீங்க அப்படி சொல்லுங்க.
2: அதே நேரத்துல என்னன்னா, போனா சேரலாம், பாதுகாப்பா இருக்கலாம், விபத்து வேலை வராது. உண்மையிலேயே அதுதான் பெரிய ஆயுதம். இதை தலைமுறை பாதுகாப்பு சொல்லிக் கொண்டு வாழ்த்துறேன். நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். வேதம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் வித்யா சகரி செயல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. பொறுமை அப்படிங்கறது இருந்தா கோபம் குறையும், உறவுகளும் நீடிக்கும், வெற்றியும் நிலைக்கும். இளைய தலைமுறைகளே, விரைவாக கிடைத்த பல விஷயங்கள் விரைவாகவே மறைந்து போலாம், ஆனா பொறுமையால கிடைத்த வெற்றி வாழ்க்கை முழுவதும் நிலைத்து நிற்கும். நேயர்கள், இன்றைய தலைமுறையில் இன்றைய தேவை பொறுமை. இளைய தலைமுறையின் இன்றைய தேவை பொறுமை அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கோம். இளைய தலைமுறைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கறத நம்ம பேசலாம். அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்கம்மா?
6: எதிர்பார்க்காங்க. இத வந்து பெற்றராகிய நாம நம்ம பிள்ளைங்களுக்கு நாம கடந்து வந்ததை எடுத்து சொல்லணும். இப்ப ஒருக்கா நீ விழுந்தாலும் அடுத்தல எழும்பு, அதான் அந்த மன உறுதியை நீ உற்றாத. சரி, முயற்சி பண்ணி அடுத்தல நம்ம ஜெயிக்கலாம். பொறுமைதான் நமக்கு பெருசு. ஆத்திரப்படாத, ஒரு விபரீதமான முடிவு எடுக்காத அளவுக்கு நாம சப்போர்ட்டா இருக்கணும்.
5: கண்டிப்பா, அது நம்ம வீட்டுல இருந்தே தொடங்கிட்டோம் அப்படின்னா வெளியே வந்து அவங்க தனியாவே ஃபேஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா?
6: கண்டிப்பா மேடம். ஏன்னா இப்ப நம்ம பண்பலையில வண்டி வாங்கணும்னு சொன்ன உடனே நம்ம பிள்ளைங்க இப்படிதான் போமானே நமக்கு உரைக்கல. இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம பிள்ளைங்களுக்கு உணர்த்தணும்.
5: கண்டிப்பா,
6: கண்டிப்பா இளைய தலைமுறை நல்ல பொறுமையா. அது வந்து இப்ப வந்து விரைவா செயல்படுற இதுக்கு அந்த பொறுமையும் கையாண்டுட்டாங்கன்னா சூப்பரா வெற்றி பெறுவாங்க.
5: கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கிட்டு நன்றி மேடம். நன்றி,
6: நன்றி மேடம்.
5: அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம்.
7: நலமதியாவல் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வாழ்த்துக்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
5: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
7: இளைய தலைமுறைக்கு வந்து திறமைகள் ஏராளம் ஏராளம் மண்டி கிடக்கின்றன. ஆனால் பொறுமைங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறது. பாருங்க,
5: நிறைய
7: இருக்கிறது. அவங்க வந்து சாதிக்கணும், நாம வந்து அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும், நல்லா சாதிக்கணும், வாழ்க்கையில லைஃப நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா போறாங்க. ஆனா இந்த பொறுமையை கடைபிடிக்கிறது வந்து தொலைநோக்கு சிந்தனை இல்லாம, சிந்தனைங்கிறது அட்டு போய் பொறுமை என்பது அவங்கள்ட்ட இல்லாம போயிடுறது. ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு அறிவு, ஆத்திரக்காரனுக்கு அறிவு சக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு சில தருணங்கள் வந்து பொறுமை இழந்துருக்காங்க. அதே அவங்க தவிர்த்தா வந்து இந்த இளைய தலைமுறை வந்து எதிர்காலத்துல இருந்து, அதாவது ஒளிமயமான எதிர்காலத்துல வந்து சுடர் விடலாம் பாத்தீங்களா.
5: கண்டிப்பா.
7: அதனாலே வந்து பொறுமை அவங்ககிட்ட இல்லை. நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல

0: செயற்கைகளா இருக்கு. ஒரு சில திட்டங்களை நாம வந்து உடனே கோபுரத்துல ஏறினா சொன்னா முடியாது பட்சங்களை, ஏனில ஒவ்வொரு காலாவத்து தானே ஏற முடியும்.
1: கண்டிப்பா
0: அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா அவங்ககிட்ட வந்து பொறுமை, அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து எப்பவுமே நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை அவங்ககிட்ட வந்து எப்பவுமே அவங்ககிட்ட இருக்கத்தான் செய்யும்.
1: கண்டிப்பா அழகா சொன்னீங்க. நிகழ்ச்சி பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி.

0: வேண்டும். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் இன்டர்நெட், ஃபாஸ்ட் சக்ஸஸ். ஆனால் வாழ்க்கைக்கு மட்டும் இன்னும் இயற்கை அப்படி எப்படி விதிச்சிருக்கோ அந்த மாதிரி தான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நேரமும் பொறுமையும் அதுக்கு ரொம்ப தேவை. சரி, இதை பற்றி பேசுறதுக்கு அடுத்த நேயர் வராங்க. வணக்கம். வணக்கம். யாரு, எங்கிருந்து
1: பேசுறீங்க?
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
1: வாழ்க்கை எருமன் போல கடவுள் சொன்னது போல பிள்ளைகள் பிறமையா போனா நல்லா இருக்கும்.
0: கண்டிப்பா, அதனால பொறுமை தேவை தேவைதான் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி. அடுத்த நீங்க. வணக்கம். வணக்கம். உங்க வானொலி ஒலி அளவு குறைச்சிட்டு பேசுங்கய்யா. சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க? சொல்லுங்கய்யா சொல்லுங்க.
1: அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷன்கள் வந்து எல்லாமே வேகத்துல தான் இருக்காங்க. ஆனா தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ யாரும் சோதிக்கதில்லை. அன்னைக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னுக்குள்ள ஜெனரேஷன் ஒரு வீட்டுல 4-5 பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளும் படிக்கிறது சராசரி இளஞ்சி போய் வயசுக்காரே பைக் ஆக்சிடென்ட்லயே நிறைய பேர் போயிட்டு
0: இருக்காங்க.
1: அந்த குடும்பத்தை குடும்பமே அந்த ஒரு குழந்தை தானே இருக்கு மேக்சிமம் ஒவ்வொரு ஆளுக்கும். அதனால கொஞ்சம் அவங்க அந்த நம்மளோட எல்லாம் அறிவில் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இருந்த இடத்துல இருந்து அவங்க எல்லாமே செயல்படுத்தக்கூடிய தகுதி வந்துட்டு நமக்கு அப்படி இல்லை. நமக்கு எங்க போய் தான் நம்ம செயல்படுத்திக்கிட்டு தவிர இளைஞர்களே இருந்த இடத்துல இருந்தே லட்சக்கணக்கான டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிடாவா, தொழில் பண்ணிக்கிடாவா, கம்ப்யூட்டர் பாத்துக்கிடாவா, எல்லாம் செய்துக்கிடாவா,
0: எல்லாமே ஃபாஸ்டா வந்துச்சு. அதனால அவங்களுக்கு பொறுமைங்கிறது வந்து தெரிய மாட்டேங்குது.
1: ஆமா, அந்த பொறுமை அவங்க பொறுமை இழந்து வேகம் போற அந்த பொறுமைங்கிறதே வேகத்துல வந்துட்டுமா. அந்த வேகம் வாகனங்கள்ல வேகம் போறதுனால அந்த அவங்களுக்கு ஒரு
0: அவங்களுக்கு அந்த நம்ம இருந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு இல்ல, எல்லாமே ஈஸியாவே கிடைச்சதுனால அவங்களுக்கு அது தெரிய
1: மாட்டேங்குது. நம்ம கூடி போனா சைக்கிள்ல 10 கிலோமீட்டர் வேகம் போயிடும், இன்னைக்கு நிமிஷத்துல 100 கிலோமீட்டர் பிக்கப் பண்ணக்கூடிய பைக்கள் எல்லாம் வந்துட்டு.
0: கண்டிப்பா.
1: அப்போ அவங்க என்ன நினைக்கிறேன்னா, தாயிலோ போனே அந்த குடும்பத்தையும் பற்றி கொஞ்சம் போல அந்த பந்த பாதத்தை நினைச்சிட்டாங்கன்னு கொஞ்சம் வேகத்தை குறைச்சிட்டா போதும், வாகன வேகம் குறைச்சிட்டாலே போதும்மா. அந்த ஒண்ணு தான் இப்ப இளைஞர்களுக்கு தேவை.
0: கண்டிப்பா, அதை வந்து பெற்றோர்கள் வந்துட்டு தான் அதை கரெக்டா அவங்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லலாம்.
1: பெற்றோர்கள் வழி நடத்தது நம்ம பொறுத்தாலும் நம்ம பெற்றோர்கள் போயிட முடியாம நம்ம கொஞ்சம் பாத்து போயா நம்ம சொல்லி விடுவோம்.
0: எப்பவும் பின்னாடியே இருக்க முடியாது இல்லையா?
1: இப்ப பின்னாடியே இருக்க முடியல. இப்ப நம்ம இப்ப கொஞ்சம் ஏஜுக்கு போற ஒரு 60 வயசு தாண்டிட்டுனா ஒரு பைக்ல நம்ம மகன் தான் பைக் ஓட்டானாலே அவன் பின்னாடி எடுத்து போறது நம்ம பயம் பிடிச்சிருக்கு.
0: சரிங்க.
1: வேகத்தை மட்டும் வேகம் அவங்களுக்கு நம்மள விட தான் ஒரு 60% வேலை விஜயம் போயிட்டு.
0: சரிங்க. அழகா பேசுங்க ஐயா, நிகழ்ச்சி பயன்படுத்த. நன்றி நன்றி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நாகர்கோயில்
4: எமர்ஜென்சி சர்வீசஸ், 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு. மனம் நினையும் மதன மழை, இது தேர சுவையில் சாரலிசை. உங்கள் மனதை நனைய வைக்கிறது இந்த மனநனையும் மதுரமழை. வருகிறது ஒரு பாடல். பாதுகணிக்கை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில். காதல் நிறைந்த இவளின் நினைவை கொடுத்து அத்தை மகனின் மனதை கொண்டு செல்ல அனுமதி கேட்டு நிற்கின்ற அல்மாமன் மகன்.

0: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை மே 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
1: நிழல்கள் தீண்டாத இவளின் மென்மையான நடைபயணத்தில் இவரின் விழிகள் காதலால் கைகோர்த்து நடக்கின்றதாம். மனம் நனையும் மதுரமழையில் இனி புதிய பறவை திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் பாடிய பாடல். இசை MS விஸ்வநாதன், வரிகள் கண்ணதாசன்.

0: வாரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

நினைவுபடுத்துகிற நேர்களை இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் எலும்புப்புறை நோயை எதிர்கொள்வது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெரின் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி MS ராஜேஸ்வரி பாடியிருக்கும் ஆர் சுந்தரத்தின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பராசக்தி திரைப்பட பாடல். வீண் கற்பனைகள் அற்புதம் என எண்ணி அதை அறிவுக்கு தீனி புகட்ட வருகின்றால் இந்த உற்சாகம் அங்கே.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நினைவுபடுத்தும் நேரத்தில் இன்று பகல் 1:10 பெருமைமிகு பாரதம் சித்திரம் கேட்கலாம். மனங்கவர் சென்னை மாநகர். உரை சித்திரம் எழுதியவர் கே புருஷோத்தமன் அவர்கள். அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ் அவர்கள். குமரி பண்பலை நூற்றாண்டு நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமனையும் மதர்மலை. இது தேர்தல் சுவையில் சாரலி செய்து நிகழ்ச்சியில் அடுத்து எதிர்நீச்சல் திரைப்பட பாடல் பி சுசிலா டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. வி குமார் இசையமைச்சிருக்காரு. வாலியின் வரிகள்ல சண்டை வந்தால் சமாதானம் பண்ணலாம், ஆனால் சமாதானம் செய்யவே சண்டையிடும் இந்த காதல் ஜோடிகள் என்றும் அழகுதான்.

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வேன்?
0: சொன்னத்தை செய்வேன்.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 2331666 or 7418150265.

மனம் நினையும் மதுரமலையில் இனி வண்ணக்கிளை திரைப்பட பாடல். பி சுசிலா எஸ் சி கிருஷ்ணன் பாடியிருக்காங்க மருதகாசியின் வரிகளில், கே வி மகாதேவனின் இசையில். நன்னிதயங்கள் வாழ்த்து கூற ஆனந்த திருமண வாழ்க்கையில் இணைந்தன இந்த இரு வண்ணக்கிளிகள்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள். திங்கச்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜிமி கரோலின் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுது சுரபி மண்வளாட்டை உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதைநிறுத்தி குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: மனநனியும் மதுரமழையில் நிறைவாக வியட்நாம் வீடு திரைப்பட பாடல் பி சுசீலா பாடியிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜனுடன் இணைந்து கண்ணதாசன் வரிகளில் கிவி மகாதேவனின் இசையில் காதல் இணைகளாய் மாற கவிதையும் கலையும் தேவையில்லை, நல்லுள்ளமும் நிறைந்த அன்புமே இருவரையும் இணைக்கும் ஒரு பாலமாக.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவேறுகிறது மனநிலையும் மதுரமலை இருதேர சுவையில் சரளிசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜி மீனா வீரமுத்து. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி வாயிலாக 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளையும் உலகளாவிய அனுபவங்களையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு உலகின் பல்வேறு நாடுகளுடன் இந்தியா கூட்டாண்மை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறினார். உலக நாடுகளின் நம்பிக்கைக்குரிய நண்பனாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு ஒவ்வொரு இந்தியரும் உழைத்து வருவதாகவும் அந்த இலக்கை எட்டுவதற்கு பல துறைகளில் தமது அரசு முதலீடு செய்து வருவதாகவும் கூறினார். இதன் மூலம் இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் சேர்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட 51000க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த வேலைவாய்ப்பு திருவிழா நாடு முழுவதும் 47 இடங்களில் நடைபெற்றது. இன்று பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் ரயில்வே அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்ற உள்ளனர். தமிழகத்தில் சென்னை ICF நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசத்தை மேலும் சிறப்பாக கட்டமைக்க இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக தெரிவித்தார்.
2: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்போ அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19வது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள். இது பணி அல்ல, ஒரு தேசத்தை கட்டமைப்புகின்ற, இந்த தேசத்தை நிர்வகிக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 150 கோடி மக்கள் இருக்கிற இவ்வளவு பெரிய தேசத்துல இந்த 10 லட்சம் பேர் என்பது நாம் இந்த நாட்டை வழி நடத்துபவர்களாக, இந்த நாட்டை உருவாக்குபவர்களாக இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு சேவை செய்கின்ற வாய்ப்பை நமக்கு அரசாங்கம், நம்மளுடைய நாடு நமக்கு கொடுத்திருக்கிறது.
1: இந்தோ திபெத்திய எல்லை காவல்படையின் மகளிர் குழு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்துள்ளது. 11 பெண்கள் மற்றும் 3 தொழில்நுட்ப உதவி பணியாளர்கள் என 14 உறுப்பினர்களை கொண்ட இந்த குழு நேற்று முன்தினம் நேபாள பகுதியிலிருந்து சவுத்கால் பாதை வழியாக உலகின் மிக உயர்ந்த சிகரத்தை அடைந்ததாக இந்தோ திபெத் எல்லை காவல்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 19ஆம் தேதி இந்த மகளிர் குழு தனது பயணத்தை தொடங்கியது. தூய்மையான இமாலயம், பனிப்பாறைகளை காப்போம் என்ற தங்களது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இக்குழுவினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நடவடிக்கையை மேற்கொண்டதுடன் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து மட்காத கழிவுகளையும் சேகரித்தனர். எவரெஸ்ட் சிகரத்தில் தேசிய கொடியை ஏற்றிய இக்குழுவினருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ளார்

0: வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கடுமையான தட்பவெட்ப நிலையிலும் இந்த அசாத்திய சாதனையை இந்த குழு நிகழ்த்தியுள்ளது என்று பாராட்டியுள்ளார். இந்த சாதனையின் மூலம் 5 வெற்றிகரமான எவரஸ்ட் சிகர பயணங்கள் உட்பட மொத்தம் 232 மலையேற்ற பயணங்களை இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை நிறைவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகளுடன் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தின்போது அவர் இதனை தெரிவித்தார். குறைதீர்க்கும் அமைப்புகளை வலுப்படுத்தவும் அவற்றை பொறுப்புணர்வுடனும் விரைவாக செயல்படக்கூடியதாகவும் மாற்றுமாறு வேளாண்மை, ஊரக வளர்ச்சி மற்றும் நில வளங்கள் உள்ளிட்ட அனைத்து துறை சார்ந்த துறைகளுக்கும் நிறுவனங்களுக்கும் அமைச்சர் உத்தரவிட்டார். புகார்கள், பொதுமக்களின் குறைகள், மக்கள் பிரதிநிதிகளிடமிருந்து வரும் கோரிக்கைகள், குடிமக்களின் கடிதங்கள் மற்றும் பல்வேறு இணையதளங்களில் எழுப்பப்படும் பிரச்சினைகளை நாள்தோறும் ஆய்வு செய்வதற்காக வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி அமைச்சகங்களில் தலா 10 அதிகாரிகள் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைக்குமாறு திரு சவுகான் அறிவுறுத்தினார். நடைமுறைகளை எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் தேவையற்ற விதிமுறைகளை நீக்க வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். நிர்வாகத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. இது ரிசர்வ் வங்கியால் வழங்கப்படும் மிக உயர்ந்த லாப பங்கு தொகைகளில் ஒன்றாகும். மும்பையில் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா தலைமையில் நடைபெற்ற இயக்குநர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. முந்தைய நிதியாண்டுடன் ஒப்பிடுகையில் 2025-26 நிதியாண்டின் மொத்த வருமானம் 26.42% அதிகரித்துள்ளது. செலவினம் 27.6% உயர்ந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் விலையின் இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. கடந்த 10 நாட்களுக்குள் 3வது முறையாக இதன் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. தில்லியில் பெட்ரோல் விலை 87 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 99.51 ரூபாயாகவும் டீசல் விலை 91 பைசா உயர்த்தப்பட்டு லிட்டருக்கு 92.49 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது. அண்மை நாட்களில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழலால் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள கடுமையான விலை உயர்வு காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ 4 பயணமாக இன்று இந்தியா வந்தடைந்தார். வெளியுறவுத்துறை அமைச்சராக அவர் இந்தியா வருவது இதுவே முதல் முறையாகும். அவரது இந்த பயணத்தின்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது, வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் இந்தோ பசிபிக் ஒத்திசார் ஒத்துழைப்பு ஆகியவை குறித்து விவாதிக்கவுள்ளார். இன்று காலை கொல்கத்தா வந்தடைந்த திரு மார்க்கோ ரூபியோ அன்னை தெரசா குழந்தைகள் இல்லத்திற்கு சென்று அவர்களுடன் கலந்துரையாடினார். இன்று பிற்பகல் புதுதில்லி செல்லும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேச உள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தங்களது விடைத்தாள் நகல்களை பெற்ற பிறகு மதிப்பெண் சரிபார்ப்பு அல்லது மறு மதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க 2 வரை கால அவகாசம் இருக்கும் என்று CBSE தெரிவித்துள்ளது. இந்த கால அவகாசத்தை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு CBSE கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலான்பட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிச் சுற்றில் மங்கோலியாவின் முன்க்ஜின் பேட்ஸனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழுவின் இரண்டாவது கூட்டம் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் நடத்தப்பட்டது. மகளிர் மற்றும்

குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலர் திரு அனில் மாணிக் தலைமையில் காணொலி வாயிலாக இக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் பன்முக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் தொழில் முனைவோர் திறனை மேம்படுத்துவதற்கான கட்டமைப்பு உள்ளிட்ட முக்கிய முன்னுரிமை பகுதிகளில் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துவது குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பயணத்தில் பங்கெடுக்க உலகமே ஆவலுடன் காத்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசு திட்டங்களின் பலன்கள் எளிமையாகவும் தடையின்றியும் மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை இன்று லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. 4 நாள் பயணமாக இன்று இந்தியா வந்துள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். ஆசிய டாக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
1: நலமாய் வாழ்வோம்.
2: எலும்புபுரை நோயை எதிர்கொள்வது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கிறார் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.
3: எலும்புப்புறை நோய் அல்லது ஆஸ்டியோபோரோசிஸ் என்பது எலும்பு அடர்த்தி குறைந்து எலும்புகள் பலவீனமாகவும் நுண் துளைகளுடனும் மாறும் ஒரு நிலையாகும். கீழே விழுவது அல்லது குனிவது, இருமல் போன்ற லேசான அழுத்தங்கள் கூட எலும்பில் முறிவுகள், பிராக்சர் ஏற்படுத்தக்கூடும். பழைய எலும்பின் இழப்புக்கு ஈடுகொடுக்கும் வகையில் புதிய எலும்புகள் உருவாகாத போதும் இந்த நிலை பல ஆண்டுகளாக மெதுவாக ஏற்படும். இடுப்பு, முதுகு எலும்புகள், மணிக்கட்டு போன்ற மூட்டுகள் இங்கு பாதிக்கப்படுகிறது. 45 முதல் 50 மேற்பட்டவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுவார்கள். இதன் காரணங்கள் என்னவென்றால், வயதாவதால் காலப்போக்கில் எலும்புகளின் அடர்த்தி குறைகிறது, ஹார்மோன் மாற்றங்கள், மாதவிடாய் நின்ற பெண்களில் ஈஸ்ட்ரோஜனின் அளவு குறைவதும் ஆண்களில் டெஸ்டோஸ்டிரோன் குறைவதும் இதற்கு காரணம். ஊட்டச்சத்து குறைபாடு, கால்சியம் மற்றும் விட்டமின் டி, பாஸ்பரஸ் குறைபாடுகள் இதற்கு ஒரு காரணம். குடும்ப வரலாறு, ஆஸ்டியோபோரோசிஸ் அல்லது எலும்புப்புறை நோய் இருக்கிற குடும்ப வரலாறு, உடற்பயிற்சியற்ற வாழ்க்கை முறைகள், நீண்ட காலமாக நாம் பயன்படுத்தும் மருந்துகள், கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் போல் அல்லது வலி நிவாரணிகள் நீண்ட காலமாக நாம் பயன்படுத்தும் போது அளவுக்கு அதிகமான மது மற்றும் புகையிலை பயன்பாடுகள் இதன் காரணமாக இந்த நோய்கள் வரலாம். நோய்க்கான அறிகுறிகள் என்ன என்றால், முதுகு வலி, கூன் விழுதல், அதை கைபோசிஸ் என்று கூறுவோம், உயர குறைவு, எலும்பு முறிவு, மூச்சு திணறல், தசை பிடிப்பு போன்றவை இந்த நோயில் நாம் காண முடியும். இதன் பரிசோதனைகள் என்னவென்றால், கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் CBC, கால்சியம், விட்டமின் டி, தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட், தென் போன் டென்சிட்டி டெஸ்ட் பார்க்க வேண்டும், தென் டுவல் எனர்ஜி எக்ஸ்ரே அப்சார்பிமெட்ரி DXA, இதில் போன் மினரல் டென்சிட்டி கண்டுபிடிக்கலாம். தேவை என்றால் CT, MRI எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எடுத்துக்கொண்டு இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொண்டு அதற்கான ட்ரீட்மெண்டை நாம் செய்ய வேண்டும். ஆயுர்வேதத்திலே உணவு பரிந்துரைகளாக கால்சியம் நிறைந்த உணவுகள், அதாவது பால் பொருட்கள், கீரை வகைகள், கேழ்வரகு, முட்டை, சோயா பீன்ஸ், எள், கொண்டை கடலை, உளுந்து, கொள்ளு, பேரீச்சை, நண்டு, சிப்பி மீன்கள், பாதாம், பிஸ்தா போன்ற கொட்டைகள், வெல்லம், காய்கறிகள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். பிரண்டை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதை துவையலாகவோ அல்லது பாலில் போட்டு காய்ச்சோ எடுத்துக் கொள்ளலாம். பால் குறுந்தோட்டி வேரை பாலோடு சேர்த்து எடுத்துக் கொள்ளலாம். மருத மரப்பட்டையை பாலோடு சேர்ந்து எடுத்துக் கொள்ளலாம். உள்ளாலே எடுக்கிறதுக்கு கந்த தைலம், லாக்ஷாகு குழு போன்ற ஆயுர்வேத மருத்துக்கள், வெளியிலே தேய்ப்பதற்கு ஷீரபலா தைலம், தான்வந்திர தைலம் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சகர்ம முறையிலே ஷீரவஸ்தி நல்ல பலனை தரும். கால்சியம் ரிக்குவயர்மெண்ட் ஒரு 50 வரை தினசரி 1000 mg, பெண்களுக்கு அதாவது 51 முதல் 70 வரை 1200 mg எடுக்க வேண்டும். காலை வெயில் ஒரு 30 min எடுத்துக்கொள்வது நல்லது. தூக்கம் 7 முதல் 8 மணி நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சில சின்ன உடற்பயிற்சிகள்

0: செய்வது நல்லது. இதை தவிர்க்க வேண்டியவைகள் என்னவென்றால், மது அருந்துவது, புகைப்பிடித்தல், உலர்த்தப்பட்ட இறைச்சிகள் சாப்பிடுவது, கடுமையான உடற்பயிற்சிகள், இரவில் விழித்திருப்பது, உடலில் உள்ள இயற்கை உந்துதல்களை அடக்குவது போன்றவற்றை நாம் தவிர்க்க வேண்டும்.
1: எலும்பு புரை நோயை எதிர்கொள்வது எப்படி என்ற சந்தேகங்களுக்கு தீர்வளித்தவர் கோட்டார் அரசு மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள்.

0: இன்ஜினியரிங் இல்லாம மெடிசன் எப்படி?
1: இதுதான் ஹை டிமாண்டான மருத்துவத்தையும் டெக்னாலஜியையும் கம்பைன் பண்ற ஃபியூச்சர் கோர்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்.
0: இன்னைக்கே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நிஷ் கன்யாகுமரி, தி நாலேஜ் பிளானட்.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை தனிஷ்க் ஜங்ஷன் நாகர்கோவில்.
3: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:56.
4: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
6: ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் நான் கன்னியாகுமரியில் சூஸ் பண்ணணும்.
7: இது 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம், பிடெக் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி. NFP ரெகனைஸ் பண்ணி அமெரிக்கன் சர்டிபிகேஷன்ஸும் கிடைக்கிறதால வெளிநாட்டுல கூட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது.
8: கன்னியாகுமரி.
3: இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது SM சுப்பையா நாயுடு இசையில் முத்துக்கூத்தன் பாடல் வரிகளில் பானுமதி குரலில் நாடோடி மன்னன் திரைப்பட பாடல்.
9: சம்மதமா

0: திரை இசை கேட்டோம்.
1: இதழோர புன்னகையாய்
0: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் ஒரு மணி. செய்தி தெரியுமா நேயர்களே? இன்றைக்கு சர்வதேச மகப்பேறு பிஸ்துல்லா ஒழிப்பு தினம். இது பற்றிய செய்தியை தெரிஞ்சுக்கலாமா? இன்றைய காலகட்டத்தில் தாய்மார்கள் மற்றும் அவர்களின் குழந்தைகள் இருவரையும் பாதிக்க மற்றும் தடுக்கக்கூடிய சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு பிரசவ காயமான மகப்பேறு தான் பிஸ்துல்லா. இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் நம்ம ஐக்கிய நாடுகள் சபை மே மாதம் 23 தேதிய மகப்பேறு பிஸ்துல்லா ஒழிப்பு தினமா அறிவிச்சிருக்குது. மகப்பேறு கால புறையோட்ட நோயை தடுத்து சிகிச்சை அளித்து முடிவுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை ஊக்குவிப்பதும் முக்கியமா ஏழ்மையான பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு ஆதரவை திரட்டுவதும் தான் இந்த நாளோட முக்கியமான நோக்கமே. மகப்பேறு பிஸ்துல்லா அப்படின்னா என்ன அப்படின்னா, மகப்பேறு பிஸ்துல்லா என்பது பிரசவத்தின் போது ஏற்படும் மிகவும் கடுமையான மற்றும் துயரமான காயங்கள்ல ஒண்ணு. பிறப்பு குழாய்க்கும் சிறுநீர்ப்பை மற்றும் மலக்குடலுக்கும் இடையில் ஏற்படும் இந்த துளை சரியான நேரத்துல உயர்தர மருத்துவ சிகிச்சையால கிடைக்காம நீடித்த தடுக்கப்பட்ட ஒரு பிரசவத்தால ஏற்படக்கூடியது. இதனாலதான் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு சிறுநீர் அல்லது மல அடக்கமின்மை இரண்டுமே கசியும். இது பெரும்பாலும் நாள்பட்ட மருத்துவ பிரச்சனைகள், மனசோர்வு, சமூகத்திலிருந்து தனிமைப்படுத்துதல் ஆகியவற்றை ஏற்படுத்துதான். உலக அளவுல சுமார் 500,000 பெண்கள் இந்த பிஸ்துல்லா நோயோட வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய கடுமையான மற்றும் துயரமான காயங்கள்ல ஒண்ணுதான் இந்த மகப்பேறு பிஸ்துல்லா. இது வந்து பெண்கள் மற்றும் சிறுமிகளின் ஆரோக்கியம், நம்பிக்கை மற்றும் கண்ணியத்தை அமைதியாக பறிச்சுக்கிட்டே இருக்குது. இதனாலதான் நம்ம ஐக்கிய நாடுகள் சபை 2013 ஆண்டு முதல் மகப்பேறு பிஸ்துல்லாவை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வதேச தினமா இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. மே மாதம் 23 தேதிய மகப்பேறு பிஸ்துல்லா ஒழிப்பு தினமா அனுசரிக்கப்பட்டும் வருது. ஐக்கிய நாடுகள் பொது சபை 2030 ஆண்டுக்குள்ள இந்த மகப்பேறு பிஸ்துல்லாவை ஒழிப்பதன் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருது. பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய இந்த தீவிர பாதிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அதை தடுக்கவும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் தான் இந்த நாள் ஐக்கிய நாடுகள் சபையால அனுசரிக்கப்பட்டு வருது. 2026 ஆண்டுக்கான சர்வதேச மகப்பேறு பிஸ்துல்லாவோட ஒழிப்பு தினத்தோட கருப்பொருள் என்ன அப்படின்னா, அவள் ஆரோக்கியம், அவளுடைய உரிமை, பிஸ்துல்லா இல்லாத எதிர்காலத்தை வடிவமைப்பது என்பதாகும். நேயர்களே, இன்றைய செய்தி தெரியுமால சர்வதேச மகப்பேறு பிஸ்துல்லா ஒழிப்பு தினம் பத்திய செய்தியை தெரிஞ்சுக்கிட்டீங்களா?
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
8: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
9: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
8: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
9: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
8: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
9: வேலை வாய்ப்பு தரும் இப்படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
10: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
13: மாமா, என்னாச்சு?
14: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
13: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
15: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
16: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
17: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
18: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
19: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
18: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
19: செல் நம்பர் 9488230666.
1: படிச்சு முடிச்சதும் உடனே வேலை கிடைக்கணும். அப்போ நிஷ் கன்னியாகுமரி யூனிவர்சிட்டி, ஒரே கேம்பஸ்ல 13 மேற்பட்ட ப்ரொஃபஷனல் காலேஜஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டி, மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ், எக்ஸலன்ட் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கு
3: நிஷ் கன்னியாகுமரி.
4: இனி கேட்கலாம் சித்ரா குரலில் சின்ன தம்பி திரைப்பட பாடலை.

0: பெருமை மிகு பாரதம். மணங்கவர் சென்னை மாநகர். உரைச்சித்திரம் எழுதியவர் கே. புருஷோத்தமன்.
1: தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னை இந்தியாவின் முக்கியமான மற்றும் வளர்ச்சியடைந்த நகரங்களில் ஒன்றாகும். இது கலாச்சாரம், கல்வி, வரலாறு, வணிகம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகிறது. பழமையான கோவில்கள், அழகான கடற்கரைகள், அருங்காட்சியகங்கள், பூங்காக்கள் மற்றும் பொழுதுபோக்கு மையங்கள் போன்ற பல்வேறு சுற்றுலா இடங்கள் சென்னையில் காணப்படுகின்றன. இதனால் ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் சென்னைக்கு வருகிறார்கள்.
2: சென்னை தனது நீண்ட கடற்கரை பகுதிக்காக மிகவும் பிரபலமானது. உலகிலேயே மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றான மெரினா கடற்கரை சென்னையின் முக்கியமான சுற்றுலா இடமாகும். இங்கு மாலை நேரங்களில் மக்கள் சுவாசிக்கவும் நடைப்பயிற்சி செய்யவும் கடலின் அழகை ரசிக்கவும் வருகிறார்கள். இதை தவிர பெசன் நகர், எலியட்ஸ் கடற்கரை போன்ற இடங்களும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கியமான கடற்கரைகளாக உள்ளன.
1: சென்னையில் பல பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களும் உள்ளன. மயிலாப்பூரில் அமைந்துள்ள கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையானதும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்டதுமாகும். அதேபோல் திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவில், திருவான்மியூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவில் போன்றவை பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் அதிகம் ஈர்க்கின்றன. இந்த கோவில்கள் தமிழ்நாட்டின் பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகின்றன.
2: இதற்கு மேலும் சென்னையில் பல கல்வி மற்றும் அறிவியல் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களும் உள்ளன. எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியகம் இந்தியாவின் பழமையான அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இதில் வரலாறு, கலை மற்றும் தொல்லியல் தொடர்பான பல அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. பிர்லா பிளானட்டோரியம் மற்றும் தட்சிண சித்ரா போன்ற இடங்கள் அறிவியல் மற்றும் கலாச்சாரத்தை அறிய உதவும் முக்கிய சுற்றுலா மையங்களாக உள்ளன.
1: மேலும் சென்னையில் இயற்கையை ரசிக்க பல பூங்காக்கள் மற்றும் உயிரியல் பூங்காக்களும் உள்ளன. வண்டலூரில் அமைந்துள்ள உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். கிண்டி தேசிய பூங்கா மற்றும் செம்மொழி பூங்கா போன்ற இடங்கள் இயற்கை சூழலை அனுபவிக்க சிறந்த இடங்களாக உள்ளன.
2: இதனால் சென்னை நகரம் வரலாறு, கலாச்சாரம், இயற்கை அழகு மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய அனைத்தையும் ஒருங்கே கொண்ட ஒரு சிறந்த சுற்றுலா நகரமாக விளங்குகிறது. இந்த நகரத்தின் பல்வேறு சுற்றுலா இடங்கள் பயணிகளுக்கு புதிய அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் வழங்குகின்றன.
1: முதலில் நாம் சென்னை நகரின் முக்கியமான கடற்கரைகள் பற்றி தெரிந்து கொள்வோம்.
2: வங்காள விரிகுடாவை ஒட்டிய அமைப்பில் இருப்பதால் சென்னையில் பல அழகான கடற்கரைகள் காணப்படுகின்றன. அவற்றில் மெரினா கடற்கரை, எலியட்ஸ் கடற்கரை மற்றும் திருவான்மையூர் கடற்கரை முக்கியமானவை. இந்த கடற்கரைகள் இயற்கை அழகு, சுத்தமான காற்று மற்றும் அமைதியான சூழல் ஆகியவற்றால் சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் அதிகமாக ஈர்க்கின்றன. ஒவ்வொரு கடற்கரையும் தனித்துவமான சிறப்புகளை கொண்டுள்ளது.
1: மெரினா கடற்கரை உலகிலேயே மிக நீளமான நகர கடற்கரைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவியுள்ள இந்த கடற்கரை முதலில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டதாக வரலாறு கூறுகின்றது. அந்த காலத்தில் சென்னை நகரத்தின் கடற்கரை பகுதியை அழகுபடுத்தும் நோக்கத்தில் இந்த பகுதி மேம்படுத்தப்பட்டது.
2: மெரினா கடற்கரை இன்று சுற்றுலா பயணிகளின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கு வருகை தருகின்றனர். காலை மற்றும் மாலை நேரங்களில் இங்கு நடைப்பயிற்சி செய்வதற்கும் கடல் காற்றை அனுபவிப்பதற்கும் மக்கள் அதிகமாக வருகிறார்கள். குழந்தைகள் விளையாடுவதற்கும் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கும் இது மிகவும் ஏற்ற இடமாகும்.
1: மெரினா கடற்கரையின் அருகில் பல முக்கிய நினைவு சின்னங்களும் உள்ளன. மேலும் பல முக்கிய தலைவர்களின் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டிய விவேகானந்தர் இல்லமும் உள்ளது. இந்த இடத்திற்கு வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தையும் இது வழங்குகிறது.
2: மெரினா

0: கடற்கரையில் பலவிதமான சிற்றுண்டி கடைகளும் காணப்படுகின்றன. சுண்டல், மாங்காய், முறுக்கு, பஜ்ஜி போன்ற பல உணவுகள் இங்கு கிடைக்கின்றன. இதனால் சுற்றுலா பயணிகள் கடற்கரையின் அழகை ரசிப்பதுடன் உணவையும் அனுபவிக்க முடிகிறது. மேலும் பலவித வீட்டு அலங்கார பொருட்களும் குழந்தைகளுக்கான பொம்மைகளும் விற்கப்படுகின்றன. காலை நேரத்தில் சூரியன் உதயமாகும் காட்சி மிகவும் அழகாக இருக்கும். அந்த நேரத்தில் கடல் அலைகள் கரையை தழுவும் காட்சியை பார்ப்பது மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் அளிக்கிறது.
1: எலியட்ஸ் கடற்கரை பொதுவாக பெசன் நகர் கடற்கரை என்று அழைக்கப்படுகிறது. இது மெரினா கடற்கரையை விட அமைதியான மற்றும் சுத்தமான சூழல் கொண்ட கடற்கரையாகும். சென்னை நகரின் பெசன் நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த கடற்கரை மாலை நேர நடைபயிற்சிக்கு மிகவும் ஏற்ற இடமாக உள்ளது. கடல் காற்று, அமைதியான சூழல் மற்றும் சுத்தமான மணற்கரை ஆகியவை இங்கு வருபவர்களுக்கு இனிமையான அனுபவத்தை வழங்குகின்றது. பலர் நண்பர்களுடன் அல்லது குடும்பத்துடன் நேரம் செலவிட இங்கு வருகிறார்கள்.
0: எலியட்ஸ் கடற்கரையின் அருகில் வேளாங்கண்ணி தேவாலயம் மற்றும் அஷ்டலட்சுமி கோவில் போன்ற முக்கிய ஆன்மீக இடங்களும் உள்ளன. இதனால் இந்த கடற்கரை சுற்றுலா மற்றும் ஆன்மீக பயணிகளுக்கு முக்கியமான இடமாக உள்ளது. மேலும் அருகில் பல உணவகங்கள் மற்றும் கஃபேக்களும் உள்ளதால் சுற்றுலா பயணிகள் சுவையான உணவுகளை சுவைக்கலாம்.
1: திருவான்மியூர் கடற்கரை சென்னையின் மற்றொரு அழகான அமைதியான கடற்கரையாகும். இது மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரைகளை விட குறைந்த மக்கள் கூட்டம் கொண்ட இடமாகும். இதனால் அமைதியை விரும்புபவர்கள் இந்த கடற்கரைக்கு அதிகம் வருகிறார்கள்.
0: இந்த கடற்கரை காலை நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்வதற்கு மிகவும் ஏற்ற இடமாகும். கடல் காற்று மற்றும் அமைதியான சூழல் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது. பலர் தினமும் காலை நேரத்தில் இங்கு வந்து உடற்பயிற்சி செய்கிறார்கள்.
1: திருவான்மியூர் கடற்கரையின் அருகில் பல குடியிருப்பு பகுதிகளும் கல்வி நிறுவனங்களும் உள்ளன. அதனால் அந்த பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இந்த கடற்கரையை தினசரி ஓய்வுக்கான இடமாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலை இந்த பகுதியை மேலும் பிரபலமாக்கி உள்ளது.
0: சென்னை வரலாற்று மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடங்களையும் தன்னகத்தை கொண்டதாக உள்ளது.
1: இங்குள்ள சென்ட் ஜார்ஜ் கோட்டை என்பது சென்னை நகரின் மிக முக்கியமான வரலாற்று நினைவுச் சின்னங்களில் ஒன்றாகும். இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாக கருதப்படுகிறது. 1644 இங்கிலாந்தின் கிழக்கு இந்திய கம்பெனியினரால் இந்த கோட்டை கட்டப்பட்டது. அந்த காலத்தில் வர்த்தக நடவடிக்கைகளை பாதுகாப்பாக மேற்கொள்ளும் நோக்கத்துடன் இந்த கோட்டை அமைக்கப்பட்டது. காலப்போக்கில் இது ஆங்கிலேய ஆட்சியின் முக்கிய நிர்வாக மையமாக வளர்ச்சி பெற்றது.
0: செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இன்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமாக உள்ளது. இங்கு தமிழ்நாடு அரசின் சட்டமன்றம் மற்றும் சில அரசு அலுவலகங்களும் இயங்கி வருகின்றன. கோட்டையின் உள்ளே செயின்ட் மேரிஸ் தேவாலயம் உள்ளது. இது இந்தியாவில் உள்ள மிக பழமையான ஆங்கில தேவாலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் இங்கு அமைந்திருக்கும் அருங்காட்சியகத்தில் ஆங்கிலேயர் காலத்தைச் சேர்ந்த ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான ஆவணங்கள் மற்றும் பல அரிய பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இதனால் வரலாற்றை அறிய விரும்பும் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது ஒரு முக்கிய இடமாக விளங்குகிறது.
1: சென்னையில் உள்ள வள்ளுவர் கோட்டம் என்பது தமிழின் புகழ்பெற்ற புலவரான திருவள்ளுவரை நினைவு கூறும் வகையில் கட்டப்பட்ட நினைவு சின்னமாகும். இது சென்னை நகரின் நுங்கம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது. 1970களில் தமிழ்நாடு அரசால் இந்த நினைவிடம் கட்டப்பட்டது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை உலகிற்கு நினைவூட்டும் வகையில் இந்த நினைவு சின்னம் உருவாக்கப்பட்டுள்ளது.
0: வள்ளுவர் கோட்டத்தின் முக்கிய சிறப்பு அதன் தேரை போன்ற கட்டட வடிவமைப்பாகும். இது திருவாரூர் கோவில் தேரின் வடிவமைப்பை ஒத்ததாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பெரிய கல் தேரின் உயரமும் அகலமும் மிகவும் பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. தேரின் உள்ளே திருவள்ளுவரின் சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது.
1: வள்ளுவர் கோட்டத்தின் மற்றொரு முக்கிய அம்சம் திருக்குறளின் 1330 குறள்களும் இங்கு கல் பலகைகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. இந்த குறள்கள் தமிழின் நெறிமுறைகள், ஒழுக்கம் மற்றும் வாழ்க்கை முறையை விளக்கும் முக்கியமான கருத்துக்களை கொண்டதாக உள்ளன.
0: மாணவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து திருக்குறளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்கிறார்கள். இதனால் வள்ளுவர் கோட்டம் தமிழ் கலாச்சாரத்தின் பெருமையை எடுத்து காட்டும் முக்கியமான இடமாக விளங்குகிறது.
1: சென்னை எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு அருங்காட்சியகம் இந்தியாவின் மிகவும் பழமையான மற்றும் பெரிய அருங்காட்சியகங்களில் ஒன்றாகும். இது 1851 ஆண்டு

0: உருவாக்கப்பட்டது. இந்த அருங்காட்சியகத்தில் இந்தியாவின் வரலாறு, கலை, தொல்லியல் மற்றும் கலாச்சாரம் தொடர்பான பல ஆயிரக்கணக்கான அரிய பொருட்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளன.
1: இந்த அருங்காட்சியகத்தின் முக்கியமான பகுதி பழமையான சோழர்கால வெண்கல சிலைகளின் தொகுப்பாகும். உலகிலேயே மிகப்பெரிய சோழர் வெண்கல சிலைகள் இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் பழமையான நாணயங்கள், ஆயுதங்கள், ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் தொல்லியல் பொருட்கள் போன்றவை இங்கு காணப்படுகின்றன.
0: அருங்காட்சியக வளாகத்தில் தேசிய கலைக்கூடமும் உள்ளது. இதில் இந்தியாவின் பல பகுதிகளைச் சேர்ந்த ஓவியங்கள் மற்றும் கலைப்பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் ஒரு முக்கியமான கல்வி மையமாக உள்ளது. வரலாறு மற்றும் கலாச்சாரத்தை நேரடியாக அறிந்து கொள்ள விரும்பும் அனைவருக்கும் இது ஒரு சிறந்த இடமாகும். இதேபோல வேறு ஒரு அருங்காட்சியகமும் உள்ளது. அதன் பெயர் தக்ஷின் சித்ரா என்பதாகும்.
1: தென்னிந்தியாவின் பாரம்பரிய வாழ்க்கை முறையையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு தனித்துவமான அருங்காட்சியகம்தான் தக்ஷிண சித்ரா. இது சென்னை நகரத்திற்கு அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கிறது. 1996 தொடங்கப்பட்ட இந்த அருங்காட்சியகம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் ஆந்திரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகிறது.
0: தக்ஷிண சித்ராவின் முக்கிய சிறப்பு பழமையான கிராம வீடுகளை அசல் வடிவத்தில் மீண்டும் அமைத்து காட்சிக்கு வைப்பதாகும். ஒவ்வொரு வீடும் அந்த மாநிலத்தின் பாரம்பரிய கட்டிடக்கலை, வாழ்க்கை முறை மற்றும் கைவினை பண்பாட்டை பிரதிபலிக்கிறது. பார்வையாளர்கள் இந்த வீடுகளுக்குள் சென்று பழமையான வாழ்க்கை முறையை அனுபவிக்க முடியும்.
1: மேலும் இங்கு பல கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் கலைஞர்கள் நேரடியாக தங்கள் பணியை செய்து காட்டுகின்றனர். மண்பாண்டங்கள், நெய்தல், மரச்சிற்பம் போன்ற பாரம்பரிய கைவினை பணிகளை பார்வையாளர்கள் நேரில் காண முடிகிறது. இதனால் தக்ஷிண சித்ரா சுற்றுலா தலமாக மட்டுமல்லாமல் கல்வி மற்றும் கலாச்சார மையமாகவும் விளங்குகிறது.
0: சென்னை நகரம் பல மதங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை ஒருங்கே கொண்ட நகரமாக விளங்குகிறது.
1: சென்னை நகரின் மயிலாப்பூர் பகுதியில் அமைந்திருக்கும் கபாலீஸ்வரர் கோவில் மிகவும் பழமையான மற்றும் புகழ்பெற்ற சிவன் கோவிலாகும். இந்த கோவில் திராவிட கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. கோவிலின் மூலவர் கபாலீஸ்வரர் எனப்படும் சிவபெருமான் ஆவார். அம்பாள் கற்பகாம்பாள் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார்.
0: இந்த கோவிலின் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முன் தொடங்கியதாக கூறப்படுகிறது. பழமையான பதிவுகளின்படி பல்லவர் காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் விஜயநகர அரசர்களின் காலத்தில் கோவில் புதுப்பிக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் உயரமான ராஜகோபுரம் வண்ணமயமான சிற்பங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பங்கள் ஹிந்து புராணங்களில் வரும் பல தெய்வங்களையும் கதைகளையும் வெளிப்படுத்துகின்றன.
1: கபாலீஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் பங்குனி திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த திருவிழாவிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவிலின் தேரோட்டம், ஊர்வலம் மற்றும் பல ஆன்மீக நிகழ்ச்சிகள் இந்த திருவிழாவின் முக்கிய அம்சங்களாகும். மயிலாப்பூர் பகுதியின் கலாச்சாரத்தையும் ஆன்மீக பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்தும் முக்கியமான தலமாக இந்த கோவில் விளங்குகிறது.
0: திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பார்த்தசாரதி கோவில் சென்னை நகரின் மிகவும் பழமையான வைணவ கோவில்களில் ஒன்றாகும். இந்த கோவில் பகவான் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கு கிருஷ்ணர் பார்த்தசாரதி என்ற பெயரில் வழிபடப்படுகிறார். இந்த பெயரின் பொருள் அர்ஜுனனின் தேரோட்டி என்பதாகும். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேரோட்டியான கிருஷ்ணரின் வடிவத்தை இந்த கோவில் பிரதிபலிக்கிறது.
1: இந்த கோவில் சுமார் 6ஆம் நூற்றாண்டில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. பின்னர் சோழர் மற்றும் விஜயநகர அரசர்களால் இந்த கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாகவும் பாரம்பரியமாகவும் அமைந்திருக்கிறது. பல சிற்பங்கள் மற்றும் ஓவியங்கள் கோவிலின் சுவர்களில் காணப்படுகின்றன.
0: பார்த்தசாரதி கோவில் வைணவ சமயத்தில் மிக முக்கியமான தலமாக கருதப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி போன்ற திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இந்த திருவிழாக்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்கின்றனர்.
1: திருவான்மையூரில் அமைந்திருக்கும் மருந்தீஸ்வரர் கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் பழமையான கோவிலாகும். இந்த கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை கொண்டதாக நம்பப்படுகிறது. இங்கு சிவபெருமான் மருந்தீஸ்வரர் என்ற பெயரில் வழிபடப்படுகிறார்.
0: புராண கதைகளின்படி சிவபெருமான் இந்த இடத்தில் முனிவர்களுக்கும் மனிதர்களுக்கும் நோய்களை குணப்படுத்தும் மருத்துவ அறிவை கற்றுக் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் உடல் நலம் மற்றும் மனநலம் மேம்பட வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள்.
1: இந்த கோவிலின் கட்டிடக்கலை மிகவும் அழகாகவும் பாரம்பரியமாகவும் உள்ளது. உயரமான கோபுரம், அழகான மண்டபங்கள் மற்றும் பழமையான சிற்பங்கள் இந்த கோவிலின் சிறப்புகளாகும்.

0: தினமும் பல பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள்.
1: பெசன் நகர் பகுதியில் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள அஷ்டலட்சுமி கோவில் மிகவும் பிரபலமான கோவிலாகும். இந்த கோவில் மகாலட்சுமியின் 8 வடிவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. அவை ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி மற்றும் தானியலட்சுமி ஆகிய வடிவங்களாகும்.
0: இந்த கோவில் பல நிலைகளில் கட்டப்பட்ட தனித்துவமான கட்டட அமைப்பை கொண்டுள்ளது. பக்தர்கள் ஒவ்வொரு நிலைக்கும் சென்று லட்சுமியின் வெவ்வேறு வடிவங்களை வழிபட முடியும். இந்த அமைப்பு கோவிலுக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீக அனுபவத்தை வழங்குகிறது.
1: அஷ்டலட்சுமி கோவில் கடற்கரைக்கு அருகில் இருப்பதால் மிகவும் அழகான சூழலை கொண்டுள்ளது. தினமும் பல பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இந்த கோவிலுக்கு வருகிறார்கள். குறிப்பாக வெள்ளிக்கிழமை மற்றும் நவராத்திரி காலங்களில் இங்கு அதிகமான பக்தர்கள் திரளாக வருகை புரிகின்றனர். சென்னை நகரில் உள்ள முக்கிய கிறிஸ்துவ சுற்றுலா தலங்கள் சிலவற்றை நாம் காணலாம்.
0: கிறிஸ்துவ மதத்தினருக்கான பல பழமையான தேவாலயங்கள் சென்னையில் அமைந்திருக்கின்றன. இவை ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளாலும் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. அவற்றில் சாந்தோம் பேராலயம், செயின்ட் தாமஸ் மலை, செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் போன்றவை மிகவும் முக்கியமானவை.
1: சென்னை நகரின் மயிலாப்பூரில் அமைந்துள்ள சாந்தோம் பேராலயம் இந்தியாவின் மிக முக்கியமான கிறித்துவ புனித தலங்களில் ஒன்றாகும். இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களில் ஒருவரான செயின்ட் தாமஸின் கல்லறை அமைந்துள்ள இடமாக கருதப்படுகிறது. இந்த தேவாலயம் முதலில் 16 நூற்றாண்டில் போர்த்துகீசியர்களால் கட்டப்பட்டது. பின்னர் புதுப்பிக்கப்பட்டு இன்று காணப்படும் அழகான கட்டிடமாக மாற்றப்பட்டது. கோத்திக் பாணியில் கட்டப்பட்ட இந்த தேவாலயம் வெண்மையான உயரமான கோபுரத்துடன் மிகவும் அழகாக காணப்படுகிறது. உலகம் முழுவதும் இருந்து பல கிறிஸ்துவ பக்தர்கள் இந்த இடத்திற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர்.
0: செயின்ட் தாமஸ் மலை சென்னை நகரின் மற்றொரு முக்கியமான கிறித்துவ புனித தலமாகும். இது கிண்டி அருகில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய மலைப்பகுதியாகும். மலையின் மேல் பகுதியில் ஒரு அழகான தேவாலயம் அமைந்திருக்கிறது. அங்கிருந்து சென்னை நகரத்தின் அழகான காட்சி தெளிவாக பார்க்க முடிகிறது. இதனால் இது ஆன்மீக தலமாக மட்டுமல்லாமல் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது.
1: சென்னை நகரின் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை பகுதியில் அமைந்துள்ள செயின்ட் மேரிஸ் தேவாலயம் இந்தியாவின் மிகவும் பழமையான ஆங்கில தேவாலயங்களில் ஒன்றாகும். இது 1680 ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டது.
0: இந்த தேவாலயம் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் முக்கிய வரலாற்று சின்னமாக கருதப்படுகிறது. பல முக்கியமான ஆங்கிலேய அதிகாரிகள் இந்த தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த தேவாலயத்தின் கட்டிட அமைப்பும் பழமையான ஓவியங்களும் வரலாற்று ஆர்வலர்களை அதிகமாக ஈர்க்கின்றன.
1: பெசன் நகர் கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் சென்னையின் மிகவும் பிரபலமான கிறித்துவ வழிபாட்டு தலங்களில் ஒன்றாகும். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தேவாலயத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த தேவாலயத்திற்கு வந்து அன்னை மரியாளிடம் பிரார்த்தனை செய்கின்றனர். குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் திருவிழா காலத்தில் இந்த இடத்திற்கு மிக அதிகமான மக்கள் வருகை தருகின்றனர்.
0: மொத்தத்தில் பார்க்கும்போது சாந்தோம் பேராலயம், செயின்ட் தாமஸ் மலை, செயின்ட் மேரிஸ் தேவாலயம் மற்றும் பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம் ஆகியவை சென்னை நகரின் முக்கியமான கிறிஸ்தவ சுற்றுலா தலங்களாக உள்ளன.
1: முஸ்லிம் சமுதாயத்தினருக்கான பல பழமையான மசூதிகளும் தர்காக்களும் சென்னையில் உள்ளன. இவை ஆன்மீக முக்கியத்துவம் மட்டுமல்லாமல் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சிறப்புகளாலும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கின்றன. இவற்றில் 1000 விளக்கு மசூதி, வாலாஜா மசூதி, ஹசரத் சையீத் மூசா காதிரி தர்கா, மக்கா மசூதி போன்றவை முக்கியமானவை.
0: 1000 விளக்கு மசூதி சென்னை நகரின் அண்ணாசாலை பகுதியில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற மசூதியாகும். இது 19 நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இந்த இடம் 1000 விளக்கு என்று அழைக்கப்படுவதற்கு காரணம், பழமையான காலத்தில் இங்கு பெரிய மத நிகழ்ச்சிகளின் போது 1000 எண்ணெய் விளக்குகள் ஏற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த மசூதி அழகான வெள்ளை நிற குவி மாடங்கள் மற்றும் உயரமான மினார்களுடன் அமைந்திருக்கிறது. இது சென்னை நகரின் முக்கியமான இஸ்லாமிய வழிபாட்டு மையங்களில் ஒன்றாகும். ரமலான் மற்றும் பக்ரீத் போன்ற பண்டிகைகளின் போது 1000 முஸ்லிம் பக்தர்கள் இங்கு வந்து தொழுகை நடத்துகின்றனர்.
1: வாலாஜா மசூதி என்பது சென்னை நகரின் திருவல்லிக்கேணி பகுதியில் அமைந்துள்ள பழமையான மசூதிகளில் ஒன்றாகும். இது 18 நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் முகமது அலி வாலாஜா அவர்களால் கட்டப்பட்டது. இந்த மசூதி இந்தியாவின் முக்கியமான வரலாற்று மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மசூதியின் கட்டிட அமைப்பு மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. இதில் சுண்ணாம்பு மற்றும்

0: கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இங்கு தினமும் பல முஸ்லிம் சகோதரர்கள் தொழுகை நடத்த வருகின்றனர். மேலும் இந்த மசூதி வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக சுற்றுலா பயணிகளையும் ஈர்க்கிறது.
1: சென்னை நகரின் அண்ணாசாலை பகுதியில் அமைந்திருக்கும் ஹசரத் சயீத் மூசா காதிரி தர்கா மிகவும் முக்கியமான முஸ்லிம் புனித தலமாகும். பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த தர்காவிற்கு வந்து பிரார்த்தனை செய்கின்றனர். இந்த இடம் அமைதியான மற்றும் ஆன்மீக சூழலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக வருடாந்திர உர்ஸ் விழா நடைபெறும் போது இந்த இடத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர்.
0: மக்கா மசூதி சென்னை நகரின் ஜார்ஜ் டவுன் பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு முக்கியமான மசூதியாகும். இது பழமையான மற்றும் பெரிய மசூதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மசூதியில் தினசரி தொழுகைகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக வெள்ளிக்கிழமை தொழுகை மற்றும் ரமலான் காலங்களில் அதிகமான மக்கள் இங்கு கூடுகின்றனர். இந்த மசூதி முஸ்லிம் சமுதாயத்தின் மத மற்றும் சமூக வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. அடுத்ததாக நாம் சென்னை நகரின் பூங்காக்கள் மற்றும் இயற்கை சுற்றுலா இடங்களை பார்வையிடலாம்.
1: சென்னை நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மிகவும் முக்கியமான இயற்கை பாதுகாப்பு பகுதி கெண்டி தேசிய பூங்கா பகுதியாகும். இது இந்தியாவில் நகரத்தின் நடுப்பகுதியில் அமைந்திருக்கும் மிகச்சிறிய தேசிய பூங்காக்களில் ஒன்றாகும். இந்த பூங்கா சுமார் 2.7 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியுள்ளது.
0: நகர வாழ்க்கை பரபரப்புக்குள் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு அரிய எடுத்துக்காட்டாக இது விளங்குகிறது. இந்த பூங்காவில் பலவிதமான விலங்குகள், பறவைகள் மற்றும் தாவரங்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக கருப்பு மான், புள்ளி மான், நரி, முயல் போன்ற விலங்குகள் இங்கு வாழ்கின்றன. மேலும் பல வகையான பறவைகளும் இந்த பூங்காவில் காணப்படுகின்றன. இயற்கையை நேசிக்கும் மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு இது மிகவும் சுவாரஸ்யமான இடமாகும்.
1: கிண்டி தேசிய பூங்காவின் அருகில் குழந்தைகளுக்கான சிறுவர் பூங்காவும் உள்ளது. இங்கு குழந்தைகள் பல விலங்குகளை பாதுகாப்பாக அருகில் இருந்து பார்க்க முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்து கூறும் கல்வி மையமாகவும் இந்த பூங்கா செயல்படுகிறது.
0: வண்டலூரில் அமைந்துள்ள உயிரியல் பூங்கா தெற்காசியாவின் மிகப்பெரிய உயிரியல் பூங்காக்களில் ஒன்றாகும். இது சுமார் 600 ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 1855 சென்னை நகரில் தொடங்கப்பட்ட பழமையான உயிரியல் பூங்கா பின்னர் 1985 வண்டலூருக்கு மாற்றப்பட்டது.
1: இந்த உயிரியல் பூங்காவில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இருந்து கொண்டுவரப்பட்ட பல விலங்குகள் பாதுகாக்கப்பட்டுள்ளன. சிங்கம், புலி, யானை, கரடி, ஒட்டகச்சிவிங்கி, குரங்கு போன்ற பல விலங்குகளை இங்கு பார்க்க முடியும். மேலும் பலவிதமான ஊர்வன மற்றும் பறவைகளும் இந்த பூங்காவில் உள்ளன.
0: இந்த பூங்கா சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு சிறந்த கல்வி அனுபவத்தை வழங்குகிறது. விலங்குகள் இயற்கைக்கு அருகில் இருக்கும் சூழலில் பாதுகாக்கப்படுகின்றன. பார்வையாளர்கள் விலங்குகளை பாதுகாப்பான தூரத்திலிருந்து பார்க்க முடியும். குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு விலங்குகளின் வாழ்க்கை முறையை அறிந்து கொள்ள இது மிகவும் பயனுள்ள இடமாக உள்ளது.
1: சென்னை நகரின் அண்ணாசாலைக்கு அருகில் அமைந்திருக்கும் செம்மொழி பூங்கா ஒரு அழகான தாவரவியல் பூங்காவாகும். இது சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கிறது. தமிழின் செம்மொழி பெருமையை நினைவு கூறும் வகையில் இந்த பூங்காவுக்கு செம்மொழி பூங்கா என்று பெயரிடப்பட்டது.
0: இந்த பூங்காவில் பலவிதமான அரிய தாவரங்கள் மற்றும் மலர்கள் வளர்க்கப்படுகின்றன. அழகான புல்வெளிகள், சிறிய குளங்கள், நீரூற்றுகள் மற்றும் நிழலான மரங்கள் இந்த பூங்காவின் அழகை அதிகரிக்கின்றன. நகரத்தின் பரபரப்பிலிருந்து ஓய்வெடுக்க விரும்பும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த இடமாக உள்ளது.
1: தொல்காப்பியர் பூங்கா என்று அழைக்கப்படும் அடையார் சுற்றுச்சூழல் பூங்காவை அடுத்து நாம் பார்க்கலாம். இயற்கை சூழலை பாதுகாக்கும் நோக்கத்தில் இந்த பூங்கா உருவாக்கப்பட்டது.
0: இந்த பூங்காவில் பலவிதமான தாவரங்கள், பறவைகள் மற்றும் சிறிய விலங்குகள் வாழ்கின்றன. குறிப்பாக நீர்நிலைகளுக்கு அருகில் வாழும் பல பறவைகள் இங்கு காணப்படுகின்றன. இயற்கை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முக்கிய இடமாக இது விளங்குகிறது.
1: சென்னை நகரம் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகுக்கு மட்டுமல்லாமல் பல்வேறு பொழுதுபோக்கு மையங்களுக்கும் பெயர் பெற்றது. குடும்பத்துடன், நண்பர்களுடன் அல்லது குழந்தைகளுடன் நேரத்தை மகிழ்ச்சியாக கழிக்க சென்னை நகரில் பல இடங்கள் உள்ளன.
0: அறிவியல், விளையாட்டு, சாகசம் மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை ஒருங்கே அனுபவிக்க உதவும் சில முக்கியமான இடங்கள் பிர்லா பிளானடேரியம், முட்டுக்காடு படகு நிலையம் மற்றும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் போன்றவை ஆகும்.
1: பிர்லா பிளானடோரியம் சென்னை நகரின் கோட்டூர்புரம் பகுதியில் அமைந்திருக்கும் முக்கியமான அறிவியல் மற்றும் கல்வி பொழுதுபோக்கு மையமாகும். இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான விண்வெளி அரங்கங்களில் ஒன்றாகும். 1988 தொடங்கப்பட்ட இந்த மையம் விண்வெளி அறிவியலை பொதுமக்களுக்கு எளிமையாக விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டது.
0: இங்கு விண்மீன்கள், கோள்கள், கிரகங்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் போன்ற விஷயங்களை பற்றிய காட்சிகள் நடத்தப்படும்.

0: பிளானட்டோரியம் வளாகத்தில் அறிவியல் அருங்காட்சியகமும் உள்ளது. இதில் பல அறிவியல் கருவிகள், மாதிரிகள் மற்றும் விளக்க காட்சிகள் உள்ளன. மாணவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அறிவியல் பற்றிய ஆர்வத்தை உருவாக்க முக்கியமான இடமாக இது விளங்குகிறது. பள்ளி மாணவர்கள் பலரும் கல்வி சுற்றுலாவாக இந்த இடத்துக்கு வருகை தருகின்றனர்.
1: சென்னைக்கு அருகில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முட்டுக்காடு படகு நிலையம் மிகவும் பிரபலமான பொழுதுபோக்கு இடமாகும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் பராமரிக்கப்படும் இந்த இடம் நீர் விளையாட்டுகளுக்காக மிகவும் புகழ்பெற்றது.
0: இங்கு படகு சவாரி, பெடல் படகு, மோட்டார் படகு மற்றும் வேகப்படகு போன்ற பல்வேறு வகையான படகு சவாரிகளை அனுபவிக்க முடியும். குடும்பத்துடன் அல்லது நண்பர்களுடன் அமைதியான நீர்நிலையின் நடுவில் படகு சவாரி செய்வது மிகவும் மகிழ்ச்சியான அனுபவமாக இருக்கும்.
1: முட்டுக்காடு சுற்றிலும் இயற்கை அழகு மிகுந்துள்ளது. ஏரியின் நீர், சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் குளிர்ந்த காற்று பார்வையாளர்களுக்கு மன அமைதியை அளிக்கின்றது. வார இறுதிகளில் பல சுற்றுலா பயணிகள் இந்த இடத்துக்கு வந்து ஓய்வாக நேரம் செலவிடுகின்றனர்.

0: சென்னை நகரின் வில்லிவாக்கம் அருகில் அமைந்திருக்கும் சென்னை ரயில் அருங்காட்சியகம் இந்திய ரயில்வே வரலாற்றை அறிய உதவும் முக்கியமான பொழுதுபோக்கு மற்றும் கல்வி மையமாகும். இந்த அருங்காட்சியகம் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சி மற்றும் வரலாற்று பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது.
1: இங்கு பழமையான ரயில் இன்ஜின்கள், பயணிகள் வண்டிகள் மற்றும் பல வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ரயில் உபகரணங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. சில பழமையான நீராவி இயந்திர ரயில்களையும் பார்வையாளர்கள் அருகிலிருந்து காண முடியும்.
0: இந்த அருங்காட்சியகத்தில் குழந்தைகளுக்கான சிறிய ரயில் சவாரியும் உள்ளது. குழந்தைகள் சிறிய ரயிலில் பயணம் செய்து மகிழ முடியும். மேலும் ரயில்வே தொடர்பான தகவல்களை விளக்கும் காட்சிகளும் இருக்கின்றன. இதனால் இந்த இடம் கல்வி மற்றும் பொழுதுபோக்கு ஆகிய இரண்டையும் ஒருங்கே வழங்குகிறது. இவைகளோடு தனியார் அமைப்புகள் நடத்தும் பொழுதுபோக்கு மையங்கள் சென்னையில் நிறைய உள்ளன.
1: மொத்தத்தில் பார்க்கும்போது சென்னை நகரம் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்கும் முழுமையான சுற்றுலா நகரமாக திகழ்கிறது. இயற்கை அழகு, ஆன்மீகம், வரலாற்று பெருமை, கலாச்சார பாரம்பரியம், விளையாட்டு, திரைப்படம் மற்றும் நாடக அரங்குகள், படப்பிடிப்பு தலங்கள் மற்றும் நவீன பொழுதுபோக்கு வசதிகள் ஆகிய அனைத்தும் இணைந்து சென்னையை ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றுகின்றன. சென்னை நகரை பார்வையிடும் ஒவ்வொருவருக்கும் இந்த நகரம் புதிய அனுபவங்களையும் இனிய நினைவுகளையும் அளிக்கும் என்பது உறுதி.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் மணங்கவர் சென்னை மாநகர் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் கே புருஷோத்தம்மன். குரல் வண்ணம் விஜய், எம் சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ் சீதாலட்சுமி. அமைப்பு எஸ் ஜோசப் ராஜ்.

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே, அப்பயே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL@gmail.com.
1: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.

0: வணக்கம், நான் எழுத்தாளர் லதா சரவணன், தொழில் முனைவோர். முதல்ல 90 வருட ரேடியோ குழந்தைக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். என்னடா குழந்தைன்னு சொல்றேன் பாக்குறீங்களா? அவங்க தாங்க தினசரி புதுசா கத்துக்குவாங்க, தன்னோட குறும்பான செயல்களால நம்ம ரசிக்க வைப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஒரு 1992 அந்த டைம்ல அதிகாலையில தூக்கத்துல இருந்து நம்மளை எழுப்புறது முதல்ல அந்த மெல்லிய இறைச்சலோட கலந்து காத்துல வர்ற அந்த சப்தம் தான். நான் ஸ்கூலுக்கு போற அந்த நேரத்துல காலையில தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா அவர்களுடைய இன்று ஒரு தகவல் கேட்பேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையா அந்த குரல்ல அவருடைய அந்த கதைகளையும் தகவல்களையும் கேட்கறதே ரொம்ப அலாதியான ஒரு இன்பமா இருக்கும். அப்ப எனக்கு வாசிப்பு அனுபவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலும் இந்த கேட்டல் அனுபவத்தை எனக்கு கொடுத்தது ரேடியோன்னு தான் சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமையில அந்த சாயந்திர நேரத்துல வந்து ஒளிச்சித்திரத்துல ஒரு நாடகத்தையும் ஒரு திரைப்பட வசனத்தையும் கேட்கும் போதும் பாடல்களை கேட்கும் போதும் எவ்வளவு நெருக்கமான ஒரு உணர்வை வந்து அது கொடுத்தது. ரேடியோ நம்மளால கையில தூக்கிட்டு போக முடியலனாலும் இன்னைக்கு கார், மொபைல் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கு. காணாத குரல், மறக்க முடியாத காலம், அந்த மறக்க முடியாத நினைவில் நானும் சில தடவை பங்கேற்றிருக்கேன் அப்படிங்கறது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. மனிதர்களை இணைக்கும் அந்த ரேடியோவின் குரல் இன்னும் பல 100 ஆண்டுகள் வாழணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.
1: இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைகளுக்கு கண் பாதிப்பு ஏற்படும், மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க, ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க, சந்தோஷமா விளையாடட்டும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையில் பல்வேறு உலக நாடுகள் பங்கேற்க விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 19ஆம் கட்ட ரோஷ்கர் மேளா சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக பணி ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். இளையோர் தங்களுக்கான வாய்ப்புகளை செம்மையாக பயன்படுத்திக் கொள்வதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார். அண்மையில் தாம் மேற்கொண்ட 5 நாடுகள் பயணத்தின்போது அந்நாடுகளின் முன்னணி தொழில்துறை வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதில் திறன்மிகு இந்திய இளைஞர்களின் உலகளாவிய தேவை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் இளையோருக்கு பணி ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உத்தரவாதத்திற்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மத்திய அரசு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டிற்கு, இந்த தேசத்திற்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். கிட்டத்தட்ட போன வருடத்திற்கு முன்னால ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று செங்கோட்டையில தன்னுடைய சுதந்திர தின உரையில சொல்லியிருந்தாங்க. சொன்னபடியே ஒரே வருடத்துல 10 லட்சம் பேருக்கு கொடுத்து இப்ப அதுக்கு பிறகு 15, 16, 17, 18, 19ஆவது வேலை வாய்ப்பு கிட்டத்தட்ட 12 லட்சம் பேருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கத்துல நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வேலைகளை கொடுத்திருக்கிறார்கள்.
0: தேச கட்டமைப்பில் பொறுப்புடன் இளையோர் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், இதற்காக கர்மயோகி திட்டம் செயல்படுத்தப்படுவதை சுட்டிக்காட்டினார். மத்திய அரசின் மக்கள் நலன் சார்ந்த மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்வதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அமைச்சர், பெரம்பூர் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் ரயில் பெட்டிகள் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்த அமைச்சர், மும்பை, அகமதாபாத் மற்றும் சென்னை, பெங்களூரு, ஹைதராபாத் வழித்தடங்களில் புல்லட் ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையில் கட்டுமானம், மின்னணுமயம், எளிதான வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்புகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அமைச்சரிடமிருந்து பணி நியமன ஆணையை பெற்றுக் கொண்டவர் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில்,
2: என்னோட பேர் மேகலட்சுமி, நான் ICFல அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். குரூப் டி போஸ்ட்ல ஸ்கவுட் கைட் கோட்டால நான் அப்பாயிண்ட் ஆயிருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன மாதிரி இன்னும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டு வந்து ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். சோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி இந்த மாதிரி கண்டக்ட் பண்றதுனால.
0: நாடு முழுவதும் 47 இடங்களில் இன்று நடைபெற்ற ரோஷ்கர் மேளா நிகழ்ச்சியில் ரயில்வே, உள்துறை, சுகாதாரம், பொதுத்துறை வங்கிகள், உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 51,000 மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ பிரதமர் திரு நரேந்திர மோடியை புதுதில்லியில் இன்று பிற்பகல் நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் பரஸ்பர ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்ளும் அவர், குவாட் பாதுகாப்பு பேச்சுவார்த்தைக்கான செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கிறார். நாளை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரை சந்திக்கும் மார்க் ரூபியோ புதுதில்லியில் உள்ள அமெரிக்க துணை தூதரகத்தில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். இந்தியாவின் தலைமையில் நடைபெறவுள்ள குவாட் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் தடையற்ற வெளிப்படையான நடவடிக்கைகள், பரஸ்பர மற்றும் உலகளாவிய நலன் சார்ந்த செயல் திட்டங்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். முன்னதாக 4 நாள் பயணமாக இன்று கொல்கத்தா வந்தடைந்த மார்க் ரூபியோவை இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செரிகோ கார்க் வரவேற்றார். வேளாண் துறையில் திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செயற்கை நுண்ணறிவு, மின்னணு தொழில்நுட்பம் வலிகோலுவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் வேளாண் துறை உயர் அதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், ஊரக வளர்ச்சி, நிலவள மேலாண்மை தொடர்பான ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார்.

0: ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திருக்கோவில்களில் பொதுமக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் சதய விழாவை முன்னிட்டு திருச்சியில் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் மீட்கப்படும் என்றார்.
2: கோயில்களுக்கு வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நல்ல மனநிலையில சாமி கும்பிட வந்துட்டு அதே நல்ல மனநிலையில நல்லபடியா வெளியில போகணும். எந்த விதமான டிஸ்டர்பன்ஸோ எந்த விதமான சங்கடங்களோ அவங்களுக்கு ஏற்படக்கூடாது. கோயில்களில் இருக்கக்கூடிய கூட்ட நெரிசல்களை குறைப்பதற்காகவும் கோயில்களில் நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் கிரவுட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வருவதற்காகவும் பல்வேறு விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கோயில் சார்ந்து இருக்கக்கூடிய சொத்துக்கள், கோயில் நிலங்கள், ஆக்கிரமிப்புகள், இது எல்லாத்தையுமே செக் பண்ணி கோயில்களுக்கும் அறநிலையத்துறை மூலமாக மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் அனைத்தையும் வந்து கொண்டு வரக்கூடிய நடவடிக்கைகளை எடுப்போம்.
0: திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட செவிலியர் கல்லூரி மாணவி உயிரிழந்தது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ள தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு ரமேஷ் கூறினார். ஈரோட்டில் பொதுமக்களின் வசதியை கருத்தில் கொண்டு நகரின் மையப்பகுதியிலேயே சந்தை தொடர்ந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று மாநில கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் 10 மேலாக பயன்பாட்டுக்கு வராமல் உள்ள கடைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்றார். கோவையில் 10 சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியுடன் செயல்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். சிறுமியின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்வழக்கில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்துள்ளதாக கூறினார். குற்ற செயல்களை தடுக்க கண்காணிப்பு பணிகள் பலப்படுத்தப்படும் என்று கூறிய அவர், சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27 முதல் அமலுக்கு வரும் என்றார். தமிழகத்தில் மூடப்பட்ட டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றிய ஊழியர்களுக்கு மாற்றுப் பணிகள் வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. முதற்கட்டமாக 500 பேருக்கு பணி மூப்பு அடிப்படையில் மாற்றுப்பணி வழங்கப்பட உள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத பள்ளி வாகனங்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் எச்சரித்துள்ளார்.
3: ஒவ்வொரு வண்டியிலையும் GPRS ஃபிட்டட் கேமரா ஸ்பெட் பண்ணிருக்கோம். ஏன்னா உள்ள என்னென்ன நடக்குது, ஏதாவது அசம்பாவித நிகழ்வு நடந்தா உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிகழாமல் தடுக்கிறதுக்காக கண்காணிக்கிறதுக்காகவும் இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணிருக்கோம். இன்னைக்கு திருவள்ளூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சார்பா 1257 வாகனங்கள் வந்து தணிக்கை செய்யப்பட்டு வருகிறது. June 1 பள்ளி திறக்கும் முன்பு அனைத்து பணிகளும் முடிவடையும். இன்னைக்கே நம்ம செக் பண்றோம். செக் பண்ணிட்டு எந்தெந்த வண்டி எல்லாம் நாட் ஃபிட்னு இருக்கோ அந்த வண்டியெல்லாம் June 1 இருந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் கொடுக்க போறோம்.
0: நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்படும் உயர்கல்வி வழிகாட்டி கட்டுப்பாட்டு அறையை மாணாக்கர் பயன்படுத்தி ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை பெறலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி துர்காமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வரும் 3 வரை விண்ணப்பிக்கலாம் என ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி கூறியுள்ளார். வீர தீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது பெற விரும்பும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியுடைய மகளிர் அடுத்த மாதம் 19 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கூறியுள்ளார். தூத்துக்குடியில் மீன்களின் வரத்து குறைந்துள்ளதை அடுத்து அங்கு மீன்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நாகை கடற்பகுதியில் பலத்த சூறாவளி காற்று வீசுவதால் மீனவர்கள் 5வது நாளாக இன்றும் கடலுக்கு செல்லவில்லை. அரபிக் கடற்பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி மற்றும் கேரளம் குமரிக்கடல் வழியாக நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு, தென்கிழக்கு, மத்திய கிழக்கு, வங்கக்கடல், அந்தமான் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்னேறியுள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. புள்ளிகள் பட்டியலில் தலா 18 புள்ளிகளுடன் முறையே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் முதல் 3 இடங்களில் உள்ளன. 14 புள்ளிகளுடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் 4வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர

0: மோடி தெரிவித்துள்ளார். உட்கட்டமைப்பு, வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் நாடு மிக விரைவான வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீலகிரி, ஈரோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பஞ்சாப் கிங்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
2: பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம். அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து. உயிர் உறைய உடம்பு வேண்டும், உடம்பு செழிக்க உணவு வேண்டும், உணவு விளைய நீர் வேண்டும், நீர் விளைய நல்லரசு வேண்டும். எனவே நீராதாரத்தை பெருக்கும் அரசனுக்கே நீடு புகழ் நிலைக்கும். இதனை நீரின்று அமையா யாக்கைக்கெல்லாம் உணவு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலனும் புணரியோர் ஈண்டு, உடம்பும் உயிரும் படைத்திசினோரே என்று புறநானூறு கூறுகிறது. உணவில்லாமல் ஒரு மாதம் கூட வாழலாம், நீரின்றி 3 நாட்களுக்கு மேல் உடலில் உயிர் தங்காது. இப்புவியில் உயிர்கள் தோன்ற நீரே ஆதாரம். இந்த நீரானது சுழற்சி முறையில் மழையாக, நீராவியாக, கடலாக, குட்டையாக, குருதியாக, வரப்பு நீராக, பல்வேறு பரிமாணங்களாக நம்முள்ளும் நம்மை சுற்றியும் வியாபித்திருக்கிறது. 2012 வெளியிடப்பட்ட தேசிய நீர் கொள்கையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. நீர் மேலாண்மையும் கவனத்தில் கொள்ளப்படவில்லை. சரியான அளவில் பாதுகாப்பான தண்ணீர் கிடைக்காததால் சமுதாய கொந்தளிப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீர் தொடர்பான சவால்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு சீரமைப்பும் மக்களின் பங்கேற்புமே தீர்வாகும். சுதந்திரத்தின் அமுதகால மகா உற்சவ கொண்டாட்டத்தின் போது 2022 அம்ரித் சரோவர் திட்டம் தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் 75 நீர்நிலைகளை கட்டமைத்து புனரமைக்கவும், அதன் மூலம் நீர் சேமிப்பு, நீடித்த வளர்ச்சி, பாரம்பரிய சமூக நீர்நிலைகளை மீட்டெடுத்தல் ஆகியவை மேற்கொள்ளப்படும். திட்டம் அறிவித்த பொழுது 50,000 அமுத நீர்நிலைகளை 2023 ஆகஸ்ட் 15 கட்டமைக்க குறிக்கோள் கொண்டு தற்போது தேசிய இயக்கமாக மாறியுள்ளது. இதன் மூலம் தேச பெருமை, சூழல் சீரமைப்பு, அடிப்படை ஆளுகை ஆகிய மூன்றும் நேர்கோட்டில் இணைகின்றது. மார்ச் 2025 வரை 68,000 அமுத நீர்நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமுத நீர்நிலையும் குறைந்தது 1 ஏக்கர் அளவு கொண்டதாகவும், 10,000 கியூபிக் மீட்டர் கொள்ளளவு கொண்டதாகவும் இருக்கும். கிராம பஞ்சாயத்துகள் மூலம் பரவலாக்கப்பட்ட ஆளுகையும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் மூலமும் வேலைவாய்ப்பும் ஊக்குவிக்கப்படும். கட்டமைக்கப்பட்ட அமுத நீர்நிலைகளை பராமரிக்க சுய உதவிக்குழு உறுப்பினர்களை கொண்டு தனித்துவமான பெயர் கொண்டு பயனாளர் குழு உருவாக்கப்படுகிறது. இந்த பயனாளர் குழு தன்னார்வலர்களால் உருவாவது. பெண்கள் மற்றும் சமுதாயத்தில் பின்தங்கியோருக்கு பிரதிநிதித்துவம் உண்டு. மரம் நடுதல், வண்டல் மண் அகற்றுதல் ஆகியவற்றையும் இக்குழுவினர் மேற்கொள்வார்கள். இத்திட்டத்தின் 2வது அலகு செப்டம்பர் 2023 முதல் நடைபெற்று வருகிறது. கூட்டுறவு, கூட்டாட்சி, சுற்றுச்சூழல் நடவடிக்கை, உள்ளூர் மக்களாட்சி ஆகியவற்றிற்கு அமுத நீர்நிலைகள் திட்டம் எடுத்துக்காட்டாக உள்ளது. நாட்டின் உடனடி நீர் தேவை மட்டுமல்லாமல் மீள்தன்மையுடைய நீர் மிகுதியான ஊரக எதிர்காலத்திற்கு வலுவான அடித்தளத்தை அமுத நீர்நிலைகள் திட்டம் ஏற்படுத்துகிறது. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொண்டோம். அம்ரித் சரோவர் நீர்நிலைகளுக்கு புத்துயிர் அளிக்கும் அமுத நீர்நிலைகள் திட்டம் குறித்து.
1: இன்னும் சற்று நேரத்தில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.

0: அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு அர்ஜென்ட்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
5: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: நேயர்கள், இதுவரை குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டோம். நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்கலாம். இதில் பட்டாம்பூச்சிகள் என்னும் தலைப்பில் புன்னை நகர் ஜே ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்தனுப்பிய பாடல்களை கேட்கலாம். இன்று 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள், வேளாண் நேரலை கேட்கலாம். பங்கேற்கிறார் திங்கள் நகர் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் JA ஜிம்மி கரோலின் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் மண்வள அட்டை உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்கலாம்.
9: மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கரகாட்டம் வழங்குவோர் கே சக்திவேல் குழுவினர். நிகழ்ச்சியின் முதலில் பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீ காணலாம்

மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கரகாட்டம். வழங்கியோர் கே சக்திவேல் குழுவினர். மண்ணின் மனம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பிரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்கலாம். இதில் பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் புன்னை நகர் ஜே ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்தனுப்பிய பாடல்களை கேட்கலாம். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை இடம்பெறும். தொடர்ந்து கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள் வேளாண் நேரலை பங்கேற்கிறார் திங்கள் நகர் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ஜே ஏ ஜிம்மி கரோலின் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி, இதில் மண்வள அட்டை உரையாடல் கேட்கலாம். நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள் நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. சற்று நேரத்தில் வானிலை அறிக்கை கேட்கலாம்.

வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ஊத்து, திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, திருப்பத்தூர் மாவட்டம் ஏடபிள்யூஎஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம்

கேஎஸ்சிஎல், விருகாவூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பிடிஓ, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், திருப்பத்தூர் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக ஈரோட்டில் 41.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக கோயம்புத்தூரில் 23.8 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 26ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 29ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 14 டிகிரி செல்சியஸ். கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ள அதிக அளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.8 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 27ஆம் தேதி வரை பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். ஆகையால் இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள்

0: தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். கோவில்களில் மக்கள் சிரமமின்றி தரிசனம் செய்வதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லிட்டருக்கு 91 பைசா உயர்த்தப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனை வைப்பது குமரி பண்பலை 101. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:02. குமரி பண்பலை 101 ஆரம்பமாயாச்சு தேநீர் நேரத்தில் திரை களஞ்சியம். இன்றைய தேநீர் நேரத்துல பட்டாம்பூச்சிகள் என்ற தலைப்பில் புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் கேட்க போறோம். பட்டாம்பூச்சி யாருக்குதான் பிடிக்காது? சின்ன வயசுல பட்டாம்பூச்சிய பிடிக்க எத்தனை முயற்சிகள் செஞ்சிருப்போம். சில சமயங்கள்ல அப்படியே நம்ம கைக்குள்ளாகப்பட்டாலோ நம்மகிட்ட இருந்து தப்பிக்க எப்படி முயற்சி செய்யறத பாக்கும்போது நமக்கே பரிதாபம் ஏற்பட்டு பட்டாம்பூச்சிய விட்டுருவோம். ஆனாலும் இப்ப வரைக்கும் பட்டாம்பூச்சிய பார்த்து ரசிக்க தவறவே இல்லை. தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் முதலில் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில பழனி பாரதி பாடல் வரிகள்ல கே.ஜே. யேசுதாஸ், சுஜாதா ஆகியோர் குரல்கள்ல காதலுக்கு மரியாதை திரைப்பட பாடல்.

0: ஒரு வட்டாம் பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சனக்கோடு.
2: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
3: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் ECEMIயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
5: உங்கள் எண்ணமெல்லாம் வண்ணமயமாக, சிந்திக்கும் செவிக்கும் இனிமையாக, என்றும் புத்தம் புது நிகழ்ச்சிகளை அள்ளி தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 3:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்டுட்டு இருக்கோம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில பட்டாம்பூச்சி என்னும் தலைப்பில் புன்னை நகர் ஜெய் ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். பூச்சியை பார்த்தோம் அப்படின்னா பல வண்ண கலவைகள் அமைந்த சிறகுகளை ஓசையே இல்லாம அடிச்சுக்கிட்டு அழகா பறந்து திரிஞ்சு பூக்கள்ல இருக்கக்கூடிய தேனை உண்ணும் பட்டாம்பூச்சிய பாடு பொருளா வச்சு நிறைய கவிஞர்கள் கவிதை எழுதியிருக்காங்க. தனக்கு பிடித்தமான ஒருத்தங்களை பார்த்துட்டாலே மனசுக்குள்ள எப்படி பட்டாம்பூச்சி பறக்கும் அப்படிங்கறதுல நம்மில் பலர் உணர்ந்தே இருப்போம். என் கைகளுக்குள் கை வைத்து பிடித்து வைத்த பட்டாம்பூச்சியை பக்குவமாக தருகிறாய், உற்று பார்க்க விரல்களை விலக்குகையில் முட்டி மோதி பறந்து செல்கிறது கைகளுக்குள்ளிருந்த பட்டாம்பூச்சி போன்ற காதல்.

என கவிஞர்களும் இந்த பட்டாம்பூச்சியை மையமாக வைத்து கவிதைகளை படைச்சிருக்காங்க. திரைக்களஞ்சியத்துல இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில வாலி பாடல் வரிகள்ல எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆஷா பவுன்ஸ்லே குரல்கள்ல மீரா திரைப்பட பாடல்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
2: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
1: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
3: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
1: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
2: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
4: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பலவிளை நாகர்கோவில்
5: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல், IEEE, ECE,
4: ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
5: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
4: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
5: 0465225390.
6: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
7: நேரம் 3:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்டுட்டு இருக்கோம். இதில் பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் புன்னை நகர் ஜெய் ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். சங்க காலத்துல பெண்கள் எல்லாருமே தங்களுடைய கண் இமைகளுக்கு மேல பல வண்ணங்கள்ல மைப்பூசியும் புள்ளிகள், கோடுகள் போன்றவற்றை வரைந்தும் அழகு செஞ்சாங்க. இமைகள்ல மட்டுமே இல்லாம புருவங்கள் இருக்குதுல, அதோட மேல் பகுதிகள்லயும் பல வண்ணங்கள்ல பூக்களை போல வரைஞ்சி அழகு செஞ்சாங்களாம். இப்படி பல வண்ண கலவைகளால பூசி அழகு செய்யப்பட்ட இமைகளை இமைத்து இமைத்து அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்குமா அப்படின்னா, பூக்களுக்கு மேல அமர்ந்தவாறு வண்ணத்து பூச்சிகள் படபடபடன்னு சிறகை விரித்து பறப்பது போல இருக்குமா. இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது இளையராஜா இசையில் பிறைசூடன் பாடல் வரிகள்ல தீபன் சக்கரவர்த்தி, எஸ் என் சுரேந்தர் ஆகியோர் குரல்கள்ல இதயம் திரைப்பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
3: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
4: நேரம் 3:26. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.

91.1 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்டு இருக்கோம். இன்றைய திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் புன்னை நகர் ஜெய் ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். இந்த பட்டாம்பூச்சிகளுடைய உலகம் மிகவும் அழகானதுதான். ஆனந்தத்தின் அடையாளமே இந்த பட்டாம்பூச்சிகள் தான். ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலத்துல பட்டாம்பூச்சிகளை அதிக அளவுல நாம பாக்கலாம். இலை தலைகள் தான் இந்த பட்டாம்பூச்சிகளுடைய உணவு. பட்டாம்பூச்சிகள் ஓர் இடத்துல அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடம் சுற்றுச்சூழல் மாசுபடாத இடமாகவும் மனிதர்கள் வாழ தகுந்த இடமாகவும் கருதப்படுதா. இந்த பட்டாம்பூச்சிகள் பாத்தீங்கன்னா கருவேப்பிலை, வில்வம், தொட்டாச்சினுங்கி, துத்தி, கிளுக்கிழப்பை, மூங்கில், ஆலமரம் போன்ற மரம், செடி, கொடி வகைகளை சார்ந்துதான் வாழுதான். உங்களுக்காகவே வரப்போகுது பரத்வாஜ் இசையில வைரமுத்து பாடல் வரிகள்ல ஹரிஹரன் சுஜாதா குரல்கள்ல பூவேலி திரைப்பட பாடல்.

0: ஸ்பெஷலி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம் ஆஞ்சியோபிளாஸ்டி ஓபன் ஹார்ட் சர்ஜரி பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
3: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
2: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
3: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
2: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077004
3: AJ நியூரோ ரீஹாப் சென்டர் தடிக்காரன் கோணம்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேயர்களே, உங்கள் நினைவிற்கு இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை. இதில் இலக்கிய சுடரில் புது கவிதையில் மானுட விழுமியங்கள் உரை கேட்கலாம். வழங்குகிறார் தமிழ் ஆசிரியர் சி. ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். நிறைவாக தேனமுது தொடரில் படைப்பாளர் முஜூப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேயர்களே. எண்ணமெல்லாம் வண்ணமயமாக சிந்திக்கும் செவிக்கும் இனிமையாக என்றும் புத்தம் புது நிகழ்ச்சிகளை அள்ளி தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 3:34. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் புன்னை நகர் ஜெய் ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். பட்டாம்பூச்சிகள் தான் உலகத்திலேயே மிகவும் வண்ணமயமான உயிரோட்டமான பூச்சிகள் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த பட்டாம்பூச்சிகளுடைய இறக்கைகள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நுண்ணிய செதில்களால மூடப்பட்டிருக்குமா. மேலும் இந்த நுண்ணிய செதில்கள் எப்படி இருக்குமா அப்படின்னா ஒளியை வெவ்வேறு வண்ணங்கள்ல பிரதிபலிப்பதா இருக்குமா. ஆனா அந்த செதில்களுக்கு அடியில ஒரு வண்ணத்து பூச்சியுடைய இயற்கையானது உண்மையிலேயே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹைட்டின் அப்படிங்கிற அடுக்குகளால ஆனதா. இது பூச்சிகளின் புறக்கட்டை உருவாக்கக்கூடிய ஒரு புரதம் தான். இந்த அடுக்குகள் ரொம்பவே மெல்லியதா, அவற்றின் வழியா நம்மளால பார்க்க கூட முடியுமா. ஒரு வண்ணத்து பூச்சிக்கு வயசாகும் போது இந்த ரெக்கைகள்ல இருந்து செதில்கள் எல்லாம் உதிர்ந்து போகுமா. இதனால ஹைட்டின் அடுக்கு வெளிப்படுமா. ஒளி புகும் பகுதிகள் எல்லாம் அந்த வண்ணத்து பூச்சியுடைய இறக்கைகள்ல இருந்து உருவாகுது. இனி கேட்டு ரசிக்கலாம் கார்த்திக் ராஜா இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகள்ல சாதனா சர்க்கம் ஜெஸ்ஸி கிஃப்ட் குரல்கள்ல மனதோடு மழைக்காலம் திரைப்பட பாடலை.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
2: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666.

0: நம்பர் 9488230666.
1: நேரம் 3:41. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றைய தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்துல பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் புன்னை நகர் ஜெய் ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். சங்க இலக்கியத்துல பல பாடல்கள்ல பெண்கள் தங்களுடைய இமைகள் மற்றும் புருவ மேல் பகுதிகளில் வரைந்து கொள்ளக்கூடிய வண்ண புள்ளிகளை தித்தி அப்படின்னும் திதலை அப்படின்னும் சொல்லி சொல்றாங்க. பெண்களின் இமைகள் போல சிறகடிக்கக்கூடிய வண்ணத்து பூச்சிய திதிலி தித்தினி என்ற பெயர்கள்ல கூட அழைக்கலாம். ஹிந்தி மற்றும் பஞ்சாபி மொழிகள்ல பட்டாம்பூச்சிய திதிலி என்று அழைக்கிறாங்க. இந்திய மொழிகள்ல பட்டாம்பூச்சிக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. மலையாளத்துல சித்திர சலபம், பூம்பட்ட, பூபாலா, சபல வியக்தி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தெலுங்கு மொழியில ஆகு சிலகா, சீதா கோகசிலா சிலகா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. கன்னடத்துல சிட்டே அப்படின்னும், ஹிந்தி பஞ்சாபில திதலி அப்படின்னும், சமஸ்கிருதத்துல சித்திர பதங்கள் அப்படின்னு சொல்லியும் இந்த பட்டாம்பூச்சிய அழைக்கிறாங்க. ரசிக்கலாம் சிற்பி இசையில் பழனி பாரதி பாடல் வரிகள்ல எஸ் ஜானகி குரல்ல அன்னை வயல் திரைப்பட பாடல்.

0: வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
1: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
0: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
1: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
0: சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இது நம்ம
3: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
4: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
3: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
4: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
3: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
4: உலகத்தரத்தில் லேப் வசதி,
3: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
4: KMMC ஹாஸ்பிட்டல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
3: கால் 7904743872.
5: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
6: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
8: நேரம் 3:49. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இன்றைய குமரி பண்பலை 101 தேநீர் நேரத்துல பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். வண்ண வண்ண வானவில்லை இந்திர தனுசு அப்படின்னு சொல்லி சொல்றது மாதிரி வண்ண வண்ண பட்டாம்பூச்சிய இந்திர கோபம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4000 திவ்ய பிரபந்தத்துல இருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் இந்த பட்டாம்பூச்சிய எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாக்கலாம். சிந்தூர செம்பொடி போல் திருமாலிரும் சோலையெங்கும் இந்திர கோபங்கள் எழுந்து பறந்திட்டனவால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பாடல்ல திருமாலிரும் சோலை என்னும் அழகர் கோவில்ல அங்க சிந்தூர பொடிகள் தூவினாது மாதிரி இந்திர கோபங்கள் என்று சொல்லக்கூடிய பட்டாம்பூச்சிகள் ஒரே அடியா எழுந்து ஒட்டு மொத்தமா திருமாலிரும் சோலை எங்கும் பறந்து தேயறத அழகா சொல்லியிருக்காங்க. இனி உங்களுக்காகவே வந்துட்டு இருக்குது எஸ்ஏ ராஜ்குமார் இசையில அறிவுமதி பாடல் வரிகள்ல உன்னிகிருஷ்ணன் சுஜாதா மோகன் குரல்கள்ல பொன்மனம் திரைப்பட பாடல்.

0: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
0: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
1: செல் நம்பர் 9488230666.
2: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
0: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
2: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
0: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
2: போன் 233166 ஆர் 7418150265.
3: நேரம் 3:55. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்துல புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார் அவர்கள் பட்டாம்பூச்சி எனும் தலைப்பில் அனுப்பிய திரைப்பட பாடல்களை தான் நாம இப்போ கேட்டுட்டே இருக்கோம். பட்டாம்பூச்சிகள் உணவு சங்கிலியின் அடித்தள தூண்கள் தான். இந்த பட்டாம்பூச்சிகள் மறைந்துவிட்டால் சூழல் மண்டலத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் சமநிலையை இழந்து இறுதியில சரிந்தே விடும். நம்ம விஞ்ஞானிகள் பட்டாம்பூச்சியை குறிக்க

இனங்களா கருதுறாங்க. பட்டாம்பூச்சிகளுடைய இருப்பு இல்லனா இல்லாமை இந்த சூழல் மண்டலத்தின் ஆரோக்கியத்தை நமக்கு ரொம்பவே தெரிவிச்சிட்டு இருக்குதான். அதனாலதான் இயற்கையின் நண்பனான பட்டாம்பூச்சியை ரசிப்போம், பட்டாம்பூச்சியை பாதுகாப்போம். களஞ்சியத்துல நிறைவாக கேட்கலாம் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில பழனி பாரதி பாடல் வரிகள், எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல அவள் வருவாளா திரைப்பட பாடலை.

நேயர்கள் இதுவரை தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் புன்னை நகர் ஜெய ஜெயக்குமார் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்களை கேட்டோம். அவர்களுக்கு குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. இதுவரை உங்களோடு ராதிகா சிவகுமார்.

வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கேற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசு திட்டங்களின் பலன்கள் தடையின்றி எளிதாக மக்களை சென்றடைய வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் 10 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவத்தில் தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறையினருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய சிங்கப்பெண்கள் திட்டம் வரும் 27ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில

0: படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜமோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி 2025-26 நிதியாண்டிற்கான உபரி நிதியிலிருந்து 286,000 கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது. CBSE 12 வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்பிற்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஷிஷ் மாலிக் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03. ஆரம்பமாவது SMS உங்கள் சாய்ஸ். நேயர்களின் விருப்ப பாடல்கள் பண்பலையில் வலம் வரும் நேரம்.

நிகழ்ச்சியில் முதல்ல மஜ்னு படத்துல இருந்து பாடல் வருது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் ஜூலியானா ஜாஸ் செட்டியார் மடத்துல இருந்து கேட்டிருக்காங்க. பாடல் கேட்டு

உற்சாகமான மாலை பொழுதுல சூடான தேநீரோட குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ்.

எஸ்எம்எஸ் சோலர் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் மின்சார கனவு படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் இருளப்பபுரம் அம்பிகா.

குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் அடுத்ததா அம்மு ஷெர்லி இவர்களின் விருப்ப பாடலாக பார்த்தேன் ரசித்தேன் படத்திற்காக வருகிறது பாடல். இவர்களுடைய ஊர் உக்குர்சரி.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புதுக்கவிதையில் மானுட விழுமியங்கள் உரை வழங்குகிறார் தமிழாசிரியர் சி. ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் கேட்க

சங்கீதவானில் சந்தோஷ கோலமிட்டுக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 4:22. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததா கட்டையின் வழியிலிருந்து டிக்ஷன், கேரன், அஜய் இவர்களின் விருப்பமாக வருகிறது மாஸ்க் திரைப்பட பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள். திங்கச்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் J.A. ஜிமி கரோலின் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுது சுரபி மண்வளாட்டை உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதை நிறுத்தி குறித்து, திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர்

குமரி பண்பலை நூற்றுக்குண்டில் வளம் வந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில். இனி நினைத்தாலே இனிக்கும் படத்திற்காக எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் லீபுரம் பொன்குமார்.

இணைப்படுத்துகின்றோம் நேர்களே. இன்று இரவு 8:05 நம்ம வீட்டு செல்ல சிட்டுக்களின் குரலாய் வலம் வரும் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 0462. மறக்காதீங்க குட்டீஸ், இது உங்களுக்கான நேரம் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. பூவோடு சேர்ந்திருக்கும் வாசம் போல் உங்கள் நினைவோடு சேர்ந்திருக்கும் எங்கள் நேசம். இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 4:34. பண்பலையில் வலம் வந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இனி உரிமை குரல் படத்திற்காக விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன் ஸ்ரீகுட்டி, பாடல் கேட்கலாமா?

0: நிகழ்ச்சியில் இனி வெள்ளமோடி நடராஜன் என்ற நேயரின் விருப்பமாக ஒலிக்கிறது. ராஜகுமாரன் திரைப்பட பாடல்.
1: ஐயய்ய, வெக்கத்த பாரு மாமாவுக்கு. கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய?
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வைரமுத்துவின் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குரல்களில் வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஜீன்ஸ். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் இரணியல் சி பழனியாண்டி பிள்ளை.

நேரம் 4:50. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில் இனி நாகர்கோவில் நிலா டிலானி இவர்களின் விருப்பமாக வருகிறது ரோமியோ திரைப்பட பாடல்.

குமரி பண்பலை 101 நேயர்களின் விருப்பமாக வலம் வந்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியின் நிறைவாக தலைவன் தலைவி படத்திற்காக பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோட்டார் கிருபா.

0: கேட்ட பாடல் தன் நிறைவு பெறுகிறது. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிரதமரின் உத்தரவுக்கு ஏற்ப இதுவரை 12 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் வரும் கல்வியாண்டில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட விலையில்லா நலத்திட்டப் பொருட்களை பள்ளிகளுக்கு நேரடியாக விநியோகம் செய்யும் பணியினை அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு செய்தார். கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு மாணவர்கள் விடைத்தாள் நகலை பெறுவதற்கான கால அவகாசம் நாளை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கால்நடை மருத்துவ படிப்புக்கு வரும் திங்கட்கிழமை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. ஆசிய டேக்வாண்டோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கஷிஸ் மாலிக் அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது.

0: பக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர
2: புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
3: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
4: கால கடிகாரம் எட்டி பிடித்திருப்பது 5:02. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

0: பகலிலும் ஒளிர்கிறது நிலா, பொட்டு வைத்த உன் வட்ட முகம் காணும் போதெல்லாம். பலே பாண்டியா படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன்.
1: இந்த நிலவுக்கு ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனை?
2: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லேப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: குமரிப்பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். திரை இசைலினி பாசமலர்கள் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி. சுசீலா பாடிய பாடல். இதமான தென்றலில் மலர்களின் மெல்லிசையோடு வருகிறது இந்த பாடல்.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 2331666 or 7418150265.

முல்லைச்சரத்தில் இனி கௌரவம் படத்திற்காக பி சுசீலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், வலிமையான வார்த்தைகளுக்கு இதமான இசையமைத்து இனிமையான குரலில் நம்மை வருட வருகிறது இந்த பாடல்.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்று இரவு 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியின் இலக்கிய சுடர் புது கவிதையில் மானுட விடுமியங்கள் உரை வழங்குகிறார் தமிழாசிரியர் சி ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நொடிக்கு நொடி மூச்சுக்காற்றாய் வந்து உங்கள் இதயங்களை உரசி கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்.

புதுக்கவிதை புனைகிறாள் நந்தவன கிளியவள் புன்னகை என்னும் தன் அழகு மொழியால். இளையராஜா இசையில் மனோ ஜானகி குரலில் வருகிறது மகராசன் திரைப்பட பாடல்.

திரும்ப திரும்ப வருகிறது திரும்பிய இடமெல்லாம் உன் முகம். கட்டபொம்மன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள். திங்கச்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் J.A. ஜிமி கரோலின் அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுது சுரபி மண்வளாட்டை உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் விதைநிறுத்தி குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் K. கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் 5:30. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். வெண்மேகம் வெட்கப்படும் முக அழகு, தேய்விரையிலும் தேயாத அவள் அழகு, அவளை வர்ணிக்க வார்த்தை தேடியே கவிஞனாகிறார் இவர். அறிவுமதியின் வரிகளில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் சிறைச்சாலை படத்திற்காக.

முல்லைச்சரத்தில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூவெல்லாம் உன் வாசம். பாடியவர்கள் ஸ்வர்ணலதா. காதல் வந்து நுழைந்ததும் நூலறிந்த பட்டமாய் காற்றில் பறக்கிறது மனது.

வான்மழை சாரலாய் தரை மீது விழ என் மனமெங்கு முன் நினைவுகள் நிழலாகிறது. ராமன் தேடிய சீதை படத்திற்காக கல்யாணி பாடிய பாடல். பாடலுக்கு வரிகள் கபிலன், இசை வித்யாசாகர்.

அந்தி நேரத்து மேற்கு வானம் அழகை கூட்ட சிந்தை மயங்கி கடலில் முத்தெடுக்க செல்லும் கதிரவன் போல் அத்தனை அழகிலும் மயங்கி கிடக்கிறது இவள் மனம். நீர்பறவை படத்திற்காக ஸ்ரேயா கோஷல் பாடியது.

சங்கீதவானில் சந்தோஷ கோலமிட்டுக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 5:53. கடந்து வந்த பாதை பற்றியும் கவலை இல்லை, கடக்க போகும் பாதை பற்றியும் கலக்கமில்லை. சிறகை விரிக்கும் சுதந்திர பறவைகளாய் வருகிறார்கள் இவர்கள். ஓகே கண்மணி படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான், ஜோனிட்டா காந்தி பாடிய பாடல்.

முல்லைச்சரத்தில் நிறைவாக வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் யூத். பாடியவர்கள் ஹென் ஹர்னாஸ், இசை ஜி வி பிரகாஷ். காற்றே காதல் வயப்படும், அவள் மூச்சுக்காற்றில் மனம் கவிதை பல பாடும்.

மனமயங்கும் மாலை வேளையில் மனத்தில் நின்ற பாடல்களோடு வலம் வந்தது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம்.

0: மிதக்கும் ஒலி மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: நமது குமரி பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 3 in 1, 6:20 மெல்லிசை, 6:40 திரைசி, 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ மோகன் அவர்கள், 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் திங்கள் நகர் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் ஜே ஏ ஜெமி கரோலின் அவர்கள். அமுதசுரபியில் மண்வள அட்டை உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்களில் நெல்லில் விதை நேர்த்தி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் புது கவிதையில் மானுட விழுமியங்கள் உரை வழங்குகிறார் தமிழ் ஆசிரியர் சி ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம்.

9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சியில் செங்கனசேரி சிபி மாதவ நம்பூதிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். இன்றிரவு 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:55 வரை மங்களநாதம் இடம்பெறும். இனி நாளை ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள், 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள், 7 மணிக்கு வட்டார செய்திகள், 7:05 முற்றத்தில் இன்றி, 7:10 அரும்புகளின் குறும்புகள் ஆகியன இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தியை தொடர்ந்து, 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும் கேட்கலாம். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி மற்றும் 5 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் வானொலியின் நீண்ட நாள் நேயர் மற்றும் தனியார் நிறுவன மனிதவள மேம்பாட்டு அதிகாரி கவிதாசன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நமது பண்பலையின் நிகழ்ச்சிகளையும் தவறாமல் கேளுங்கள் நேயர்களை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: साथ साथ मैं चाहता हूं मेरे देश के नौजवानों को ग्लोबल एक्सपोजर भी मिले.
1: Commerce and Industry Minister Piyush Goyal today said India continues to witness strong economic fundamentals and robust export growth amid global turbulence. He said the pace of export growth recorded in April has continued into May, reflecting the resilience of the Indian economy amid global adversities. Briefing media in New Delhi, Mr. Goyal highlighted that the government has absorbed the burden of elevated fertilizer prices to protect farmers from rising input costs. Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today informed that Oil India Limited has successfully unlocked a new gas-bearing pay zone in the Dandewala field in Rajasthan. In a social media post, Mr. Puri said the flow of natural gas for the first time from the shallower Sano formation at nearly 25,000 standard cubic meters per day marks a significant achievement. In China, the death toll due to a gas explosion in a coal mine in Shanxi province has risen to 90. The gas explosion occurred at the Liu Shenyu coal mine in Qinyuan County yesterday. The state media reported that 201 miners have so far been rescued, while rescue efforts are ongoing. The Ayushman Bharat scheme will start in West Bengal from July this year. Chief Minister Shubhendu Adhikari announced this in Kolkata today after a virtual meeting with Union Health Minister J.P. Nadda. The existing beneficiaries under the state health scheme Swasthya Sathi will be incorporated into the Ayushman Bharat scheme. The Memorandum of Understanding in connection with the Ayushman Bharat Arogya Mandir will be signed in June in New Delhi. In wrestling, Indian grapplers Suraj Vashisht and Sagar Singh advanced to the finals of the men's Greco-Roman categories at the Asian Under-23 Wrestling Championships in Da Nang, Vietnam today, assuring India of at least two silver medals. In the 60-kilogram category, Suraj Vashisht edged past Kyrgyzstan's Nuristan Sirkulov 3-2 to book his place in the final. He will now take on Aybek Aitbekov of Kazakhstan in the gold medal clash. In the 67-kilogram category, Sagar Singh registered a commanding 4-0 victory over Saudi Arabia's Munthir Abdullah Ejandu in the semi-final. And with that, we end this news bulletin.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:10. சேவை செய்திகள். நாகர்கோவில் எஸ்எம்ஆர்வி மகளிர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஆன்லைனில் விண்ணப்பங்கள் அடுத்த மாதம் 3 வரை விண்ணப்பிக்கலாம். 10 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கட்டிடக்கலை பட வரைவாளர் 2 ஆண்டுகள், கம்மியர் மின்னணுவியல் 2 ஆண்டுகள் படிப்பு, மருத்துவ மின்னணுவியல் நுட்பவியலாளர் 2 ஆண்டுகள் படிப்பு, கணினி இயக்குபவர் மற்றும் திட்டமிடுதல் உதவியாளர் 1 ஆண்டு படிப்பும், சுருக்கெழுத்து மற்றும் செயலக உதவியாளர் 1 ஆண்டு படிப்பு, டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆபரேட்டர் 1 ஆண்டும், நவீன ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் 1 ஆண்டும், 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் ஆடை தயாரித்தல் 1 ஆண்டு பயிற்சி வகுப்பிற்கும் விண்ணப்பிக்கலாம். பயிற்சி கட்டணம் முற்றிலும் இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9499055807 அல்லது 9442039779 அல்லது 9688333469 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம். பயிற்சியின் சிறப்பம்சங்கள்: மாதந்தோறும் உதவித்தொகை 750 ரூபாய், குறைந்தபட்ச கல்வி தகுதி 8 வகுப்பு அல்லது 10 வகுப்பு, அதற்கு மேற்பட்ட எந்த பட்டப்படிப்பு பெற்றவர்களும் படிக்கலாம். தமிழக அரசு வழங்கும் உயர்கல்வி உதவித்தொகை மாணவிகளுக்கு மாதம் 1000 உதவித்தொகை கூடுதலாக வழங்கப்படும். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மற்றும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் செயல்படும் விடுதிகளில் தங்கி பயிற்சி பெற வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். விலையில்லா மடிக்கணினி மற்றும் விலையில்லா மிதிவண்டி வழங்கப்படும். விலையில்லா பாடப்புத்தகம் மற்றும் வரைபட கருவிகள், விலையில்லா சீருடை, மூடு காலணி. பயிற்சி முடிக்கும் முன்பாக முன்னணி தொழில் நிறுவனங்களில் வேலை

மற்றும் சுயதிறன் வாய்ப்புகள் பெற்றுத் தரப்படும். 10ஆம் வகுப்பு முடித்த பின்னர் 2 ஆண்டுகள் ஐடிஐ பயிற்சி பயிலும் பயிற்சியாளர்கள் மொழி பாடங்களை மட்டும் எழுதி 12ஆம் வகுப்புக்கு இணையான மாநில அரசு சான்றிதழ் பெறலாம். மத்திய அரசின் என்சிவிடி சான்றிதழும் கிடைக்கும். மாநில அளவில் முதன்மையாக வரும் பயிற்சியாளர்களுக்கு சிறப்பு சான்றிதழுடன் ரொக்க பரிசு 2500 ரூபாய் வழங்கப்படும்.

0: அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் நாடு முழுவதும் வருகிற ஜூன் 21 பிற்பகல் 2 முதல் மாலை 5:15 வரை தேர்வு நடைபெறும் எனவும், ஜூன் 14 நுழைவுச் சீட்டு வெளியிடப்படும் என்றும், மறு தேர்வுக்கு புதிதாக விண்ணப்பிக்கவோ கட்டணம் செலுத்தவோ தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதுகுறித்த விவரங்களுக்கு neet.ug@nta.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலோ 011-407-95-00 அல்லது 011-692-22-770 என்ற தொலைபேசி எண்களையோ தொடர்பு கொள்ளலாம் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள், பத்ம விபூஷன், பத்மபூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்பொழுது 2026-27 கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல், பொறியியல், பொதுநலத்தொண்டு, குடிமை சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில்கள், தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் https://awards.gov.in வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விவரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம், நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. ஜூன் 6 பின்னர் வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். நேரம் 6:15. இனி கேட்கலாம்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5
2: குட் ஈவினிங் நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியுடைய முதலாவது பகுதி தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம கத்துக்க போற வார்த்தை உள்ளியது. உள்ளியது அப்படின்னா எண்ணியது, அதாவது நம்ம மனசுல நினைக்கிறது. இதுக்கு பேரு தான் தமிழ்ல உள்ளியது.
2: இதற்கு உதாரணமா நாம திருக்குறள் பார்க்கலாம். உள்ளியது எய்தல் எளிது மண் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெறின், அதாவது தான் நினைத்ததை மறவாமல் நினைத்து கொண்டு விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நினைத்த பொருளை அடைவது எளிது. நாம நினைச்சிட்டு இருக்க செயலை வந்து செய்யணும், அதை செய்யாம நினைக்கிறதோடு மட்டும் இல்லாம அதை செயல்லையும் காட்டணும் அப்படிங்கறது தான் இந்த திருக்குறள் நமக்கு கூறுது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் எக்ஸாஸ்டட். EXHAUSTED எக்ஸாஸ்டட் அப்படின்னா ரொம்ப களைப்பா இருக்கிறது, வெரி டயர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த எக்ஸாஸ்டட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாம்.
1: இதற்கான எக்ஸாம்பிள், ஷி ரிட்டர்ன்ட் ஹோம் எக்ஸாஸ்டட் ஃப்ரம் வர்க், அதாவது அவ வேலையில இருந்து ரொம்ப களைச்சு போய் வீடு திரும்பினாள் அப்படின்னு அர்த்தம். நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், சயின்ஸ். சயின்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது ஃபேண்டம் லிம்ப் சென்சேஷன், அதாவது இல்லாத ஒரு உறுப்பில் வலி இருக்கிற மாதிரி உணர்றதுக்கு பேரு தான் ஃபேண்டம் லிம்ப் சென்சேஷன். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல நாம உணர்ற ஒவ்வொரு உணர்ச்சியுமே பிசிக்கல் ரியாலிட்டி மட்டும் இல்ல, அது வந்து பிரெயின்ல உருவாக்கப்படுற ஒரு அனுபவம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கையோ அல்லது ஒரு காலோ போயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, என் கை இன்னும் அந்த இடத்துல இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு தோணும். இன்னும் சொல்லணும்னா அங்க வலி
2: இருக்குதுன்னு கூட அவங்க யோசிப்பாங்க. மாதிரி ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த பகுதிக்கு பேரு சொமேட்டோ சென்சரி கார்டெக்ஸ். இப்ப ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட்ல ஒரு கை கட் ஆயிடுச்சு அப்படின்னா மூளையில பதிவாயிருக்கிற அந்த கை மேப் உடனே அழியவே அழியாது. அதனால சிக்னல் இல்லாத இடத்துலயும் பிரெயின் பழைய மெமரியையே ஆக்டிவேட்

0: பண்ணிட்டு இருக்கோம். சோ கை இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா பிரெயின் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறப்ப நர்வ் சிக்னல்ஸ் எல்லாமே மிஸ் ஃபயர் ஆகுது. இதனாலதான் பலருக்கும் அந்த கை இல்லாம போன பிறகும் இன்னும் கை இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தோணுது. அதாவது மூளை வந்து எப்போதுமே ஒரு ஐடென்டிட்டியை பாதுகாக்க முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கும். அது வந்து பிரெயின்ல ஒரு மெமரி ஸ்டோர் ஆயிட்டு அப்படிங்கறது அழியறது ரொம்பவே கஷ்டம். இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: எங்கும் இனிமை எதிலும் புதுமை. இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 6:19.

0: காற்றில் இனி மெல்ல தவிழ்ந்து வருகிறது மெல்லிசை. கேட்பதற்கு முன்
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445818800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
4: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
5: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
6: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட்

0: 8930300505.
1: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
2: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில் மெக்கானிக்கல் IEEE
1: ECE ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
2: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
1: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
2: 0465225390.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
2: செல் நம்பர் 9488230666.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: இது நம்ம
5: அதிநவீன கேட்லாப் உதவியுடன் சிறப்பு மருத்துவர்களின் வழிகாட்டுதலில்
6: ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம்,
5: ஓபன் ஹார்ட் சர்ஜரி உள்ளிட்ட இதய சிகிச்சைகள், மூட்டு மற்றும் இடுப்பு அறுவை சிகிச்சை, நரம்பியல் அறுவை சிகிச்சை, சிறுநீரக அறுவை சிகிச்சை,
6: வாத நோய்க்கான சிகிச்சை, டயாலிசிஸ், சர்க்கரை நோய் மருத்துவம்,
5: மகப்பேறு மகளிர் மருத்துவ வசதி,
6: உலகத்தரத்தில் லேப் வசதி,
5: சிடி எம்ஆர்ஐ போன்ற ஸ்கேன் வசதி, அனைத்து விதமான அறுவை சிகிச்சைகளும் குறைவான கட்டணத்தில் செய்திட வாருங்கள்.
6: KMMC ஹாஸ்பிடல், இது நம்ம குடும்ப மருத்துவமனை, முட்டம்.
5: கால் 7904737872.
7: எங்களின் தங்கமான வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க உங்களின் 9 கேரட் முதல் 24 கேரட் வரையிலான தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் செய்யும் போது இன்றைய தங்க விலைக்கு எந்த கழிவும் இல்லாமல் 0% டிடக்ஷனில் புதிய தங்க நகை வாங்கி செல்லலாம். அது மட்டுமில்லாமல் புதிய தங்க நகை வாங்கும் போது அதன் சேதாரத்தில் 20% வரை மற்றும் வைர நகை வாங்கும் போது அதன் கற்களின் மதிப்பில் 30% வரை தள்ளுபடி கிடைக்கும். இச்சலுகை May 31 வரை மட்டுமே. தங்கத்தின் மதிப்பை சரிபார்க்க கேரட் மீட்டர் வசதியும் உள்ளது. TNC அப்ளை, தனிஷ்க் ஜங்ஷன், நாகர்கோவில்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
11: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
5: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
5: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
5: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம். நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
2: செல் நம்பர் 9488230666.
13: உங்கள் டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
14: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
13: பாட்டில் வார்ட்ராப்,
14: ஷோகேஸ் பொருட்கள்,
13: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
14: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
15: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
16: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
17: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
18: டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
19: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபூட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
5: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
5: போன் 2331666 or 7418150265.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும் மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காணொலி மூலம் 19வது வேலைவாய்ப்பு திருவிழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அரசு வேலைவாய்ப்புகள் முக்கிய பங்காற்றுவதாக கூறினார். உலக நாடுகளுடன் இணைந்து இந்தியா செயல்படுவதாக கூறிய பிரதமர், இதன் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இவ்விழாவில் நாடு முழுவதும் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்சி

0: செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். தரமான சிகிச்சை அரசு மருத்துவமனைகளில் கிடைக்க செய்வது அரசின் லட்சியம் என்றும் அவர் தெரிவித்தார். தனியார் மருத்துவமனை தொடங்க வேண்டுமென்றால் உரிய மருத்துவ சட்ட விதிமுறைகளின்படி அனுமதி பெற வேண்டும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்படவுள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மையங்களிலிருந்து அரசு பள்ளிகளுக்கு நேரடியாக பொருட்கள் வழங்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மூடப்பட்ட கடைகளில் பணிபுரிந்து வந்த பணியாளர்களை அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் பணியமர்த்துமாறு அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். அனைத்து டாஸ்மாக் கடைகளும் இரவு 10 மணிக்கு மூடப்பட வேண்டும் என்றும் அதிக விலைக்கு விற்கும் கடை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். மேகதாது அணை தொடர்பாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். கர்நாடக துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்த கருத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொருவரும் பல்வேறு கருத்துக்களை கூறுவார்கள் என்றார். தாவேக்கு ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறப்பட்டிருப்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிடுவார் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார்.
2: மின்சார தட்டுப்பாடுன்ற செய்தி வந்து அந்த மின்சார தட்டுப்பாடு இல்ல, எல்லாமே வந்து நம்மளுடைய இதுல எவ்வளவு தேவைக்கேற்ப அதை மின்சாரம் நம்மகிட்ட கையிருப்புகள் இருக்கு. தட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. கண்டிப்பா இதை முழுவதுமாக சீரமைக்க பணிகள் படிப்படியாக தொடங்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் தவறுகள் நடக்குதுன்றத சரி செஞ்சுட்டு வரோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சீரமைக்க வேண்டுமோ அதையும் சீரமைச்சுட்டு வரோம். விரைவில் எல்லாத்தையும் சீரமைக்கும் பணிகள் தொடங்கப்படுவோம். ஆனால் இதற்கு சில நாட்கள் சில மாதங்கள் பிடிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக முழுமையாக சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. நிறைய இடத்துல லோடுகள் அதிகமாக போச்சு, அதனால மின்வெட்டுன்னு சொன்னாங்க, அதனால ட்ரிப்பிங் இருக்குன்னு சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலாம் அதுல இருக்கிற அதிகாரிகளால் தவறு நடந்ததோ அவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும் பணிகள் தொடங்கி இருக்குது. வெகு விரைவில் அனைத்தும் சீர் செய்யப்படும்.
0: தமிழகத்தின் மதுரை, நீலகிரி, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட 19 மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
3: தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், கரூர், திண்டுக்கல், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா

0: மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: மாவட்ட செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாநில தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தலைமையில் அரசு உயர் அலுவலர்களுடனான கலந்தாய்வுக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டத்தில் 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் இன்று ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பள்ளி வாகனங்களின் செயல்திறன் குறித்த சிறப்பு ஆய்வு நடைபெற்றது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப்பணி நடவடிக்கைகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் திபால்ட் போரட்டை வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:40. இனிமை ததும்பும் இன்ப மொழியில் இன்னிசை மீட்ட வருகிறது திரை இசை நிகழ்ச்சியில். முதலில் பூந்தோட்ட காவல்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8900300505.
1: இது நம்ம கேஎம்எம்சி மருத்துவமனை முட்டம்.
2: பிளஸ் டூ முடிச்சாச்சா? உங்களுக்காகவே நம்ம கேஎம்எம்சில
3: பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி,
2: பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரபி, ஆல் அலைடு ஹெல்த் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸும் இருக்கு.
3: பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ், கொலாபரேஷன் வித் இன்டெல், என்இசி ஜப்பான்.
2: அது மட்டும் இல்ல, யுஜிஆர்பிஜி, ஹாஸ்பிடல் அட்மினிஸ்ட்ரேஷனும் படிக்கலாம்.
3: வேலை வாய்ப்பு திறமை படிப்புகளில் சேர்ந்து பயில 9444447 கால் பண்ணுங்க.
4: திரைசீன் இனி எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து வருகிறது பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: திரை செயலினி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் திருமதி பழனிசாமி, பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
4: அத கொலுசு பாட்டு பாடி வரும், பாடி வரும் பாவ சொகுசு பார்க்க கொடி பெறும், கொடி பெறும்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: நேரம் 7:01, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது இன்னிசை நேரம். கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: எழுதியவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் இயக்கப்படும் தனியார் பள்ளிகளின் வாகனங்களுக்கான வருடாந்திர ஆய்வு மற்றும் வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாம் அண்மையில் நடைபெற்றது. பேருந்துகளை ஆய்வு செய்து பின்னர் மருத்துவ முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார். அதன் பின்னர் பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஓட்டுநர்களிடம் கேட்டறிந்தார். பேருந்துகளில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு தற்காத்துக் கொள்வது என்பதை குறித்து தீயணைப்பு துறையினர் ஓட்டுநர்களுக்கு செயல்முறை விளக்கத்துடன் செய்து காட்டினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஆட்சியர், குழந்தைகளை தனியார் வாகனங்களில் அனுப்பும் போது அதில் அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் ஏற்றப்படவில்லை என்பதை உறுதி செய்யுமாறு பள்ளி நிர்வாகங்கள் மூலம் பெற்றோர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார்.
2: தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து இல்ல எந்த தரப்பில் இருந்து இது குறித்து கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை உடனடியாக நாங்கள் ஆய்வு செய்து அதற்காக தனியார் பள்ளிகளுக்கான டிஇஓ இருக்கிறாங்க, அவங்க மூலமாக சென்னையில் இருக்கிற இயக்குநர் அலுவலகத்தையும் தொடர்பு கொண்டு அது என்னங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். அனைத்து பள்ளி நிர்வாகத்தாரோடு ஒரு கூட்டம் இந்த குழுவால் நடத்த போறோம். பள்ளிகளுடைய வாகனங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸ் படி இருக்கிறத உறுதி செய்வது ஒண்ணு. இரண்டாவது, பெற்றோர்களுக்கு சொல்லுங்க, தயவு செய்து உங்கள் பள்ளிகளை அழைத்து வருகிற தனியார் வாகனங்கள்ல அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. இதுக்கப்புறம் என்போர்ஸ்மெண்ட் இருக்கு. அது எப்படி அப்படின்னா, த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு நாங்க கூட்டம் போட்டு யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கும் அவங்க எல்லாரையும் அழைத்து இதுதான் வந்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்வோம்.
1: வேலூர் சத்வாச்சாரியில் உள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவராமன் காணாமல் மற்றும் களவு போனவைகளில் மீட்கப்பட்ட ₹56 லட்சம் மதிப்புள்ள 284 செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சிவராமன், வேலூர் மாவட்டத்தில் திருடப்பட்ட கைபேசிகள் பெரும்பாலும் சந்தைகளில் விற்கப்படுவதால் பொதுமக்கள் செகண்ட் ஹேண்ட் கைபேசிகளை வாங்குவதை முற்றிலும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார்.
3: இப்ப நார்மல் போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், சைபர் கிரைமா இருக்கட்டும், இப்ப காணாம போன மொபைல் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு சிஎஸ்ஆர் கொடுப்பாங்க. சிஎஸ்ஆர் கொடுத்த பிறகு இந்த சிஇஐஆர்ன்ற ஒரு போர்ட்டல் இருக்கு, அதுல வந்து பேசிக்கான டீடைல்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்ப ஐஎம்ஏ நம்பர்ஸ், அப்புறம் யூசர் டீடைல்ஸ் இதெல்லாமே கொடுக்கணும். அதை கொடுத்துட்டு பிறகு இப்போ அந்த போனோட வேற ஒரு சிம் கார்டு அந்த போனை போட்டா கூட நமக்கு வந்து அலர்ட் ஒன்று வந்துடும், அதை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணிடலாம்.

இந்த மாதிரி ப்ராசஸை ட்ரேஸ் பண்ணிட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அதை நம்ம வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இது வந்து கண்டினியூஸாக நாங்கள் பண்ணிட்டே இருப்போம். நான் வந்து பொதுமக்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா இமிடியேட்டா நீங்க ரிப்போர்ட் பண்ணாதான் நம்ம வந்து சிஎஸ்ஆர் இஷ்யூ பண்ணிட்டு சிஏஆர் போர்ட்டல வந்து டீடைல்ஸ் வந்து நம்ம ட்வீட் பண்ண முடியும். ட்வீட் பண்ணிட்டோம்னா நம்ம அதை ட்ரேஸ் பண்ணிடலாம். இப்போ நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுலயே ஏதாவது ஒரு டிலே இருந்துச்சுன்னா ட்ரேஸ் பண்றதுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன், இந்த செகண்ட் ஹேண்ட் மொபைல் போன்ஸை வந்து யாருமே வாங்காதீங்க.

0: முடிஞ்ச அளவுக்கு செகண்ட் ஹேண்ட் அவாய்ட் பண்ணுங்க.
1: அண்மையில் வெளியிடப்பட்ட 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் வேலூர் மாவட்டத்தில் 16,704 மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர். இதில் 92.3% தேர்ச்சியாகும். மாவட்டத்தில் 38 அரசு பள்ளிகள், 4 அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், 99 தனியார் பள்ளிகள் என மொத்தமாக 91 பள்ளிகளில் 100% தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் தமிழில் அதிகபட்சமாக 74 பேர் 99 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 119 பேர் 99 மதிப்பெண்களும் பெற்றனர். கணித பாடப்பிரிவில் 24 பேர், அறிவியல் பாடப்பிரிவில் 142 பேர், சமூக அறிவியலில் 123 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்துள்ளனர். முடியாத்தம் திருவள்ளூர் அரசு நிதியுதவி பெறும் பள்ளி மாணவி காவ்யா 498 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் 2ஆம் இடத்தை பெற்றுள்ளார்.
2: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டும் எழுதியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90ஆக அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உலகளாவிய அமைதி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பேசியதாக கூறியுள்ளார். பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, கல்வி உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ பிரதமரிடம் எடுத்துரைத்ததாக தெரிவித்துள்ளது. மேற்காசியா உள்ளிட்ட சர்வதேச பிரச்சினைகளில் அமெரிக்காவின் நிலைப்பாடு குறித்து திரு மார்க்கோ ரூபியோ எடுத்துரைத்ததாக கூறப்பட்டுள்ளது. உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இந்தியாவின் முயற்சிகளை பிரதமர் எடுத்துரைத்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள திரு மார்க்கோ ரூபியோ வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ள குவாட் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்கிறார். நாடு முழுவதும் 47 இடங்களில் வேலைவாய்ப்பு திருவிழா இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் வெளிப்படைத் தன்மையுடன் பணி நியமனங்கள் செய்யப்பட்டு வருவதாக கூறினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் 15 மாதங்களுக்கு ஒருமுறை தேர்வு நடத்தி வருவதாக கூறிய அவர் பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட பணி நியமன ஆணை பெற்றவர்கள் பங்காற்றுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய அரசு பணியாளர் தேர்வை நேர்மையாக நடத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். சென்னை பெரம்பூர் ஒருங்கிணைந்த ரயில்பெட்டி தொழிற்சாலை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர் சென்னை ICFல் தயாரிக்கப்படும் வந்தே பாரத் ரயில்கள் பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
4: வந்தே பாரத் ரயில்களை நம்ம நாட்டுல மட்டும் இல்லாம உலகத்துக்கும் ஏற்றுமதி செய்யறோம். இந்தியா முழுவதும் இருக்கிற வந்தே பாரத் ரயில்களுக்கு நம்ம சென்னை ஐசிஎஃப்ல இருந்து அந்த கோச்சுகளை பண்ணி கொடுக்கும். நம்ம ஆபீசர்ஸ்க்கு வந்தோடனே கர்மயோகி திட்டத்தின் கீழே நம்மளுடைய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் ஆன்லைன்லயே நீங்க உங்களுக்கு உடனடியாக கொடுக்க போறாங்க. அந்த கோர்சஸ்ல ஒவ்வொரு துறையிலையும் நாம எப்படி சிறந்து விளங்க முடியும், ஒவ்வொரு துறையிலும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும், அதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்பதற்கான நமக்கு ட்ரைனிங்லையும் கூட நம்மளுடைய கர்மயோகி நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடுக்க இருக்கிறாங்க. இது வந்து நமக்கான வேலை அல்ல, இந்த நாட்டை கட்டமைப்புகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அந்த பொறுப்புல நாம எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம நம்மளுடைய இலக்கு 2047. இந்த 2047 நாம் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை கொண்டு வரதுல இன்னைக்கு ஆபீசரா சேர்ந்து இருக்கின்ற யங் ஆபீசர்ஸ், நியூ மைண்ட், நியூ பாரத், நம்ம எல்லாம் தான் சேர்ந்து வர காலங்களை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும்.
3: இந்த வேலைவாய்ப்பு திருவிழாவில் பணி நியமன ஆணைகளை பெற்றவர்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தனர்.
5: என்னோட பேர் சங்கீதா, கள்ளக்குறிச்சியில இருந்து வரேன். இங்க சென்னையில நடைபெற்ற ரோஸ்கர் மேலா

0: விழால வந்து மினிஸ்டர் கையில அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். என்ன டிபார்ட்மெண்ட்னா இசிசி பாண்டிச்சேரி நர்சிங் ஆபீசர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கோம். எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. மோடிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றி.
1: என்னோட பேர் சரவணகுமார். நான் வந்துட்டு இஎஸ்ஐசி புதுச்சேரியில நர்சிங் ஆபீசரா நான் செலக்ட் ஆயிருக்கிறேன். நான் நார்செட் 9 எக்ஸாம் நான் எழுதினேன். அதுல எக்ஸாம் கிராக் பண்ணி என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா இதேதான் என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணி அதை நம்ம மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சார் அவங்க கையால வாங்கும் போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மத்திய கவர்மெண்ட்டுக்கும் என்னோட காலேஜ் என்னோட மேம்ஸ் எல்லாருக்குமே இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்.
2: கேரளம் மாநிலம் திருவனந்தபுரத்தில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய மத்திய பெட்ரோலியம் மற்றும் சுற்றுலாத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, பிரதமர் தொடங்கி வைத்த இந்த வேலைவாய்ப்பு திருவிழா மூலம் இளைஞர்களின் சக்தியை தேசிய சக்தியாக மாற்றிவிட்டதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் 130 பேருக்கு பணி நியமன ஆணைகளை அவர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
2: ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பவ்யா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடர்பான வரைவு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள இந்த வரைவு நெறிமுறைகள் குறித்து கருத்துக்களை அடுத்த மாதம் 21 அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கு மாற்றாக வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. புதிய திட்டம் மூலம் வேலை நாட்கள் வருடத்திற்கு 100 நாட்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஜூலை 1 நடைமுறைக்கு வரும் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள தொடர்ந்து பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய விமானப்படையின் ஏர்வைஸ் மார்ஷல் ராகுல் குப்தா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சண்டி நகர் விமானப்படை தளத்தில் சிறப்பு விமானப்படை வீரர்களுக்கான பயிற்சி நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், இந்திய விமானப்படை வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பாராட்டினார். இவ்விழாவில் பயிற்சி முடித்த இந்திய விமானப்படை வீரர்களுக்கு மரூன் பெரட் கருட் திறன் பதக்கங்களை அவர் வழங்கினார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. ஷாங்ஷி மாகாணத்தில் நேற்று நேரிட்ட இந்த விபத்தில் சிக்கிய 201 பேரை பாதுகாப்பாக மீட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகளை விரைந்து மேற்கொள்ளுமாறு சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பங்களாதேஷின் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வருவதாக ஐநாவின் யூனிசெஃப் கவலை தெரிவித்துள்ளது. பங்களாதேஷுக்கான யூனிசெஃப் பிரதிநிதி ராணா ஃபிளவர்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை சம்பவங்கள் அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் சாகர் சிங் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். வியட்நாமின் டானாங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 60 எடைப்பிரிவின் இறுதியாட்டத்தில் சூரஜ் வசிஷ்ட் கஜகஸ்தானின் ஐபிக்கை எதிர்கொள்கிறார். 67 கிலோ எடைப்பிரிவில் சாகர் சிங் உஸ்பெகிஸ்தானின் ஐட்ஜானை எதிர்கொள்கிறார். லாவோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 4-11, 11-3, 11-13, 11-4 என்ற செட் கணக்கில் பிரான்சின் தைபால்ட் போரட்டை

0: வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று லக்னோ அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உக்ரைனின் வடகிழக்கு பகுதிகளில் ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 9 பேர் காயமடைந்துள்ளதாகவும் உக்ரைன் கூறியுள்ளது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள உக்ரைன் பகுதியில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவும் அமெரிக்காவும் உலக நலனுக்காக இணைந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ரயில்வே துறையில் 160,000 பணியாளர்களை தேர்வு செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சீனாவில் நிலக்கரி சுரங்க விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 90 அதிகரித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான மல்யுத்த போட்டியில் இந்தியாவின் சூரஜ் வசிஷ்ட் மற்றும் சாகர் சிங் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 7:25.
2: உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
6: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
7: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடற்கரையொட்டியுள்ள பட்டா நில விவசாய நிலங்களில் சவுக்கு நாற்றுகளை நடவு செய்ய விரும்பும் விவசாயிகள் வனத்துறை மூலம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ள தரமான சவுக்கு நாற்றுகளை இலவசமாக பெற்று நடவு செய்யலாம். தற்போது வனத்துறையில் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகத்தின் மூலம் ஆரல்வாய்மொழி மத்திய நாற்றாங்காலில் தரமான சவுக்கு நாற்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. விரும்பும் விவசாயிகள் வனசரக அலுவலர் நாகர்கோவில் சமூக காடுகள் சரகம் வடசேரி என்ற முகவரியில் நேரிடையாகவோ அல்லது 9360512712 என்ற கைபேசி எண் மூலமாகவோ தொடர்பு கொண்டு சவுக்கு நாற்றுகளை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
9: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
10: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
8: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ சாகுபடி பணிகளை விவசாயிகள் தொடங்க உள்ள நிலையில் விவசாயிகளுக்கு தேவையான நெல் விதைகள் மற்றும் உரங்கள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மற்றும் துணை வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அதிக மகசூல் தரக்கூடிய மற்றும் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பு பெற்ற ASD16, TPS5 மற்றும் ASD21 ரக சான்று மற்றும் ஆதார நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு உள்ளது. யூரியா, DAP, பொட்டாஷ் உள்ளிட்ட ரசாயன உரங்களும் பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் போன்ற உயிர் உரங்களும் மாவட்டம் முழுவதும் போதுமான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. கன்னிப்பூ சாகுபடிக்காக குமரி மாவட்ட விவசாயிகள் தீவிரமாக தயாராகி உழவு செய்து வருகின்றனர். குமரி மாவட்ட விவசாயத்தின் முதுகெலும்பாக பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளில் முறையே 23.6 அடி மற்றும் 27 அடி நீர்மட்டம் உள்ளது. கடந்த வருடங்களைப் போல் ஜூன் முதல் தேதியில் அணைகள் பாசனத்திற்காக திறக்கப்பட கருத்துரு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் குமரி மாவட்டத்தில் பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. எனவே கன்னிப்பூ சாகுபடிக்கான ஆயத்த பணிகளில் மேற்கொண்டு கன்னிப்பூ நெல் சாகு

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. கோடை காலத்தில் கால்நடைகளை பராமரிக்கும் வழிமுறைகள். திங்கச்சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிமி கரோலின் அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுது சுரபி மண்வளாட்டை உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் விதைநிறுத்தி குறித்து திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். நீர் வடிய நீர்க்கட்டு என்பது நெல் சாகுபடியாளர்களுக்கான தாரக மந்திரம். எனவே நெல் சாகுபடி செய்யும் வேளாண் பெருமக்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறையை நீர் அடைத்தலில் பயன்படுத்துவோம். நிறைவான மகசூல் அடைந்திடுவோம்.
0: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் கால்நடைகளை கோடை காலங்களில் பராமரிப்பது எப்படி என்பது குறித்தான பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக கால்நடைகளை சரிவர நல்ல முறையில் கவனித்தாலும் கூட சில கால சூழ்நிலை மாற்றத்தினால் கால்நடைகள் பராமரிப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம், பாதிப்படைப்பதற்கான வாய்ப்புகள் ஏராளம். அந்த அடிப்படையில் தற்போது நிலவும் கோடை காலங்களில் கால்நடைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன, பராமரிப்பு முறைகளில் மாற்றங்கள் செய்ய வேண்டுமா, கால்நடை மருந்தகங்களோடு தொடர்பினை வலுப்படுத்த வேண்டுமா, தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை குறித்த வழிகாட்டுதல்கள் என்னென்ன, இப்படியான பல்வேறு கேள்விகளுக்கும் இன்றைய வேளாண் நேரலை வாயிலாக பதில் தருவதற்காக தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக ஆர்வமுடன் காத்துக் கொண்டிருக்கிறார் திங்கள் நகர் கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் ஜே ஏ ஜிமி கரோலின் அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: கோடைகால பராமரிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு உங்கள்கிட்ட நிறைய பேச போறோம். பொதுவா கோடை காலம் அப்படிங்கிற ஆரம்பிக்கக்கூடிய நிலையிலேயே கால்நடை வளர்ப்பாளர்கள் என்ன மாதிரி விழிப்பா இருக்கணுங்கிறீங்க?
2: பொதுவாகவே பாத்தீங்கன்னா சுற்றுப்புற சூழ்நிலையோட வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் வந்து அதிகமாகும் போது என்ன ஆகுதுன்னா கால்நடைகளோட உடல் வெப்பநிலையும் சேர்ந்து அதிகமாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா வெப்ப அழுத்தம் வந்து அதிகமாகிறது. இதனால் மிக முக்கியமா வந்து மனிதர்களை விட விலங்குகளுக்கு நம்ம வந்து கோடை காலத்துல வந்து பராமரிப்பு வந்து தேவை வந்து அதிகமாகிறது. இதனாலனா வேர்வை சுரப்பிகள் வந்து கால்நடைகள்ல வந்து மிக குறைவு. அப்போ அது வெப்பத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து வேர்வை மூலம் கால்நடைகளால வந்து வெளியேற்ற முடியாது. அதனால என்ன பண்ணோம்னா வாய் வழியாக தான் வந்து வெப்பத்தை வெளியேற்றும். அதனால நம்ம இந்த கோடை காலத்துல வந்து கால்நடைகளுக்கு சிறப்பு கவனம் கொடுக்கணும். இல்லைன்னா அதோட உற்பத்தி திறன், உணவு உட்கொள்ளும் திறன், இனப்பெருக்கத்திறன், நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே பாதிக்கப்படும். நம்ம இதுல வந்து கவனம் செலுத்த தவறினால் மிகப்பெரிய இழப்புகளை நம்ம சந்திக்க நேரிடும்.
1: சரி, இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க திங்கள் நகர் பகுதியில பணியில சேர்ந்து எவ்வளவு ஆண்டுகள் ஆகும்?
2: 4 ஆண்டுகள்.
1: 4 ஆண்டுகள்லயும் கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எங்களுடைய தீவிர விழிப்பின் காரணமா கூடியிருக்கு அப்படிங்கிறீங்களா? அப்படி
2: அதிகமா இருக்கு. இளைஞர்கள் புதுசா படித்தவர்கள் நிறைய பேர் பண்ணைகள் ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அறிவியல் நுட்பம் சயின்டிபிக்கா நிறைய புதுசா நிறைய பண்றாங்க. தீவன புல்லோட வளர்ப்பு வந்து அதிகமா இருக்கு சார். இப்போ முன்னாடி தீவன

0: புல்லுக்காக நம்ம வந்து தீவனம் யாரும் வளர்க்கறதில்ல. இப்ப தீவன புல்லோட வளர்ப்பு அதிகமாயிருக்கு. தீவனங்களை கொடுக்கற இதுவும் வந்து சயின்டிபிக்கா நல்லா பண்றாங்க.
1: அப்ப ஓரளவுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு பசு அல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு பசு அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட பண்ணை அளவுல இன்னைக்கு பெருகிட்டு இருக்குதுங்கிறீங்க?
0: பண்ணை அளவு பெருகிட்டு இருக்கு, ஆனா வயதானவர்கள் வந்து கொஞ்சம் உடல் இயலாமையினால குறைச்சிட்டு இருக்காங்க.
1: ஆனா அவங்க வாரிசுகளை கொண்டு வராங்க.
0: ஆமா.
1: சரி, இந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு கால்நடை மருந்தகம் அப்படிங்கிற ரீதியில என்னென்ன வழிகாட்டுதல் கொடுக்கறீங்க, மேலும் மேலும் ஊக்கப்படுத்துற மாதிரி?
0: நாங்க இப்போ ஃபர்ஸ்ட் சிகிச்சை அளிக்கிறோம், செயற்கை முறை கருவூட்டல் பண்றோம், அப்புறம் தடுப்பூசி போடுதல். நம்ம வீடுகளுக்கு சென்று தடுப்பூசி போட்டுட்டு இருக்கோம். வேற பாத்தீங்கன்னா தாது உப்பு கலவைகள், இந்த வெப்ப தாக்கத்துல இருந்து எல்லா கால சூழ்நிலைகளையுமே தாது உப்பு கலவை வந்து நம்ம இலவசமா வழங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஆலோசனைகள் வழங்குறோம் நிறைய, கால்நடை வளர்ப்பு சம்பந்தமா பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் எல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கோம்.
1: சரி, கோடை கால பராமரிப்பு அப்படிங்கிற ரீதியில அதுக்குன்னு சில மேலாண்மை நடவடிக்கைகள் கூட இருக்கலாமா, அதை ஒண்ணு சொல்லலாமா?
0: ஓகே. இப்ப மேலாண்மை முறைகள்னு பாத்தீங்கன்னா சில நுட்பங்கள் எதுலனா, இப்போ இருப்பிட மேலாண்மை, அதோட தொழுவம் கொட்டகை மேலாண்மை, அதுலயும் நம்ம வந்து ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும். தீவன மேலாண்மை, அதுல தீவனங்கள்ல நம்ம ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரணும். நோய் மேலாண்மை, இனப்பெருக்க மேலாண்மை, இந்த மாதிரி எல்லா மேலாண்மை முறைகள்லயும் நம்ம வந்து ஒரு சில யுக்திகளை வந்து மாற்றுறதுனால நம்ம மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து இந்த கோடைக்கால பாதிப்புல இருந்து நம்ம கால்நடைகளை வந்து பாதுகாக்கலாம்.
1: சரி, கோடை காலத்துல அந்த கொட்டகை அமைப்பு என்ன மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறதன் வழி பின்னால வரக்கூடிய பிரளயங்களை தவிர்க்கலாம் கால்நடைகளை பொறுத்த அளவுல அப்படின்னு சொல்றீங்க?
0: கொட்டகையோட உயரம், நீங்க வந்து எல்லா வீடுகளிலும் பாத்தீங்கன்னா அந்த உயரம் வந்து மிக குறைவாக இருக்கிறது. அதனாலதான் வந்து கோடை காலத்துல மிக அதிக அளவுல வந்து கால்நடைகள் வந்து பாதிப்பு ஏற்படுத்து. எந்த மாடு பாத்தீங்கன்னாலும் வாயை திறந்து மூச்சு விட்டுட்டு எச்சில் வழிஞ்சிட்டே இருக்கும், அப்படி அவேகமா மூச்சு இழுத்து விட்டுட்டே இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இதுல அடைச்சு ஒரு காற்று போகாம ஒரு காற்றோட்டம் இல்லாம வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த அந்த நிலை மாற்றிட்டு கூரை உயரம் வந்து ஒரு 9 அடியில இருந்து ஒரு 12 அடி வரை, எவ்வளவு தூரம் உயரம் நம்ம அதிகமா போடுறோமோ அந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி வந்து இருக்கும்.
1: சரி, இது வந்து இந்த கோடை காலத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நடைமுறையா, அல்லது அவங்களுக்கு என்ன மாதிரி நிரந்தர மட்டும் இப்படி இருக்க மாதிரி பாத்துக்கிறீங்க?
0: வந்து உயரம் வந்து அதிகமா இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது, எல்லா சூழ்நிலைகளையுமே அது வந்து பாதுகாப்பை தான் தரும். இன்னொன்னு வந்து மின்விசிறி நீர்த்தெளிப்பான்கள், நீர்த்தெளிப்பான்கள் நம்மளால வைக்க முடியலன்னா கூட மின்விசிறி அமைப்பது வந்து ரொம்ப முக்கியம் தொழுவத்துல. அது வந்து ஈக்கள் தொந்தரவு, இன்னொன்னு கொட்டகைய ஈரமா இருக்கிறது சீக்கிரம் காயறதுக்கு, அப்புறமா கழிவு நீர் தேங்காம இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே வந்து மின்விசிறிகள் வந்து மிகவும்
1: மின்விசிறின்னு சொல்றீங்க. இதை சொல்லக்கூடிய நிலையில அவங்கள்ட்ட என்ன மாதிரி கருத்து எதிரொலிக்குது, இதெல்லாம் நடைமுறையில சாத்தியமா, இது எந்த காலத்துல நாம இருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா, அல்ல இவங்க சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்னு ஏத்துக்கிடுறாங்களா?
0: ஏத்துக்கிட்டாங்க நிறைய பேர். ஏன்னா இப்ப ஈக்களுக்காக நிறைய மருந்து அடிக்க வேண்டியிருக்கு, அதுக்கே அவங்க அதிகமா செலவு பண்றாங்க. அப்புறம் இதனால நோய்கள் ஏற்படுது, ஈக்கள் கடித்து உண்ணிகள் கடித்து நிறைய உண்ணி காய்ச்சல் நிறைய பிரச்சனைகள் வருது. அப்போ வந்து மாடுகளை நம்ம நல்ல முறையில வைக்கிறது கம்ஃபர்டபுளா வைக்கணும்னா மின்விசிறிகள் வந்து அது ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தான் அவங்களுக்கு. அது இப்ப ஒரு தடவை அவங்க செலவு பண்ணாங்கன்னா அது வந்து ரொம்ப நாள் அவங்களுக்கு பயன் தரக்கூடியது.
1: இப்ப கூட ஒரு பேச்சு என்ன இருக்குது அப்படின்னா, கால்நடை உங்க சம்பந்தப்பட்ட மருந்தகத்துக்கு கால்நடை வளர்ப்பாளர் ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னா மத்திய அரசு வந்து பாரத் பசுதன் அப்படின்னு ஒரு செயலியை கொண்டு வந்திருக்க மாதிரி கேள்விப்பட்டமா, அதை பத்தி ஒண்ணு சொல்லாமா?
0: பாரத் பசுதன் அப்படிங்கிற ஒரு செயலி வந்து மத்திய அரசு வழிகாட்டுதலோட நமக்கு இப்ப கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பண்ணணும்னா நம்ம கால்நடை மருந்தகத்திற்கு வர ஒவ்வொரு பயனாளிகள் ஒவ்வொரு அவங்களோட ஆதார் எண் மற்றும் தொலைபேசி எண் ரெண்டுமே வந்து அந்த செயலிக்குள்ள நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்றாங்க.
1: இப்போ உங்களை
0: எங்களை பண்ண சொல்றாங்க, பண்ணி உடனே அவங்களுக்கு வந்து ஓடிபி உடனே அவங்க மொபைலுக்கு போயிடும். அதையும் நாங்க ஓடிபி போட்டு கன்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அவங்களை வந்து நிரந்தரமா அந்த செயலிக்குள்ள நாங்க வைக்க முடியும்.
1: சரி, அந்த செயலிக்குள்ள வந்தாதான் உங்களுடைய அந்த பயன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில விழிப்பு என்னமா ஏற்படுத்துறீங்க? ஒருத்தர் பசுமாடை கொண்டு வந்துட்டாரு, ஆதார் எடுத்துட்டு வரல, கையில மொபைல் எடுத்துட்டு வரல, அல்லது மொபைல்ல எப்படி ஓடிபி வரும் அதை நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற தகவல்கள்லாம் வரக்கூடிய நிலையில எப்படி விழிப்பை ஏற்படுத்துறீங்க, அதுக்கு அமோக ஆதரவு அப்படிங்கிற அடிப்படையில இப்ப எப்படி இருக்குது?
0: பெரும்பாலான விவசாயிகள் வந்து அதுக்கு கஷ்டப்பட தான் செய்யறாங்க. பட் நாங்க சொல்லி விடுறோம், நீங்க இனிமே வந்து எல்லாமே எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த பயன்கள் இருந்தாலும் இந்த இதை வச்சுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நீங்க கூட யாராவது கூட்டிட்டு ஆடுவாங்க, இல்லை கண்டிப்பாக ஆதார் கார்டும் மொபைல் எண்ணும் மொபைல் கையிலே கொண்டு

0: வந்துருங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு.
1: அப்படி வரக்கூடியவங்கள்ட்ட நீங்க கூட ஆலோசனை சொல்றது உண்டா? உங்க பக்கத்து வீடுகள்ல யாராவது பசுமாடுகள் வளர்த்தா அவங்களுக்கு இந்த தகவலை சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி
0: சொல்லிட்டு தான் இருக்கோம் சார்.
1: சரி, அப்புறம் கோடை காலத்துல தீவன மேலாண்மை அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறது ஒரு கருத்து. அந்த அடிப்படையில பாக்கும்போது தீவன மேலாண்மையில என்னமாய் அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் கால்நடைகளுக்கு ஆகாரங்களை கொடுக்கறதன் வழி பிரச்சனைகள்ல இருந்து விடுபட முடியும்?
0: கால்நடைகளுக்கான தீவனம் பாத்தீங்கன்னா மூணு தீவனங்கள் தான், பசுந்தீவனம், அடர் தீவனம், உலர் தீவனம். இது எக்ஸ்ட்ரா இதுக்கு வந்து நம்ம குடிநீர் அளிக்கிறோம். இப்ப நம்ம ஊர்ல வந்து குடிநீர் தனியா யாரும் அளிப்பதில்ல, எல்லாமே கழனி தண்ணி அந்த எல்லாம் மிக்ஸ் பண்ணி
1: தவிட
0: போடுவாங்க, சோறு போடுவாங்க, அதுல அவங்களுக்கு தேவையான அந்த மாதிரிதான் கொடுக்கறாங்க. தனியா தண்ணீர் யாரும் கொடுப்பதில்லை, அதனால அதுலயே அதுக்குள்ள நீர்ச்சத்து கிடைக்குது. இப்போ அடர்த்தி பசுந்தீவனம் பாத்தீங்கன்னா ஒரு மாட்டுக்கு வந்து ஒரு 10 to 15 liters கறக்கிற மாட்டுக்கு வந்து ஒரு 25 kilos தேவைப்படும் பசுந்தீவனம் புல்லு தேவைப்படும்.
1: புல்லு கிடைக்காத ஒரு நிலையில மாட்டு ஏற்பாடு
0: தீவன புல்லு வளர்க்கறதுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து மானியம் கொடுத்துட்டு இருக்கோம்,
1: வழிகாட்டுறோம்.
0: இப்ப நிறைய பேர் தீவன புல் நிறைய போட்டிருக்காங்க, அது அறுத்து போடுறதுக்கு சாஃப் கட்டர் ஒரு 2 பயனாளிகளுக்கு கொடுத்துருக்கோம் மானியத்துல. சாஃப் கட்டர்னா அதை நறுக்கி போடுறதுக்கு, அந்த நறுக்கி போட்டு மூலம்தான் ஊறுகாய்ப்புல் ஒரு இது இருக்கு. இந்த மாதிரி வெயில் காலங்கள்ல நமக்கு பசுந்தீவனம் கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கம்மி. அப்ப என்ன பண்ணோம்னா இந்த ஊறுகாய்ப்புல்ன்றது வந்து இந்த மாதிரி தீவனப்புல்ல வந்து குட்டி குட்டியா நறுக்கி அதுல கொஞ்சம் வெல்லம் உப்பு கலந்து ஒரு இறுக்கமான பாலித்தீன் பைகள்ல வந்து நம்ம அடைச்சு வச்சிட்டோம்னா இந்த காற்று புகாதவாறு அடைக்கணும். நல்லா டைட்டா கட்டி வச்சிட்டோம்னா ஒரு 4 months கழிச்சு நம்ம நல்ல புல்லு இருக்கிற டைம்ல.
1: இல்ல இப்ப நீங்க சொல்லக்கூடியதுல இருந்து என்ன ஒரு சந்தேகம் எழுது அப்படின்னா, அந்த புல்ல கட் பண்ணுங்கிறீங்க, வெள்ளத்தை போடணுங்கிறீங்க, உப்பும் சேர்க்கணுங்கிறீங்க, அப்ப ரெண்டும் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கும் போது கட்டி வைத்தா அது ஒரு
0: பிரச்சனைக்குள்ளாகாது? கட்டி வைக்கணும் சார், அது வந்து கரெக்டா தான் இருக்கும். அதை ரொம்ப அப்படி முக்க கூடாது, தெளிக்கணும். அந்த ஒரு
1: அளவு என்ன மாதிரி வித்தியாசப்பட்டதா? ஏதாவது பிரச்சனைக்கு வாய்ப்பு இருக்கா? சர்க்கரை
0: இருக்க கூடாது, நம்ம தொட்டா லைட்டா ஈரம் இருக்கிற மாதிரி இருக்கணும், பட் தண்ணி வடிய கூடாது.
1: இல்ல உப்பு அளவு சர்க்கரை அளவு
0: இப்போ நம்ம அந்த புல்லுக்கு ஏத்த மாதிரி, இப்போ ஒரு 25 kilos புல்ல வந்து நம்ம சாப் பண்றோம்னா ஒரு 1/2 kilo உப்பு, ஒரு 1/4 kilo கருப்பட்டி இல்ல வெல்லம், அந்த மாதிரி சேர்த்து.
1: ஒருவேளை இப்ப நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்க கூட ஊறுகாய் புல்ல பத்தி சொல்றாங்க, நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம ஒண்ணு கேட்டு பாக்கலாமா அப்படின்னு அவங்க ஒரு யூகத்துல நோட்டம் பெண்ணுமா பக்கத்துல இருக்காங்கன்னா உங்க அலைபேசி ஒண்ணு இப்ப சொல்லிடலாமா? சொல்லுங்க பாப்போம், உங்க அலைபேசி என்ன?
0: 9080744992.
1: இன்னும் ஒரு நம்பர் கூட இருக்குது இல்லையா?
0: 8903539428. இது கால் பண்ணுங்க, பட் ஓபி டைம்ல கொஞ்சம் சிரமமா இருக்கு.
1: அதாவது அலைபேசி எண்ண பொறுத்த அளவுல 8903539428. நான் கூட இன்னும் ஒரு தடவை சொல்லலாம்னு நினைக்கிறேன். 8903539394228. இந்த அலைபேசி வாயிலா கால்நடை வளர்ப்பாளர்கள் சந்தேகம் எழுது அப்படின்னு சொன்னா காலையில அலுவலக நேரத்துல உங்களை அலைபேசி வாயிலா தொடர்பு கொண்டா பதில் கொடுக்கலாம். சரி, அந்த ஊறுகாய் புல்ல பொறுத்த அளவுல அவங்க அளவு என்ன விதத்துல கொடுக்கணும்ங்கறீங்க?
0: ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 kilos அளவுக்கு தேவைப்படும் சார், அதுவே கொடுத்தா போதும். பசுந்தீவனம் இல்லாத சமயங்கள்ல இதுலயே வந்து அதுல கொஞ்சம் சத்து வந்து என்ரிச்சா இருக்கும் நம்ம சாதா பசும்புல்லோட, அது இல்லாத சமயங்கள்ல நம்ம இதை கொடுக்கலாம்.
1: சரி, கோடை காலத்துல உலர் தீவனத்தினுடைய பங்கு என்ன?
0: உலர் தீவனம் அதிகமாகவே இருக்கும், ஆனா வந்து என்ன பண்ணோம்னா மாடுகள் வந்து உலர் தீவனத்தை அந்த டைம் எடுக்காது வெயில், அதனால ஜீரண பிரச்சனை. உலர் தீவனம் தான் மாடுகளோட செரிமானத்திற்கு வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. அப்போ உலர் தீவனத்தை எடுக்காத போது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கஞ்சி சோறு அதிகமா நல்ல ஒரு நல்ல பவுடர் பண்ணி உள்ள மாவு சத்துக்கள் பாயசம் இந்த மாம்பழம் சக்கை இது மாதிரி இதெல்லாம்
1: இதெல்லாம் வீட்டுல மிஞ்சுதோ அதெல்லாம் போடுறாங்க.
0: தோசை இட்லி மாவு எல்லாம்
1: போடக்கூடாது,
0: இவங்க எல்லாத்தையும் போட்டு வைப்பாங்க. மாடு என்ன பண்ணும்னா வக்கியல கம்மி பண்ணி இதை நிறைய குடிச்சிரும், குடிச்சிட்டு வக்கியல வந்து பெருசா எடுத்துக்காது. வக்கியல சேர்த்து எடுத்ததுன்னா அது வந்து வாய்ப்பு இருக்கு. அதுதான் இவங்க சொல்ல நாங்க காலங்காலமா குடுத்துட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு ஒண்ணு ஆனது இல்ல, நீங்க புதுசா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அப்ப கலதி இடத்துல தவிர்க்கணும் போல இல்ல தெரியுது.
0: ஆமா, கஞ்சி தண்ணியே வந்து மாடுகளுக்கு ஒரு அமிலத்தன்மையை தான் உருவாக்குமே தவிர வந்து அது நல்லது கிடையாது. அது வந்து நீங்க அப்படியே நமக்கு இப்ப வந்து பொருளாதார சூழ்நிலையில நம்ம வந்து முற்றிலும் தவிர்க்க முடியாது, அதுதான் நம்ம குடுக்கறோம். ஆனா வந்து நீங்க ஒன்னே ஒண்ணு அந்த சோடா அப்படின்னு ஒரு காப்ப சோடா அதை மட்டும் ஒரு 50 கிராம் அளவு வந்து அதோட அந்த கழனி தண்ணியில சேர்த்து கொடுத்தீங்கன்னா அது வந்து வயிற்றுக்குள்ள போகும்போது அந்த pH.
1: ஆனா இந்த மாதிரியான ஒரு நடைமுறையை எவ்வளவு பேர் கடைபிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க?

0: இப்ப நாங்க நிறைய சொல்லி விழிப்புணர்வு சொல்லி நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, இப்போ சோடாப்பு குடுக்கறாங்க, ஆனா நிறைய பேர் இன்னும் பண்ணாம தான் இருக்காங்க. இதனால வெயில் காலங்களை பாத்தீங்கன்னா வயிறு உப்புசம் வந்து அந்த அமில நோய் என்று சொல்றாங்க, வயிறு பெருமல், எழும்ப முடியாமல், கால் தள்ளாட்டம், இதெல்லாமே வந்து இதனால வர்றது. வக்கீல கம்மி பண்ணிடும், வக்கீல் அதிகமா சாப்பிட்டு இதுவும் சாப்பிட்டுன்னா பேலன்ஸ் ஆயிடும்.
1: சரி, பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கால்நடைகளை அளவுல குளிப்பாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுல நம்ம வந்து மாடுகளை குளிப்பாட்டுறோமோ அதை பொறுத்து மாடுகளுக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும், பால் உற்பத்தியும் கூட அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி கருத்து நிலவுது. அதெல்லாம் உண்மைதானே?
0: உண்மைதான் சார். மாடுகளை வந்து குளிப்பாட்டுறது வந்து மிக முக்கியம். அதுவும் இருவேளை வெயில் காலங்கள்ல வந்து இருவேளை நம்ம குளிப்பாட்டணும். புற ஒட்டுண்ணிகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு அது ஒரு மிக முக்கியமான ஒரு வழிவகு குளிப்பாட்டுறது. இன்னும் வெப்பத்தை தணிக்கிறதுக்கும் வந்து குளிப்பாட்டுதல் வந்து மிகவும் அவசியம். இன்னும் அந்த நீர் தெளிப்பா, இப்ப நீங்க மதிய வேளையில பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு எப்பவுமே காய்ச்சல் இருக்கும் சொல்லுவாங்க, மாடுகளுக்கு காய்ச்சல் இருக்குன்னு. ஆனா அது வந்து காய்ச்சல் கிடையாது, உடல் சும்மா டெம்பரேச்சர் மட்டும் அதிகமா 106-107 இருக்கும் டெம்பரேச்சர்.
1: அந்த மாதிரி நேரத்துல ஒரு பய உணர்வு இல்லாம கால்நடையை பாதுகாக்கிறதுக்கு லெகுவான வழிமுறைன்னு என்ன சொல்றீங்க?
0: நீர் தெளிப்பான்கள், நம்ம நீர் தெளிப்பான் இல்லைன்னா நம்ம தண்ணீராது தெளிச்சு விட சொல்லுவோம் மாடு மேல. இன்னொன்னு அந்த கொம்பு இருக்குல்ல சார், கொம்புல வந்து என்னன்னா ஒரு சின்னதா மெலிசா துணி கட்டி அதுல கூட தண்ணி ஊத்தி விடும். சில மாடு வந்து ரொம்ப வெயில தாங்க முடியாம நாக்க வெளியில போட்டு உமிழ் நீர் வெளியில சுரந்துட்டே இருக்கும். அந்த மாடுகளுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்.
1: அப்ப மாடுகளை பொறுத்த அளவுல அந்த தண்ணீர் வெளியேறுதல் அப்படிங்கறது உமிழ் நீர் வழியா தான்,
0: வியர்வை சுரப்பிகள் வந்து இருக்கு, ஆனா வந்து ஃபங்க்ஷனல் அது ஒழுங்கா செயல்படல நம்மள. அதுவும் எருமை மாடுகளுக்கு பாத்தீங்கன்னா அது இல்லவே இல்லை, அதனால அவங்களுக்கு வேலோயிங் டேங்க்னு இருக்கு, தண்ணிக்குள்ளேயே கிடக்குற மாதிரி அதுகளுக்கு ஒண்ணு நம்ம வைக்கணும். இல்ல குளம் இருந்துச்சுன்னா அது குளத்திலேயேதான் இருக்கும்,
1: நல்ல மணிக்கூர் கணக்கு
0: உள்ளே படுத்திருக்கும். அந்த மாதிரிதான்.
1: சரி, வெப்ப அதிர்வு அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படின்னா என்ன?
0: ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து என்னன்னா ஒரு திடீர்னு ஏற்படக்கூடிய நிலை. என்ன பண்றாங்கன்னா மதிய வேளையில 12-3 மணிக்கு வந்து மேய்ச்சலை தவிர்ப்பது வந்து ரொம்ப நல்லது. ஆனா அந்த டைம் மேய கட்டி விட்டுட்டு இவங்க வந்துருவாங்க, தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது, அது அந்த வெப்பத்தோட ஃபுல்லா டெம்பரேச்சர் வந்து அதிக 110க்கு மேல போயிடும். அப்ப என்ன ஆகும்னா எல்லா உறுப்புகளும் வந்து செயல் இழந்துரும், ஒரு மாதிரி ஃபிட்ஸ் மாதிரி வந்து மாடுகள் வந்து, மாடுகள் நாய்கள் எல்லாமே எந்த கால்நடையா இருந்தாலும் அந்த வெப்பத்தை தாங்காம உயிரிழக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு.
1: மனித ஒரு கால்நடை வளர்ப்பாளர் அதை தெரிந்துக்கிடுறது எப்படி? ஏதாவது அறிகுறிகள் வந்து ஏதாவது தெரியுமா?
0: அறிகுறிகள்
1: சத்தம் ஏதாவது கொடுத்துட்டே இருக்குமா அல்லது பீச்சல் மாதிரியான ஒரு தன்மை ஏற்படும்?
0: ஆமா, நிறைய வரும். ஒரு ஃபுட் பாய்சனிங்ல எப்படி சிம்டம்ஸ் வருமோ அது மாதிரி இருக்குமா, பீச்சல் இருக்கும், வலிப்பு மாதிரி வரும், கீழே விழுந்து கை கால் போட்டு அடிக்கும், உயிருக்கு ஆபத்து, அது காப்பாற்றவே முடியாது நம்ம. அதுவும் அவங்க பாக்குறதுக்குள்ளே மாடு இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்போ போய் நம்ம டெம்பரேச்சர் பார்த்தோம்னா ஒரு 110க்கு மேல தெர்மாமீட்டர்லயே காட்டாத அளவுக்கு போயிடும்.
1: சரி, இந்த தாக்கத்தை குறைக்கக்கூடிய வழிவகைகள் என்ன?
0: அது மதிய வேளையில மேய்ச்சலை தவிர்க்கணும். எப்பவுமே தண்ணி வந்து அவங்க கண் பார்வையில இருக்கிற மாதிரி தண்ணி எப்பவுமே வைக்கணும். இன்னொன்னு கால் மாடுகளுக்கு மட்டும், எல்லா உயிர் நாய்கள் பறவைகள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் குளுக்கோஸ் நம்ம அது கடையில கிடைக்கும், ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போட்டு அந்த நார்மல் தண்ணிக்கு கூட கொஞ்சம் குளுக்கோஸ் தண்ணி வைக்கலாம். இன்னொன்னு ஆடு மாடுகளுக்கு என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் உப்பு, குளுக்கோஸ், கொஞ்சம் சோடா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா அது வந்து ஒரு நல்ல உப்பு சக்தி, எலக்ட்ரோலைட்ஸ் அதுகளுக்கு நல்ல சப்போர்ட்
1: சக்தியை கொடுக்கும்,
0: சக்தியை கொடுக்கும், தெம்பு கொடுக்கும்.
1: சரி, இப்போ பேசும்போது கூட ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆடுகள் அப்படின்னு. ஆடுகளையும் கூட வெப்பத்துல இருந்து இப்போ பாத்தீங்கன்னா ஆடுகளை பொறுத்தளவில் என்ன சொல்றாங்கன்னா எனி டைம் மணி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, நடமாடும் ஏடிஎம் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதுல கவனம் வேணும் இல்லையா? அந்த அடிப்படையில வெப்ப காலத்துல வந்து ஆடுகளை பராமரிக்கக்கூடியது இதே நடைமுறையா, மாற்றங்கள் இருக்கா?
0: இதே நடைமுறை தான், எப்பவுமே தண்ணீர் இருக்கணும். இந்த வெயில் காலங்களில் மேய கட்டிட்டு இவங்க வந்துருவாங்க, அது எது அவுக்கிறது கூட போக மாட்டாங்க. அந்த டைம்ல இத மாதிரி உயிரிழப்பதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு ஆடுகள்ல என்னன்னா துள்ளு மாறினோம், இப்ப நமக்கு வெயில் முடிஞ்சு இப்ப மழை பெய்துட்டு இருக்கு இல்லையா, இப்ப வந்து என்னன்னா அந்த புல் புதுசா புல்லு முளைக்கும் நிறைய. இப்ப இந்த புல்லுகள் எல்லாம் வந்து நிறைய கிருமிகள் இருக்கும் நுனி புல்லுல. இந்த ஆடுகளை வந்து என்ன பண்ணோம்னா இந்த டைம்ல அதை மேய விட கூடாது, இல்லைன்னா குடற்புழு நீக்கம் செய்துட்டுதான் அந்த மாதிரி மேய விடணும், இல்லைன்னா அதனாலயும் ஆடுகள் வந்து வலிப்பு வந்து திடீர்னு.
1: இந்த மாதிரியான கருத்துக்கள் சாதாவே அவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி மருந்தகத்துக்கு வரும்போது அதை சொல்லி கொடுக்கீங்களா? அப்படி
0: கண்டிப்பா சொல்லி கொடுக்கறோம். எல்லா ஆலோசனைகளும் நாங்க வழங்கிட்டு தான் இருக்கோம். அவங்க பராமரிப்புனாலேயே நிறைய நோய்களை வந்து அவங்க தவிர்க்கலாம்.
1: மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது மாடுகளுக்கும் கூட ஏற்படுங்கிறாங்களா, அது கோடை காலத்துல பாதிக்க வாய்ப்பு இருக்கா?
0: நிச்சயமா, அது மெயினா வந்து புற ஒட்டுண்ணிகள்னால வருது. புற ஒட்டுண்ணிகளால் என்ன ஆகும்னா ரத்த இழப்பு ஏற்படும், ஹீமோகுளோபின் அளவு, அது ரத்தத்தை உறிஞ்சி உறிஞ்சி குடிச்சிட்டே இருக்கும், ரத்த நார்மலாவே இழப்பு ஏற்படும்.
1: வெளிப்படையாட்டே உண்ணிகள் இருக்கும்.

0: இருக்கும், வெளியா நிறைய உண்ணிகள், பேன்கள், தெள்ளுப்பூச்சி, இந்த மாதிரி நிறைய எல்லாமே ரத்தத்தை குடிக்கக்கூடியது.
1: ஏதோ நம்ம மாடு வளர்க்குறோம், பால் கறவையில ஈடுபாடு காட்டி பால் எடுக்கிறோம், அந்த தன்மை இருக்கக்கூடாதுங்கிறீங்க. உத்து உத்து பார்க்கணும்,
0: மாடை கவனிக்கணும், அது பிள்ளை மாதிரி தான். நம்ம கரெக்டா அது வந்து குளிப்பாட்டு, அது அதான் குளிப்பாட்டுறப்ப நம்ம காதுகள் இந்த இங்கெல்லாம் இந்த பார்க்க முடியாத இடங்கள் எல்லாம் வந்து செக் பண்ணி.
1: அப்ப உண்ணி காய்ச்சல் அப்படிங்கறது ஏற்படும் போலுக்கு,
0: உண்ணினால கண்டிப்பா உண்ணி காய்ச்சல்,
1: மஞ்சள் காமாலை மாதிரி,
0: அதுதான் மஞ்சள் காமாலையில போய் கொண்டுபடும்
1: முத்தினதுக்கு பிறகு.
0: மடிநோய் வந்து எதனாலன்னா, மெயினா நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்துடும், வெப்ப அழுத்தத்திலே இருக்கும் மாடுகள், ஏன்னா தீவனம் ஒழுங்கா எடுக்காது. அப்போ அதுல முக்கியமான சத்துக்கள் எல்லாம் குறையும் போது நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், ஈஸியா வந்து மடிநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்ப மத்தபடி நல்ல நீச்சா வந்து நம்ம கொட்டகைய நீச்சா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா ஒன்னும் இல்ல. ஆனா வந்து நம்ம இது மாடுகளோட நோய் எதிர்ப்பு சக்தி குறையறனால ஈஸியா வந்து மடித்துவாரம் வழியா கிருமிகள் வந்து போய் மடிநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுன்னு ஒரு இது பவுடர், அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும், அதுல ஒன்னு ரெண்டு பல் எடுத்தா போதும். எடுத்து ஒரு 10 லிட்டர் தண்ணியில, ஒரு பக்கெட் தண்ணியில 2 பல் போதும்.
1: இந்த மாதிரி நடைமுறைகளை எல்லாம் செயல் விளக்கமா செய்து காட்டுறீங்களா?
0: ஆமா, சொல்லி கொடுக்க,
1: அளவு நடைமுறைகள்
0: சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, 2 பல் போட சொன்னா ஒரு ஸ்பூன்
1: உடனடியா கட்டுக்குள்ள வரணும்,
0: அதை
1: கைவிடணும்.
0: ஒன்னு ரெண்டு பல் போதும், அதை வந்து கொட்டகையும் கழுவலாம், மடியும் வந்து சுத்தம் செய்யலாம்.
1: அது போக தொழுவது சுத்தம் அப்படின்னு சொல்றீங்க, தொழுவத்தை பொறுத்தளவில் அன்றாட பராமரிப்பு முறைகள் அப்படின்னு உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்குறீங்க?
0: அன்றாட பராமரிப்பு, கழிவு நீர் தேங்க கூடாது, அது படுக்கிற இடம் வந்து எப்பவுமே காய்ந்ததா இருக்கணும். அதுக்காக தான் நான் மின்விசிறி சொன்னேன், மின்விசிறி உங்களுக்கு நிறைய விதங்கள்ல பயனுள்ளதா இருக்கும். அது வந்து அது படுக்கிற இடம் காய்ந்துருச்சுனாலே கிருமிகள் வந்து அதுல தேங்குறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு. அப்போ வந்து மாடு வந்து பால் கறந்த உடனே படுக்க விடக்கூடாது, அதுக்காக நீங்க புல்லு போட்டு கொடுக்கணும், ஏதாவது தண்ணி வச்சுட்டீங்கன்னா அது குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நின்னுட்டுனா துவாரம் வந்து அடைஞ்சிரும். ஆனா அதுக்கு முன்னாடி படுத்ததுன்னா கீழே இருந்து தரையில இருந்து கிருமிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: சரி, என்னதான் கோடை காலத்துல நோய்கள் வந்தாலும் கூட அதை தவிர்க்கிற மாதிரி விழிப்பா இருந்தாலும், பால் கறவையாளர் இந்த மாதிரி நோய் தாக்கப்பட்ட மாடுகள்ல பாலை கறந்துட்டு பிற வீடுகள்ல வந்து கறக்கும் போது இந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்கா?
0: கண்டிப்பா பரவதுக்கு. மடி அம்மைன்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் இந்த கோடை காலங்கள்ல வந்து அதிகமா வரும், இந்த பூச்சிகள் இதனால வர்றது. இன்னொன்னு, அந்த மாடுக்கு இருக்க நம்ம பால் கறந்துட்டு அதே கையோட வந்து நம்ம அடுத்த மாடு கறந்துனா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர்க்கணும்னா நம்ம கையையும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல்ல வந்து முக்கி ஒரு டைம் கழுவிட்டு,
1: பால் கறவையாளர்
0: கறவையாளரும் மடியையும் வந்து ஒரு சின்ன டீ கப் மாதிரி இந்த ஒண்ணு வச்சுக்கோங்க, அதுல கலந்து வச்சுட்டு நல்லா முக்கிட்டு நீங்க கைகளையும் வந்து கழுவணும்.
1: நிறைவான ஆலோசனையா என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க குமரி மாவட்ட கால்நடை வளர்ப்பாளர்களுக்கு? இந்த காலகட்டத்தில் மழை பெய்யுது, வெயில் இன்னைக்கெல்லாம் வெயிலினுடைய தாக்கம் கூடுதலாக இருக்குது. அப்போ விதர்ப்பமான நிலை அவங்களுக்கு வந்து ஒரு பண இழப்பை ஏற்படுத்திடக்கூடாது இல்லையா? அந்த அடிப்படையில்
0: அந்த டேக் ஹோம் மெசேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த நான் தொழுவத்தில் வந்து எப்போவுமே காற்றோட்டமாக இருக்கணும், அதே நேரம் வந்து தரை வந்து உலர்ந்த தரையா இருக்கணும், அதை நீட்டா வச்சிருக்கணும். தீவனத்தை வந்து கூட வந்து நீங்க சோடா அப்ப சேர்த்துக்கலாம். இன்னொன்னு, உண்ணிகளை வந்து நீங்க கயிறு வச்சு நசுக்கி கொல்றத மட்டும் தவிர்த்துருங்க, அதனால இன்னும் அதிகமா உங்க இடத்தை விட்டு.
1: மாற்றுமுறை என்ன?
0: மாற்றுமுறை எடுத்தீங்கன்னா உண்ணி எரிச்சிருங்க, இல்லனா மண்ணெண்ணெயில ஏதாவது போட்டுருங்க.
1: மத்தபடி உங்க அலைபேசி எண் இன்னும் ஒரு தடவை சொல்லலாமா?
0: 8 8 9 0 3 5 3 9 4 2 8.
1: தமிழ்ல கூட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், 8 9 0 3 5 3 9 4 7 8. இதுவரை கால்நடைகளை கோடை காலத்தில் எவ்வாறு பராமரிக்க வேண்டும் என்பது குறித்தான பல்வேறு தகவல்களை எல்லாரும் லெகுவா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில எடுத்துரைத்தாலும் கூட, பசுமாடு வளர்ப்பு மீண்டும் அதிகரிக்கக்கூடிய வகையில கருத்துக்களை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: வாய்ப்பளித்த குமரி பண்பலைக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
2: இதுவரை கால்நடைகளை கோடை காலங்களில் பராமரிப்பது எப்படி, வேளாண் நேரலை கேட்டீர்கள். திங்கள் சந்தை கால்நடை மருந்தக கால்நடை உதவி மருத்துவர் J.A. ஜிமி கரோலின் அவர்கள், உடன் உரையாடியவர் தேரூர் S. சிவசுப்பிரமணிய பிள்ளை. அமைப்பில் உதவி டிக்ஷன் உதயபானு.

0: அட்டையின் முக்கியத்துவம் உரையாடல் கேட்கலாம்.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா.
0: சிவசனே, சிவசனே.
2: ஏ தங்கச்சி லிசி, காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கிற?
0: அண்ணங்கிட்ட சிறுதானிய சம்பந்தமான ஏதாச்சும் சந்தேகனாலும் அண்ணங்கிட்ட தான் கேட்கணும். பருப்பு சம்பந்தமான சந்தேகனாலும் அண்ணங்கிட்ட தான் கேட்கணும். இன்னைக்கு எனக்கு விவசாயம் சம்பந்தமான ஒரு சந்தேகம் வந்திருக்குன்னு நீங்க அதை தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு நம்பி நான் காலையிலே வந்திருக்கேனே.
2: நீ வேற விவசாய சம்பந்தமான சந்தேகங்கிற, அண்ணன் விவசாயத்துல அத்துப்படி, அது உனக்கு தெரியுமா?
0: தெரிஞ்ச நாள் தானே உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன்.
2: சரிம்மா, தங்கச்சிக்கு அப்படி என்ன சந்தேகம்?
0: இல்லனே, இப்போ எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா மண் வள அட்டை அப்படின்னு என்னமோ சொல்றாங்க, எனக்கு ஒன்னும் புரியலனே. அண்ணே, ஒரு விவசாயியா இருந்தா மண் வள அட்டை கண்டிப்பா தேவையானே.
2: நம்ம விவசாயத்துல செழிக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், மகசூல் ரீதியா பணத்தை எண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு விவசாயிக்கு மண்ணினுடைய தன்மை தெரியக்கூடிய, அந்த வரலாற்றை பார்க்கக்கூடிய அளவுல இருக்கக்கூடிய தானமா மண் வளாட்டு? இது கூட தெரியாதாம்மா.
0: நீங்க இப்ப கதை சொல்றத பார்த்தா நம்ம வீட்டுல வந்து இந்த குடும்ப அட்டை, அப்புறம் ஆதார் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இந்த மாதிரி வச்சிருக்கிறது மாதிரி மண்வள அட்டையும் கண்டிப்பா வைக்கணும்னு சொல்லுவீங்க போல இருக்கே.
2: ஆமாமா, ஆமாமா. ஒரு விவசாயி குடும்பம் அப்படின்னு சொன்னா விவசாய ரீதியா அரசு ரீதியா ஏதாவது சலுகைகள் பெறணும் அப்படின்னு சொன்னா அந்த அரசு அலுவலர்கள் அல்லது களப்பணியாளர்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா முதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா?
0: என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்மார்ட் கார்டு எடுக்க சொல்லுவாங்களோ இல்லன்னா ஆதார் கார்டு எடுக்க சொல்லுவாங்க.
2: அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் பிற உபயோகங்களுக்கு பயன்பட்டாலும் கூட விவசாய ரீதியான பலன் பெறணும் அப்படின்னு சொன்னா மண்வள அட்டை அப்படிங்கறது கண்டிப்பா தேவைம்மா. அதை எடுங்க பாப்போம். உங்களுக்கு வந்து பிரதம மந்திரியினுடைய சம்மா நிதி திட்டத்திலிருந்து பணம் தரணும் அப்படின்னு சொன்னா நீங்க விவசாயி தானா, அதுக்கேற்ற அடையாள அட்டையா கூட நாங்க அங்கீகரிக்க கூடிய மண்வள அட்டையை எடுங்க அப்படின்னு சொன்னா இப்ப தங்கச்சி முழிப்பு போறில்ல தெரியே.
0: நீங்க சொல்றத பார்த்தா சம்மா நிதி திட்டம் மட்டும் இல்லாம பயிர் காப்பீட்டு திட்டம், விவசாயம் தொடர்பான இயந்திரங்களை வாங்குற திட்டம், இந்த மாதிரி எல்லா திட்டத்துக்கும் இந்த மண்வள அட்டை தேவைப்படும் போல இருக்கனே.
2: அதேதாம்மா, எல்லா திட்டத்திலையும் பலன் அடையணும் அப்படின்னு சொன்னா வரக்கூடிய நாட்கள்ல மண்வள அட்டை அப்படிங்கறது நம்மகிட்ட இருக்கணும்.
0: சரினே சரினே, அந்த அட்டையோட பிரதிபலன் என்ன, என்னலாம் நம்மளுக்கு இந்த அட்டையால பயன் கிடைக்கும், அத பத்தி சொல்லுங்கண்ணே.
2: மண்வள அட்டை அப்படிங்கறது உங்ககிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலையத்தை தங்கிச்சு போய் அணுகிட்டு அப்படின்னு சொன்னா, ஆனா மண்வள அட்டைக்கு முக்கியமா ஒரு பரிசோதனை அப்படிங்கறது தேவைப்படுமா?
0: அண்ணே, மண் பரிசோதனையா தானே அண்ணே சொல்றீங்க?
2: ஆமாமா, ஆமாமா.
0: அண்ணே, அதுக்கு வந்து நம்ம நிலத்துல உள்ள மண்ணை கொண்டு போய் பரிசோதனை செய்தாதான் அந்த அட்டையை நம்மளுக்கு தருவாங்களா?
2: ஆமாமா, நமக்கு நிலம் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடுதான் மண் பரிசோதனை அப்படிங்கறது. நம்ம நிலத்துல உள்ள மண்ணுடைய சத்துக்கள் என்ன இருக்கு, நிலத்துல நம்ம என்னமாய் உரம் போட்டுட்டு இருக்கோம், தேவையில்லாம உரம் போடுறோமா, என்ன பயிர் செய்யலாம், தேவையில்லாத பயிர்களை செய்து நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்கோமா, எல்லா தகவல்களையும் அக்கு வேற ஆணி வேற அந்த மண் பரிசோதனை தானே புரிய வைப்பாங்க.
0: சரினே, அதுக்கும் மண்வள அட்டைக்கு என்ன தொடர்பு?
2: மண்வள அட்டையில தான் அதை குறிச்சு கொடுப்பாங்க. புதுசா நீ வந்து மண் பரிசோதனைக்கு போகக்கூடிய ஒரு நிலையில அவங்க வந்து அந்த பரிசோதனை முடிவுகளை மண்வள அட்டை உன் பேரை போட்டு, இன்ன சர்வே நம்பர்ல இன்னாருடைய நிலத்துல இந்த மண்ணில இன்னென்ன சத்துக்கள் இருக்கு, தேவையில்லாம அவங்க இன்னென்ன உரங்களை போட்டுட்டு இருக்காங்க, இனி அது தேவையில்லை, பண வரையத்தை தவிர்க்க மாய் இனி இந்தந்த உரங்களை போடலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணுவாங்களே.
0: என்னே இவ்வளவு அற்புதமான ஒண்ணானே, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குனே.
2: என்ன தங்கச்சி திடீர்னு எந்திரிச்சிட்ட?
0: அண்ணே, அதான் எல்லாம் சொல்லிட்டீங்களேனே, நான் மண் எடுக்க தயாராயிச்சுனே.
2: அங்க பாரு மதினி, ஒரு கப்பு டீ கொண்டு வச்சிருக்கா பாரு, நான் கூட கவனிக்கல, ஒண்ணு குடிச்சிட்டு போயிறியாமா?
0: அண்ணே, நான் இப்ப மண் எடுத்துட்டு போய் பரிசோதனை பண்ணனே அப்படின்னா எனக்கு புதுசா மண்வள அட்டை தருவாங்க அப்படிங்கறீங்க, அதோட அந்த மண்ணில என்னென்ன சத்துக்கள் இருக்கு, என்னெல்லாம் சத்துக்கள் தேவை, என்ன மாதிரியான பயிர்கள் போடலாம், இதெல்லாம் குறிச்சு தருவாங்க அப்படின்னு சொல்றீங்க, அதோட அரசு சார்பில் விவசாயம் சம்பந்தமா இனி என்ன திட்டம் வந்தாலும் இந்த மண்வள அட்டையோட நான் கெத்தா போலாமானே.
2: ஏ அப்பா, தங்கச்சி முகத்துல கலையப்பாரு, அருமையா சில தகவல்களை சொன்ன, அப்படியே பலனடையணும் அப்படின்னு ஆர்வமா எந்திரிச்ச பாருமா, அதுலதாமா நீ நிக்கிற.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா.
0: அமுத சுரபியில் இதுவரை மண்வள அட்டையின் முக்கியத்துவம் உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் லிசி ஜெகன், தேரூர் எஸ் சிவ சுப்பிரமணிய பிள்ளை.
1: மண்ணை தொட்டு கும்பிட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா.
3: நொடிகளில் சில நுட்பங்கள்.
4: நெல்லில் விதை நேர்த்தி குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் கே கவிதா.

0: அவர்கள்.
1: நெல்ல விதை நேர்த்தி பண்ணி பண்ணலாம். மெல்ல வந்து நம்ம கலந்து வைக்கணும்னா வந்துங்கன்னா நம்ம பழைய காலத்துல வந்து வேப்பல போட்டு வைப்பாங்க. இல்ல அது வந்து சில பூஞ்சான கொல்லிகள் கார்பன் டைசீம் இந்த மருந்துகளை வந்து கலந்து நீங்க வைக்கும் போது, விதைக்காக வைக்கும் போது பண்ணலாம். இல்லது வந்து வேப்பல புங்க இல்ல இந்த மாதிரி பட்ட இலைகளை வந்து நம்ம கலந்து வைக்கும் போது நமக்கு வந்து அந்த அஞ்சு பூச்சி வராது.
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
3: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
4: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வேலைவாய்ப்பு திருவிழாவில் உரையாற்றிய அவர், 4 கோடி பேர் ரயில்வே பணியிடங்களுக்காக விண்ணப்பித்ததாக கூறினார். ரயில்வே பணியாளர் தேர்வுகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் வெளிப்படைத்தன்மையான முறையில் பணியாளர் தேர்வு நடத்தி வேலைவாய்ப்புகளை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். பொருளாதாரம் மற்றும் ஏற்றுமதியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவின் ஏற்றுமதி வளர்ச்சி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். உலகளாவிய பிரச்சினைகளால் உரங்களின் விலை அதிகரித்து வரும் நிலையிலும் விவசாயிகளின் நலனுக்காக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோயம்புத்தூரில் 10 வயது சிறுமிக்கு நிகழ்ந்த கொடூர சம்பவம் வேதனையையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக கூறியுள்ளார். வழக்கில் தொடர்புடைய 2 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ள காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குழந்தையை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தனது துயரத்தை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்தினரை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர அரசு உறுதியாக செயல்படும் என்றும், குற்றம் செய்பவர்களுக்கு சட்டத்தின் மீது பயம் இருக்க வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு சம்பத்குமார் கூறினார். இந்நிலையில் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது போக்சோ சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேற்கு மண்டல IG ரம்யா பாரதி தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புகார் அளித்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறையினரின் துரித நடவடிக்கையால் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இதுகுறித்து விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு IG ரம்யா பாரதி தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளின் சேவைகளை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தரமான மருத்துவ சிகிச்சை மக்களுக்கு கிடைக்கும் என்பதை இந்த அரசு உறுதி செய்து வருவதாக கூறினார். வரும் கல்வியாண்டில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட பொருட்களை வழங்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், சீருடைகள், புத்தகப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை பள்ளிகளுக்கு விநியோகம் செய்யும் பணியினை அவர் நேரில் இன்று ஆய்வு செய்தார். அரசு பள்ளிகள் வரும் 1ஆம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள நலத்திட்ட பொருட்கள் மாவட்ட மையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி நிலையங்கள், வழிபாட்டுத் தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில், இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளதாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், மொத்தம் 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் மின்

0: பற்றாக்குறை இல்லை என்று மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழைய மின் மாற்றிகளும் பழுதடைந்த மின் கம்பிகளுமே மின் தடைக்கு காரணம் என்று கூறினார். சீரமைப்பு பணிகள் படிப்படியாக நடைபெறும் என்று திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். சென்னை சாலிகிராமம் பாஸ்போர்ட் அலுவலகத்தில் டிரைப்ஸ் இந்தியா விற்பனை மையம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் விற்பனை மையங்கள் தொடங்குவதால் பழங்குடியினரின் சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் கைவினைப் பொருட்கள், கைத்தறி பொருட்கள், இயற்கை உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சியில் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலர் திரு எஸ் விஜயகுமார், இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு அமைப்பின் மேலாண்மை இயக்குநர் திரு ராஜா முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் அணிக்கு எதிரான முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன் வரை 5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 42 ரன் எடுத்துள்ளது. லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. லாவோஸ் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனு ஷா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:05. நம்ம வீட்டு செல்லச்சிட்டுகளின் குரலாய் வலம் வருகிறது பட்டாம்பூச்சிகள். சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. குழந்தைகளை நீங்கள் நம்ம நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இணைப்பு எண் 0462.

0: நிகழ்ச்சியின் முதல் லிட்டில் ஸ்டாரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: காட்டுவளை மூலத்தில் சரஜின் பேசுறேன்.
0: சரஜன், இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க?
1: விடுகதை.
0: சொல்லுங்க.
1: காக்கை போல் கருப்பு, கையில் தொட்டால் ஊதா, வாயில் நின்றால் நீலம், அது என்ன?
0: நாவல் பழமா?
1: ஆமா.
0: வாவ், சூப்பர். அடுத்து,
1: தரையில் முட்டிடும், விரலில் ஒட்டிடும், அது என்ன?
0: தரையில் முட்டிடும்,
1: விரலில் ஒட்டிடும்.
0: ஐயோ, எனக்கு தெரியலையே, நீங்க சொல்லுங்க.
1: கால் மெட்டி.
0: கால் மெட்டியா? அப்புறம் வேற என்ன வச்சிருக்கீங்க?
1: தட்டினால் பறப்பான், அடகினால் நசுங்குவான், அது என்ன?
0: தட்டினால்

0: நசுங்குவானா? யார் அவங்க? சர்ஜின், சூப்பரா வந்து அருமையான விடுகதை கேட்டீங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றிமா.
1: நன்றி.
0: வணக்கம்.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட ஆஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. நம்மோடு பேச காத்திருக்கும் அந்த செல்ல சிட்டி யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
5: தரகம்பலில இருந்து மிசு.

0: pulgar hasta el mal que... Dame, poche, gate, pal, a ver, chutti ka notice likha te, tere pulgar, dono baar, aate, daal gale, mein pulgar.
1: மிதுன் என்ன படிக்கிறீங்க?
0: தேர்ட் ஸ்டாண்டர்டா?
1: இனி அடுத்து ஸ்கூல் திறக்க போதா?
0: ஆமா.
1: ரெடியா இருக்கீங்களா ஸ்கூல் போக? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் இல்லையா? சரிம்மா, சூப்பரா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அருமையா பேசுனீங்க, வாழ்த்துக்கள்மா.
0: நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நம்ம வீட்டு செல்லச்சிட்டுகள் படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய் சிறகடிக்கும் நேரம் இது. குழந்தைகளே, நீங்க நம்ம நிகழ்ச்சியில கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் ஒரு எண் 290772. இணைப்பு எண் 046652.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மைடியர் குட்டி சாத்தான்.
1: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களா.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 2331666 or 7418150265.

0: நிறைவு பெறுகிறது பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:30. இனி கேட்கலாம்
1: இலக்கிய சோலையில். இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம்.
2: இலக்கிய சுடரில் இன்று புது கவிதையில் மானிட விழுமியங்கள் உரை வழங்குகிறார் தமிழாசிரியர் சி ஜான் கிறிஸ்டபர் அவர்கள்.
3: இனிய நேயர்களே, இதே வணக்கம். தமிழ் இலக்கியம் மனித வாழ்க்கையை நெஞ்சுரமாக விளங்குகிறது. சங்க இலக்கியம் முதல் நவீன இலக்கியம் வரை மனிதனை மையமாக கொண்ட சிந்தனைகளே அதன் உயிராக அமைந்துள்ளன. அவற்றுள் புதுக்கவிதை ஒரு பெரிய திருப்பமாகும். பாரம்பரிய யாப்பு வடிவங்களின் கட்டுப்பாடுகளை தாண்டி மனிதனின் உள்ள குரலை நேரடியாக பதிவு செய்த கவிதை வடிவமே புதுக்கவிதை. சமூக அநீதி, ஏழ்மை, சாதி, பாலின அடக்குமுறை, தொழிலாளர் வாழ்க்கை, இயற்கை அழிவு, போர், தனிமை, அன்பு, மனித உரிமை போன்ற பல்வேறு பரிமாணங்களை புதுக்கவிதை உரத்த குரலில் வெளிப்படுத்தியது. இதனால் புதுக்கவிதை வெறும் இலக்கிய மாற்றமாக இல்லாமல் மனிதநேய புரட்சியாகவும் மாறியது. தமிழ் புதுக்கவிதை மரபு என்பது ஏற்கனவே நிறுவப்பட்ட பா வடிவங்களை, அதாவது வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா ஆகிய பா வடிவங்களில் அடைபட்டு கிடந்த மரபு கவிதையை உடைத்து புதிய வடிவத்தில் தந்த மரபாகும். புதிதாக பிறக்கும் இலக்கியத்தை விருந்து என பெயரிட்டு அழைத்தார் துல்காப்பியர். நன்னூலாரும் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால பகையினானே என உரைத்தார். புதுக்கவிதை குறித்த இலக்கணத்தை கவிஞர் மேத்தா எடுத்துரைக்கும் போது இலக்கணச் செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை ஏதுமில்லாத கருத்துக்கள் தம்மைத்தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை என புதுக்கவிதைக்கான இலக்கணத்தை எடுத்துரைப்பார். அதே போல பாரதி சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொல் புதிது, சோதிமிக்க நவகவிதை என்று கூறுகிறார். தமிழில் புதுக்கவிதை வளர்ந்த வரலாறு 3 காலகட்டங்களாக வரையறுக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். மணிக்கொடி காலகட்டம், எழுத்து காலகட்டம், வானம்பாடி காலகட்டம். மணிக்கொடி காலகட்டம் 1933 மணிக்கொடி இதழ் தமிழ் நவீன இலக்கியத்திற்கு கவிதைக்கும் முக்கிய பங்காற்றியது. மணிக்கொடி காலகட்டத்தில் கூபா ராஜகோபாலன், நா பிச்சமூர்த்தி, லா சா ராமாமிர்தம், கா நா சு போன்றவர்கள் முக்கிய பங்காற்றினார்கள். எழுத்து காலகட்டம் சிசு சில்லப்பாவால் தொடங்கப்பட்ட எழுத்து காலகட்டம் 1950 தொடங்கி 1970 வரை ஆகும். எழுத்து இதழ் புதுக்கவிதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது, புதுக்கவிதை இலக்கியத்தை வளர்த்தது. வடிவ ரீதியாகவும் உள்ளடக்க ரீதியாகவும் எழுதப்பட்ட பல புதுக்கவிதைகளை வெளியிட்ட சோதனை முயற்சிகளை எழுத்து பத்திரிகை செய்தது. இந்த காலகட்டத்தில் பிச்சமூர்த்தி, பள்ளிக்கண்ணன், கானாசு போன்றவர்கள் சுதந்திரமான தங்களின் பங்களிப்பை நிகழ்த்தினார்கள். வானம்பாடி காலகட்டம் 1971 தொடங்கி 1982 வரையிலான காலகட்டம் வானம்பாடி காலகட்டமாகும். இந்த இதழ் கோவையிலிருந்து கவிஞர் புவியரசை ஆசிரியராக கொண்டு வெளிவந்தது. சமூக மாற்றம் மட்டுமல்லாமல் புரட்சிகரமான கவிதைகளை வானம்பாடிகள் முன்வைத்தார்கள். பூமியின் பிரளயங்களாய், காலத்தின் வசந்தங்களாய், யுகத்தின் சுவடுகளாய், நிறங்களில் சிவப்பாய், மண்ணை வலமரும் பறவைகளாய், மானுடம் பாடிவரும் வானம்பாடிகளாய் அவர்களின் கவிதை முழக்கம் இருந்தது. சிற்பி அப்துல் ரஹ்மான், மேத்தா, தமிழன்பன், புவியரசு போன்றவர்கள் இந்த இயக்கத்தில் குறிப்பிடத்தக்கவர்கள். தமிழ் புதுக்கவிதையின் வேர்கள் 20ஆம் நூற்றாண்டின் சமூக மாற்றங்களோடு இணைந்திருக்கின்றன. தேசிய உணர்வு, சமூக சீர்திருத்தம், மார்க்சிய சிந்தனை, உலக இலக்கிய தாக்கம், தனி மனித சுதந்திர உணர்வு ஆகியவை புதுக்கவிதையின் உருவாக்கத்திற்கு காரணமாயின. சுப்பிரமணிய பாரதி தமிழில் புதுக்கவிதை உணர்வின் முன்னோடியாக கருதப்படுகிறார். அவரது கவிதைகள் மனித விடுதலையை உரத்த குரலில் பேசின. சாதிகளில் லேடி பாப்பா என்ற வரி மனித சமத்துவத்தின் புரட்சி குரலாக அமைந்தது. பின்னர் பாரதிதாசன், நா பிச்சமூர்த்தி, அப்துல் ரஹ்மான், வைரமுத்து, மு மேத்தா போன்றோர் புதுக்கவிதையை மனிதன் இயக்கமாக விரிவாக்கினர். மானுட விழுமியம் என்பது மனித வாழ்க்கையை உயர்

வரச் செய்யும் அறநெறி மதிப்புகளை குறிக்கும். அன்பு, சமத்துவம், இரக்கம், நீதி, சுதந்திரம், மனித உரிமை, இயற்கை பாதுகாப்பு, பெண்ணிய மரியாதை, உழைப்பின் கண்ணியம் போன்றவை மாண்ட விழுமியங்களாக கருதப்படுகின்றன. திருக்குறள் மனித வாழ்வின் அடிப்படை அறமாக அன்பை முன்னிறுத்துகிறது. அன்பின் வழியது உயிர்நிலை என்கிறது. அதேபோல் புதுக்கவிதையும் மனித உயிரின் மரியாதையை மையமாக கொண்டு உருவான இலக்கிய இயக்கமாகும். ஒரு நாடு பற்றி குறிப்பிடும் போது, இங்கு நிமிர்ந்து நிற்கும் மலைகளையும் வளைந்தோடும் நதிகளையும் விளைந்துள்ள பயிர்களையும் கவிஞர்கள் குறிப்பிடுவது வழக்கம். தமிழ் காப்பியங்களில் காணப்படும் நாட்டு படலங்கள் யாவும் இத்தகைய மரபினையே பின்பற்றி உள்ளன. பெருமை பேசுதல் என்னும் நிலையிலிருந்து உண்மை பேசுதல் என்னும் நிலைக்கு கவிதையின் உள்ளடக்கம் மாறியுள்ளது. பச்சை வயல்களும் பனிமலை நதிகளும் மட்டுமல்ல பசித்த வயல்களும் தான் பாரதமாகும். தெருவோரங்களில் எச்சில் இலைகளுக்காக பசித்தவர்கள் மாறி மாறி அடித்துக் கொள்வதையும் நாய்களோடு அவர்கள் சண்டை போடுவதையும் இந்திய வீதிகளில் எங்கும் காணலாம். தொட்டி இலையையும் துடைத்து சாப்பிட இந்த தேசத்தின் திருராஜாக்கள் ஒருவரோடு ஒருவர் கட்டி புரள்கிற போது எதிர்கால இருட்டை எண்ணி பார்க்கிற என் இதய வேதனைக்கு ஓமைகள் ஏது என்னும் உமேத்தாவின் கவிதை இந்த அவலம் பாடுபொருளாகியுள்ளது. உலக வரலாற்றை புரட்டி பார்க்கும் போது மக்களின் வாழ்க்கை அவலம் மிகுந்ததாக இருந்து வந்துள்ளது. அவர்களின் துன்பங்களை புதுக்கவிஞர்கள் உணர்ந்து சொல்கின்றனர். ஊரை உலகை உழைப்பு உயர்த்தும், உழைப்பவனை அது உயர்த்துகின்றதா என்று வினா எழுப்பும் தமிழன்பன், உழைப்பவர் கைகள் காய்த்திருக்கும் வாழ்க்கை மட்டும் கனிந்தது இல்லை என்று விடையும் தருகிறார். உழவன் ஒருவன் தன்னுடைய அவலை நிலையை தானே கூறுவதாக இன்குலாப்பின் கவிதை அமைந்துள்ளது. பேர்வை விதைக்கிறேன், அறுவடை நாளில் கண்ணீர் துளிகளை கணக்கு பார்க்கிறேன். நான் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் கனிமரங்கள் வளர்த்துவிட்டு சஹாரா பாலைவனத்தில் சஞ்சாரம் செய்கிறேன். உலகுக்கு வாழ்வு கொடுக்கும் உழவர்கள் தங்கள் வாழ்வை இழந்து நிற்கும் நிலையை இந்த கவிதை தெளிவுபட விளக்குகிறது. அவனிக்கு உணவு தரும் உழவர்கள் பசி கொடுமைக்கு ஆளாவதையும் வாழ வழியின்றி அல்லல் உறுவதையும் இன்றைய விருந்து மண்டபத்தில் பரிமாறுகிறவனுக்கோ பட்டினி சாவு என்னும் கவிதை வரிகளும், புதையல் எடுத்தவனுக்கு புதையல் குழியே புதை குழியானது என்னும் வைரமுத்துவின் வைர வரிகளும் புலப்படுத்துகின்றன. தொழிலாளரைப் போலவே ஆலை தொழிலாளரும் வறுமையில்தான் உழல்கின்றனர் என்பதை இன்குலாப்பின் தோல் தொழிற்சாலை பாத்தியில் வேர்வை நீர் ஊற்றி இயந்திர ரோஜாக்களை மலர வைத்தோம். இருந்தும் வறுமை முட்கள் கீறிய வடுக்களே பாடுபட்டதற்கு கிடைத்த பரிசு பதக்கங்கள் என்னும் கவிதை எடுத்து கூறுகிறது. ஒரு நாள் கூட ஓய்வெடுக்க முடியாமல் தொடர்ந்து உழைத்தாலும் துயரங்களிலிருந்து மீள முடியாமல் தவிப்பவர்கள் பனை தொழிலாளர்கள். இவர்களின் அவலத்தை கவிஞர் தூச்சே பிரான்சிஸ், விடுப்பு விடுமுறையை கிட்டாத ஒரே தொழில்தானே அவனுடையது, துடுப்பு வீட்டில் இருந்தாலும் வாழ்க்கையில் அவன் மூழ்கிக் கொண்டிருக்கிறான் என்னும் கவிதையில் விளக்குகிறார். இதே நிலையில் உள்ள தொழிலாளர்கள் துன்பங்களை கவிஞர் வில்லவனின் கவிதை இவ்வாறு உரைக்கிறது. பண்ணையாருக்குத்தான் பனைகள் கற்பக மரங்கள், பனையேறும் தொழிலாளருக்கோ அவை சிலுவை மரங்கள். விறகு காரி உறுத்தி நெடுந்தூரம் நடந்து காட்டுக்கு செல்கிறாள். வெயிலாலும் தாகத்தாலும் மிகவும் துயர் உறுகிறாள். புயலுக்கும் மழைக்கும் காட்டு இலாகா அதிகாரிகளுக்கு வஞ்சிக் கொண்டே விறகு சேகரிக்கிறாள். முட்களாலும் காயமடைகிறாள். இத்தகைய துன்பங்களுக்கு பிறகும் அவளுக்கு வாழ்வு மலரவில்லை என்பதை கேட்ட விலைக்கு வித்து கேழ்வரகு வாங்கிக்கிட்டு முந்தா நாள் கத்திரிக்காய் முந்தியில ஏந்திக்கிட்டு குடிசைக்கு நான் போனா குடி தண்ணீர் இருக்காது, என் வீட்டு அடுப்பறிக்க எனக்கு விறகு இருக்காது என்னும் அடிகளில் வைரமுத்து விளக்குகிறார். இன்றைய சமுதாயத்தில் மாத ஊதியம் வாங்கி பிழைக்கும் ஒரு கூட்டம் மனிதர்கள் உள்ளனர். அவர்களின் வாழ்க்கையும் பாதுகாப்புடையதான் இல்லை, அவர்கள் கடந்தொல்லைக்கு ஆளாவது தவிர்க்க முடியாதது. இதனை என்னுடைய சம்பள நாளில் எண்ணி வாங்குகிற பளபளக்கும் நோட்டுகளில் எவர் எவர் முகமோ தெரியும் என் முகத்தை தவிர என் மேத்தாவின் கவிதை நயம்பட படம் பிடித்து காட்டுகிறது. கல்வி கற்க வேண்டிய சிறுவர்கள் வறுமையின் காரணத்தினால் தீக்குச்சி தொழிற்சாலைக்கு செல்வதனை தீப்பெட்டி வாங்கினேன், திறந்து பார்த்தேன், அதில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது பிஞ்சு விரல்கள் என்னும் போது மனது பதை பதைக்கின்றது. ஏகாதிபத்தியங்கள் ஏழை நாடுகளை சுரண்டுவது பற்றி புதுக்கவிதைகளும் சுட்டிக்காட்ட தவறவில்லை. ஏழை நாடுகளின் வாழ்வை பறித்து தான் பணக்கார நாடுகள் வசதிகளை பெருக்குகின்றன என்பதனை கருப்பு மின்னல் கம்பிகளை பறித்தே வெள்ளை மாளிகை சென்னல் அமைகிறது என்னும் தமிழன்பின் கவிதை தெளிவுபடுத்துகிறது. மது குடும்பங்களை வறிய நிலைக்கு ஆளாக்குவதனை உமேத்தாவின் மது குவளையை அவர்கள் காலி செய்கிறார்கள்.

0: அதற்கு பதிலாக அவர்கள் குடும்பத்தாரின் கண்ணீரை அது நிரப்பிக் கொள்கிறது என்னும் கவிதை படம் பிடித்து காட்டுகிறது. மனித வாழ்க்கை உழைப்பினால்தான் நிச்சயிக்கப்படுகிறது அன்றி விதியினால் அல்ல என்பதனை கைரேகை பார்ப்பவனே கையில் இல்லை தன ரேகை தளராமல் ஏற்பிடித்து தரிசுகளில் நாம் கீறும் தரை ரேகையே நமது தன ரேகை என்னும் அப்துல் ரஹ்மான் கவிதை விளக்கி செல்கிறது. வறியவர்களை வாழ வைக்கும் போதுதான் வசதி படைத்தோரும் நிறைவாழ்வு வாழ முடியும் என்பதனை கவிஞர் து சே பிரான்சிஸ் பசி எங்களை கொள்கிறது, உணவு உங்களை கொள்கிறது, நாம் எல்லோரும் வாழ பசியையும் உணவையும் நமக்கு கொஞ்சம் பகிர்ந்து கொள்ள கூடாதா என்னும் கவிதையில் வெளிப்படுத்துகிறார். சமய பொதுமை உணர்வை மிக நுட்பமான உணர்வு சமய உரிமை உணர்வாகும். கோவை கிருபாகரனின் இங்கு இயேசுவுக்கு முகமதியர் சிலை அமைக்கட்டும், மசூதிகளுக்கு இந்துக்கள் அடிக்கல் நாட்டட்டும், இஸ்லாமிற்கு ஆபத்தென்றால் இந்துவின் இருதயம் அலரட்டும், கிருஷ்ணன் கோவிலுக்கு பாதகம் என்றால் கிறிஸ்தவன் மனம் பதறட்டும் என்னும் கவிதையில் சமய உரிமை உணர்வு ஏழையோடுகிறது. வெள்ளாடை அணிந்த விதவை பற்றி எழுதும் போது சமாதானத்திற்கான வெள்ளை நிறம் அவளிடம் மட்டும் ரத்தம் குடிக்கிறது என்பதன் மூலம் மறுமணம் நிச்சயிக்கப்படும் பெண்களின் உள்ள குமரலை உலகுக்கு உணர்த்துகிறார் கவிஞர் பழனி பாரதி. புதிய மானிடத்தின் இல்லறம் குறித்து மானிட சிந்தனையார்கள் தெளிவு தருகின்றனர். கவிதாயினி பொன்மணி வைரமுத்துவின் கவிதை அன்பு காட்டு குடும்பத்தை நேசி அன்பு சுதந்திர தேருக்கும் அறிவாள் இல்லை என்னும் கவிதை இதற்கு தெளிவான சான்றாக அமைந்துள்ளது. நிகழ்கால அரசியலை இதைவிட மிக தெளிவாக சொல்லுதல் இயலாது என்னும் வகையில் கவிஞர் நட சிவகுமார் அவர்களின் கவிதையை படிக்க படிக்க புது புது அர்த்தம் தருகிறது. ஏரிகளை பட்டா போட்டாச்சு, ஆம்பல் கிழங்கு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்த குளங்களையும் பட்டா போட்டாச்சு, குறவனும் குரத்தியும் காதலித்து அகவன் மகள் குறி சொன்ன மலைகளையும் பட்டா போட்டாச்சு, வாருங்கள் நண்பர்களே நான் அவன் இல்லை என சொல்லி ஓட்டு கேட்க. தமிழ் புது கவிதை என்பது யாப்பு மாற்றத்தின் இலக்கிய புரட்சி மட்டுமல்ல மனித உள்ளத்தின் விடுதலை புரட்சியாகும். சங்க இலக்கியம் மனித வாழ்வின் நெறிகளை பாடியிருந்தால் புது கவிதை மனிதனின் காயங்களையே நேரடியாக பதிவு செய்தது. அது அரண்மனை மொழியை விட்டு தெருவோர மனிதனின் குரலாக மாறியது. ஏழையின் பசி, தொழிலாளியின் வலி, பெண்ணின் மௌனம், சாதியால் நசுங்கிய மனிதனின் அழுகை, இயற்கையின் காயம், தனிமையில் தவிக்கும் உள்ளத்தின் நிழல், இவை அனைத்திற்கும் புதுக்கவிதை முகியாக அமைந்தது. இதனால் புதுக்கவிதை நமக்கு கற்பிப்பது அன்பில்லாத அறிவு பயனற்றது, சமத்துவமற்ற சமூகம் முழுமையற்றது, மனிதநேயம் இல்லாத வளர்ச்சி ஆபத்தானது, இரக்கமற்ற உலகம் உயிரற்றது. புதுக்கவிதை மனிதனை வரும் வாசகராக மாற்றவில்லை, சமூக மனச்சாட்சியாக மாற்றியது. அது கண்ணீரை கவிதையாக்கியது, வேதனையை விழிப்புணர்வாக்கியது, மனிதனை மீண்டும் மனிதனாக்க முயன்றது. ஆகவே புதுக்கவிதையில் மானிட விழுமியங்கள் என்பது இலக்கிய கருத்து மட்டுமல்ல, மனித சமூகம் இன்னும் உயிரோடு இருக்க வேண்டிய அடிப்படை அறச்சுவாசம் ஆகும். எனவே மனிதன் நேசிக்க கற்றுத்தருவதுதான் புதுக்கவிதையின் உயர்ந்த பணியும் மானுட விழுமியத்தின் நிரந்தர அர்த்தமும் ஆகும்.
1: இலக்கிய சுடரில் இதுவரை புதுக்கவிதையில் மானிட விழுமியங்கள் உரை வழங்கியவர் தமிழாசிரியர் சி ஜான் கிறிஸ்டபர் அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
2: நேயர்களே, இது சென்ற வார நேர்முகத்தின் தொடர்ச்சி.
3: வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: ஒரு ஆய்வாளரா இருக்கிறனால இந்த கேள்வி உங்ககிட்ட. நிறைய வரலாற்று பின்னணியை படிக்கிறீங்க, நிறைய இலக்கியங்களை படிச்சிருக்கீங்க. எப்பவுமே வரலாறும் இலக்கியமும் பின்னி பிணைஞ்சு இருக்கும். ஆனா ஒரு மொழி சார்ந்த ஆய்வாளருக்கு இலக்கியம் ஏன் தேவை, ஏன் படிக்கணும் இலக்கியம்?
4: ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. இலக்கியம் என்று சொல்லும் போது நம்ம ஏதோ வெறும் கதைகள் அல்லது கவிதைகள்னு சொல்லி போறதில்லை. அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் இன்று இந்த 21ஆம் நூற்றாண்டில் இன்னைக்கு தேதி கூட பகவனா பகவானா அந்த ஆராய்ச்சி ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த திருக்குறளில் சொல்லப்பட்ட அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுக்கு, அந்த பகவன்னா என்ன, அது பகவான குறிக்குதா, பகவன்னா என்னது, அந்த ஆய்வு மிக நீண்ட ஆய்வு. இந்த மாதிரிப்பட்ட ஆய்வுகள் மூலமாகத்தான் நம்ம வந்து அதை எடுக்க முடியும். இந்த பகவன் சொல்லக்கூடியது

0: தொல்காப்பியம்னா என்ன என்ன, அதுல சொல்லக்கூடிய திணை, குறிஞ்சி, முல்லை, அவ்வளவுதான் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த நிலம் வந்து தமிழ்நாட்டை பார்த்து சொல்லப்பட்டதில்லை. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா குறிஞ்சி முல்லை மருதம், அது வந்து எப்பவுமே தமிழ்நாடு சொல்லாது. நீங்க குறிஞ்சி முல்லை மருதம் பாலைன்னு சொல்லும் போதே வந்து பாருங்க, குறிஞ்சி மலையும் மலையை சார்ந்த இடமும். இந்த இதே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் மலை இருக்கு, உலகத்துல எல்லா இடங்கள்லயும் மலை இருக்கு, தமிழ்நாட்டினுடைய ஒரு பகுதி மட்டும் இல்ல. இந்த திணைன்னு சொல்லக்கூடியதே உலகத்தை பத்தி தான் நம்ம. அதனாலதான் வந்து நமக்கு என்ன பண்றேன்னா, தொல்காப்பியம் கூட ஒரு உலக பொதுமுறையான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. நோம்ஸ்காம்ஸ்கி என்கிற ஒரு மொழியியல் ஆய்வாளர், அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லா மொழிகளுக்கும், உலகில் இருக்கக்கூடிய இன்று இருக்கக்கூடிய பேசப்படக்கூடிய வழக்கில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் பொதுவான ஒரு இலக்கணம் இருக்கு, பொதுவான ஒரு அடிப்படை இலக்கணம் இருக்கு. அவர் சொல்லியிருக்கிறார், அவர் தன்னுடைய மாற்றிலக்கணம் சொல்லக்கூடிய நூல்ல வந்து அது வந்து சொல்றார். அவர் மிகப்பெரிய ஆய்வு எல்லாம் பண்ணி எடுத்து அவர் சொல்றார். நான் வந்து தற்செயலாக என்ன ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ் மொழி, அரபிக் மொழி, இப்படி சில மொழிகளை வந்து ஆய்வு செய்யும் போது அதனுடைய இலக்கணங்களை நான் வந்து பாக்குறேன். பார்க்கும்போது அடிப்படையான சில விஷயங்கள்லாம் வந்து சரியாக இருக்கிறது. உலகத்துல எல்லா மொழிகள்லயும் வந்து இதே அடிப்படையான இது இருக்கு. அப்படி என்று பார்க்கும்போது இந்த தொல்காப்பியம்னு சொல்லக்கூடிய ஒரு இலக்கண நூல், அதுதான் உலகத்தினுடைய மிக பழமையான முதல் நூல். அதுதான் இலக்கணத்துக்கு ஒரு நூல்னு சொல்லி உருவானது. அது தமிழ் மொழியில் ஏற்றப்பட்டதால் மட்டும்தான் நம்ம வந்து தமிழ் மொழி தமிழர்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா என்ன கேட்டா, அதுதான் உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்குமான இலக்கண நூல். தொல்காப்பிய இலக்கணம் சார்ந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எல்லா மொழியிலையும் இதையும் படிக்க முடியும். இங்க எல்லா மொழியும் வந்து தமிழ் மூலமே ஈஸியா கத்துக்கிட முடியும். இப்ப நான் தான் அதான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்னால இப்ப வந்து நிறைய மொழிகளை வந்து நான் கத்துக்கிட்டே இருக்கிறேன். ரொம்ப ஈஸியா இருக்கு. என்ன இந்த வேர்ச்சொல் ஆய்வு செய்யக்கிற நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பாமானார் 10-11 மொழி பேசுவாரு, அரசேந்திரன் 7-8 மொழி பேசுறாரு, விக்டர் 7-8 மொழி பேசுறாரு, 10-15 மொழி என்னால பேசுவோம். ஏன்னா அது ஒரு அடிப்படை, நமக்கு இந்த மொழிகளினுடைய ஒரு அடிப்படையை தெரிஞ்சாச்சுன்னு ஒன்றுனா ஈஸியாக எல்லா மொழியையும் வந்து கத்துக்கிடுறதும் ஈஸி, எல்லா மொழியையும் நம்ம படிக்கிறதும் ஈஸி. ஆனா அந்த ஆய்வுக்காகத்தான் அந்த மொழிகளை பயன்படுத்துறேன், அதை பேசுறதுக்கோ அந்த மாதிரி எல்லாம் வந்து இது பண்ணல. ஆனாலும் வந்து பொதுவான அம்சங்களை வந்து நான் எல்லா மொழியிலையும் ஒரு மாதிரியாக இருப்பதை தான் நான் வந்து முக்கியத்துவம் படுத்துறேன்.
1: நிகழ்ச்சியுடைய இடையில சொன்னீங்க, காலச்சூடு பதிப்பகத்துல ஒரு போட்டி நடந்தது, அந்த போட்டிக்காக ஒரு சிறுகதை எழுதினேன் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் ஒவ்வொரு நடை இருக்கும். உங்களுடைய எழுத்து எந்த மாதிரி இருந்தது? தொன்மங்கள் சார்ந்திருந்தா, வாழ்வியல் சார்ந்திருந்ததா, இல்ல கற்பனை சார்ந்திருந்ததா, எதை சார்ந்து இருந்தது?
0: காலச்சூடுக்கு சார்ந்து நான் எழுதும் போது ஒரு கதை, அந்த கதை என்ன, என்னுடைய தாத்தா பத்தி எழுதணும்னு நான் கதைய எழுத ஆரம்பிச்சேன். அவரை பத்தி பெருமிதமான விஷயங்கள்லாம் எனக்கு இருக்கு, அதெல்லாம் எழுதணும்னு நான் நினைச்சேன். ஆனா நான் எழுத ஆரம்பிச்ச போது நான் என் மனசுல இருந்தது ஒண்ணு, எழுதி முடிச்ச போது வேற விதமா கதை மாறிட்டு. அப்புறம் தான் கதையை நானே திருப்பி வாசிக்கும் போது என் தாத்தாவை பத்தி நான் எழுதவே இல்லையே, தாத்தாவை பத்தி எழுதல. அப்புறம் அந்த கதை வந்து போட்டிக்கு தேர்வாகி அது பல்வேறு இடங்கள்ல வந்து பேசப்படும் போது அது ஒரு சிறந்த கதையாக எல்லாரும் வந்து அங்கீகரிச்சாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அது தாத்தாவை பத்தி சொல்றாரு, ஆனா தாத்தாவை பத்தி எங்கேயுமே சொல்லவே இல்லை. அது ஒரு இலக்கிய உத்தியாக அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. ஒரு இலக்கிய உத்தி வந்து நேரடியாக வந்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அதை மறைமுகமாக சொல்லலாம். அது தாத்தாவை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அது வேற ஏதோ ஒரு விஷயத்த வந்து அவரு சொல்ல முயற்சிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பன்முகத்தன்மையான ஒரு விளக்கங்கள்லாம் வந்து அந்த கதைக்கு சொல்லும் போது உண்மையிலே அது வந்து மிகச்சிறந்த ஒரு இலக்கிய கதையாக மாறிடுச்சுன்னு தான் என்னால அதை சொல்ல முடியும். அதனால வந்து கதையை வந்து இப்படி இப்படி எல்லாம் எழுதணும்னு நம்ம நினைக்க முடியாது. கதை எழுதும் போது நம்ம ஒன்னு நினைப்போம், கதை வரும்போது. அப்புறம் வந்து நான் அதை வந்து இங்கிலீஷ்ல வந்து சொல்லுவாங்க, ஆட்டோ ஃபிக்ஷன் சொல்லுவாங்க, கதை தன்னைத்தானே எழுதி கொள்ளும்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய எழுத்தாளர்கள்லாம் வந்து இருக்கிறாங்க, கனவுகளை எழுதியவர்கள், ஒரு நைட்டு கண்ட கனவை வந்து ஒரு நாவலா எழுதி அது உலக புகழ் பெற்ற கதையாக மாறி அது வந்து ஃபேமஸ் ஆகுது. மதகுருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஃபேமஸ் ஆகுது, நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஒரு கதை. அது என்ன என்ன சொல்றது, அதை வந்து நாம் எப்படி அதை வகைப்படுத்துவது, அது அனுபவமா? அனுபவம் கூட கிடையாது. ஒரு கனவுல கண்பட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லும் போது அப்ப வாழ்க்கையை மட்டும் எழுதுவதல்ல, நாம் சார்ந்த எல்லாவற்றையும் எழுதுவதுதான் கதைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ அந்த சிந்தனை சார்ந்து கூட கதையினுடைய தன்மைகள் வந்து மாறுபடும்.
1: உங்களோட இந்த கருத்தை கேக்குறப்ப எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. ஜெயமோகன் ஐயா அவர்கள் வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, இலக்கியம் படிங்க, நிறைய கற்பனைகள் வளரும், இலக்கியம் மூலமா தான் ஒருத்தங்களுடைய கற்பனை திறனை அதிகரிச்சுக்க முடியும் அப்படிங்கிற கூற்றை அடிக்கடி வலியுறுத்திட்டே இருப்பாங்க. இப்ப நீங்க சொல்றதும் அந்த சாயல தான் இருக்கு. உங்களுடைய படைப்புகள்ல ரெண்டு புனைவுகளை சொன்னீங்க, ஒன்னு மகா கிரந்தம், இன்னொன்னு தேவதூதர்களின் கவிதைகள் அப்படின்னு ரெண்டு புனைவுகள் கொடுத்திருக்கிறீங்க. புனைவுகள் பற்றி பரவல நிறைய கருத்துக்கள் இருக்கு, ஆனா உங்களுடைய பார்வையில புனைவுகள் அப்படின்னா என்ன?
0: அதாவது நீங்க கேக்குறது நாவல், நாவல் குறித்து. நாவல் வந்து புனைக்கதை நம்ம வகையில வந்து பார்க்கும்போது, நான் வந்து இலக்கியத்துக்கு ஒரு சிறிய ஒரு சூத்திரத்தை நானே உருவாக்கி வச்சிருக்கிறேன். என்னன்னா, இயற்கையை பாடுவது என்பது கவிதை. மனிதர்களை, தனிப்பட்ட மனிதர்களை அல்லது ஒரு சமூகத்தை அல்லது ஒரு வாழ்வை பேசுவது என்பது நாவல் அல்லது புனைவு என்று நாம் சொல்லலாம். ஒரு நிகழ்வை அல்லது ஒரு சம்பவத்தை பேசுவதை சிறுகதை என்று நம்ம வகைப்படுத்தலாம். அப்ப புனைக்கதை என்று சொல்லும் போது யதார்த்தமான ஒரு விஷயத்தை வந்து நாம் சொல்லுவது, ஒரு மனிதனுடைய வாழ்வை பற்றி அது யதார்த்தமாக சொல்லுவது, அது யதார்த்த கதைன்னு நம்ம சொல்லலாம். அல்லது ஒரு வாழ்வை வந்து மாயாஜாலம் நிரம்பிய ஒன்றாக சொல்லுவது, யதார்த்த வகை தாண்டி மாயாஜால யதார்த்த கதைன்னு சொல்லலாம். அப்புறம் வந்து விஞ்ஞான புனைவுகள்னு சொல்லலாம், அல்லது எந்த வகையான ஒரு புனைவாட்டு சொல்லலாம். ஆனால் இந்த புனைவுகளினுடைய அடிப்படை என்று சொல்லக்கூடியது வந்து ஒரு உண்மை அல்லது ஒரு யதார்த்தம் ஏதாவது ஒன்று இருக்கும், அதை வச்சுதான் அதை வந்து நம்ம வந்து சொல்றோம். அது வந்து ஏன்னா, நம்ம வந்து புராணங்களோ இதிகாசங்களோ அல்லது நம்மளுடைய இலக்கிய கதைகளையோ அல்லது நாட்டுப்புற கதைகளையோ நாம் வந்து கேட்கிற போது அந்த காலத்துக்கு ஒரு அர்த்தத்தை வந்து கொடுக்கும். இன்னைக்கு நீங்க 21 நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நாம் அதை படிக்கிற போது கிடைக்கக்கூடிய அர்த்தம் ஒரு 5 நூற்றாண்டுகளுக்கு முன்னால் இருந்த மனிதர்கள் கிடைச்ச அர்த்தம் இல்லை, நாளைக்கு ஒரு 5 நூற்றாண்டு கழிச்சு அது இன்னொரு அர்த்தத்தை வந்து தரும்.
1: ஒரு மொழி வளரணும் அப்படின்னா அது எப்படி வளரும், அதுக்கு எந்த மாதிரியான மெனக்கடல்கள் இருக்கணும்?
0: இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா தமிழர்களை வந்து பொதுவாக வந்து தமிழர்களை வந்து விமர்சனம் செய்யும் போது இவங்க வந்து மொழிவெறி பிடித்தவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நார்த் இந்தியாவிலும் சரிதான் அல்லது மலையாளிட்டு பேசும்போது கூட அவங்க வந்து சொல்லுவாங்க இவங்க வந்து மொழிவெறி பிடித்தவங்க என்று சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கு. அது வந்து சரியா தப்பான்னு என்ன சொல்ல தெரியல. ஆனால் இதே மாதிரி நான் இந்த மொழிகள் சார்ந்து ஆகின்ற போது பாகிஸ்தான்ல பிராஹி என்ற ஒரு மொழி வகை இருக்கிறது. அந்த மொழி அழிஞ்சு பல லட்சம் பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு மொழி வரியா இருக்கக்கூடியவங்க அழிஞ்சு பல லட்சங்கள்ல வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு 200-300 வருஷம் போனா அந்த மொழி இருக்குமாங்கிற அளவுக்கு இருக்கு. மொழி பெரியனால மட்டும் அதை காப்பாத்த முடியாது. நான் அதை புரிஞ்சுக்கிட்டது அப்படிதான், நாம் எவ்வளவு பயன்படுத்துகிறோமோ அதுதான் ஒரு விஷயம். ஒரு மொழியை வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோமோ. தமிழை பொறுத்தவரையில வந்து ஒரு வகையில் வந்து அந்த மொழியை பயன்படுத்தக்கூடிய விதம் வந்து பாத்தீங்கன்னா வழக்கார்கள் ஒரே விஷயத்த வந்து கொங்கு வட்டாரத்துல எப்படி பேசுவாங்க, நாஞ்சில் வட்டாரத்துல எப்படி பேசுவாங்க, சென்னை வட்டாரத்துல எப்படி பேசுவாங்க, இதெல்லாம் வந்து ஒரு மொழி வளர்ச்சிக்கான ஒரு தேவை. ஆனாலும் என்னன்னு நவீன மொழியாக அல்லது வந்து விஞ்ஞான மொழியாக மாறும்போது நம்ம இன்னும் வந்து வார்த்தைகளை வந்து அதிகமாக பயன்படுத்தணும். இன்னைக்கு கணினின்னு சொல்லக்கூடிய வார்த்தையோ அல்லது வாட்ஸ்அப் புலனம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து நமக்கு வந்து தமிழ்ல என்னன்னு தெரியும், ஆனா நிறைய பேர் அதை பயன்படுத்துறது இல்லை. ஆனா மொழியை வந்து பொறுத்தவரையில வந்து அந்த சொற்களை நாம் அது அதிகம் பயன்படுத்தும் போதுதான் அந்த மொழி வளருமே தவிர, இப்படி மொழி வரியாட்டோ அல்லது பிரைட் அண்ட் பிரிஜுடிஸ் சொல்லுவாங்க, தப்பெண்ணங்களை உருவாக்கவோ அல்லது பிரைடு நான் தான் மூத்த குடி இப்படி எல்லாம் சொல்லுறதுனால எல்லாம் மொழி வளர வாய்ப்பில்லை. அதை பயன்படுத்த வேண்டும், சரியாக எல்லாரும் பேசணும். மொழி குறித்து பேசுகின்ற போது நம்ம வந்து அந்த மொழியினுடைய பயன்பாட்டில் தான் மொழியை வளர்த்த முடியுங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே மொழி வளர்ந்துடும்.
1: இந்த கேள்விக்கான பதில் நம்ம நேயர்கள் சரியா புரிஞ்சிருப்பாங்கன்னு நம்பலாம். அழகா சொன்னீங்க, மொழிய பயன்படுத்தப்படுத்ததான் மொழி வளருமே ஒழிய வேற எந்த சாத்தியக்கூறுமே இல்ல அப்படிங்கறத தெளிவா ஆணித்தனமா பதிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவா ஒரு கேள்வி. இன்னைக்கு இப்ப இருக்கிற ஜென்சி குழந்தைங்க மொபைலும் கையுமாவே வளர்றாங்க. இந்த செய்தித்தாள் அப்படிங்கிற விஷயத்த படிக்கிற கலாச்சாரமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இன்னைக்கு வளர்ற ஜென்சி குழந்தைங்க நாளைக்கு ஒரு எழுத்தாளரா உருவாகணும் அப்படின்னா அவங்க இன்னையில இருந்து என்னெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது?
0: முதல்ல வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, வெறுமனே ரீல்ஸ் பாக்குறது, அப்புறம் இன்ஸ்டாகிராம் பாக்குறது, தமிழிஸ்ல வந்து டைப் பண்றது, அப்புறம் வந்து தங்கிலீஷ்ல பேசுறது, இதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. எதை செய்யணும்னா, நல்ல நாவல்கள், நல்ல சிறுகதைகள் எதுன்னு கேள்விப்பட்டு அதை வாங்கி படிச்சாலே போறோம். ஒரு புத்தக கடையில போய் கேட்டாலே போறோம், நல்ல கதை புக் இருந்தா ஒண்ணு சொல்லுனா வந்து ஒரு 10 கதைகளை சொல்லுவோம். உங்களுக்கு பிடித்த ஒரு 10 கதை புத்தகங்களை வாங்கி நீங்க படிச்சாலே போறோம். எப்பமாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நாவல்களை, சிறுகதைகளை, கவிதைகளை வந்து நீங்க படிச்சாலே போதும். நீங்க பேப்பர் படிக்கணும்னோ தொலைக்காட்சியை பார்க்கணும்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து அதுல எல்லாம் கூட எந்த மொழி வந்து எவ்வளவு மோசமாக போயிருக்குங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். ஆனா நிச்சயமா வந்து நாவல்கள்ல இருந்து அந்த அளவுக்கு கெட்டு போகல, மொழி ஒழுங்கா தான் இருக்கு. சிறுகதைகள்லையும் ஒழுங்காக தான் இருக்கு, கவிதையிலையும் மொழி வந்து ஒழுங்கா இருக்கு. அதனால வந்து நூல்களை நீங்க வந்து படிக்க படிக்க ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கே ஏதாவது சொல்லணும்னு தோணும், அதை நீங்க வந்து கவிதையாகவோ அல்லது கட்டுரையாகவோ ஏதாவது ஒரு வேலை வந்து சொல்லலாம். அப்படி நீங்க வந்து அதை வெற்றிகரமாக சொல்ல தெரிந்தால் நீங்க தானே ஒரு எழுத்தாளர். அதுக்கு நம்ம வந்து கடுமையான முயற்சி எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, புத்தகத்தை படித்தாலே போதும். இதுதான் என்னுடைய அறிவுரை.

0: வெளிநாடுகள்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு நாவல், இப்ப உதாரணமா போரும் வாழ்வுன்னு ஒரு நாவல் இருந்தாச்சுன்னா அதை வந்து ஸ்டூடெண்ட் வெர்ஷனா மாத்துறாங்க. 40 பக்கத்துக்கு 60 பக்கத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் வெர்ஷனா மாத்துறாங்க. அது வந்து என்ன படிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பத்தை நமக்கு உருவாக்கி தரும். அல்லது 40 பக்கத்துல 50 பக்கத்துல இருக்கக்கூடிய நாவலே இருக்கு, கடலும் கலவனும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 பக்கம் கூட வராது. அந்த மாதிரிப்பட்ட நாவல்களை கூட நீங்க எடுத்து வச்சு படிக்கலாம். படிக்கும்போது உங்களுக்கு நிச்சயமா வந்து ஆரம்பத்தில் வந்து நீங்க வந்து பெரிய நாவல் படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு டிடெக்டிவ் நாவலோ ஹரர் நாவலோ இது கூட நீங்க வந்து படிக்கலாம். ஆரம்பத்தில் இதெல்லாம் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலா நீங்க வந்து இலக்கிய நாவல் படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். எளிமையாக வந்து நமக்கு எதை படிக்க முடியுதோ அதை படிச்சு நம்ம வாசிப்பை மேம்படுத்தி கொண்டால் எழுத முடியும். அது வந்து பெரிய விஷயம் இல்ல.
1: நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்துல சொன்னேன் ஆக சிறந்த எழுத்தாளர் அப்படின்ட்டு. அந்த ஆக சிறந்த எழுத்தாளர்ங்கிறத நிகழ்ச்சியுடைய நிறைவுல நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய எழுத்துக்களும் சரி, அவங்களுடைய எண்ணங்களும் சரி, ஆய்வுகளும் சரி, ரொம்ப ஆழமாவும் ரொம்ப நுணுக்கமாகவும் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பேச்சில இருந்து வெளிப்படுது. திருவள்ளுவர் சொல்றது போல, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படிங்கிற குரலுக்கு இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிற முஜீப் ரஹ்மான் ரொம்ப ஒரு பொருத்தமான நபரா இருக்கிறாங்க. இவ்வளவு நேரமும் எங்க கூட உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய ஆய்வுகள் பற்றியும் உங்களுடைய இலக்கண புரிதல் பற்றியும் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய எழுத்து பணி மேல் மேலும் தொடரணும், இதே ஆய்வுகளை நீங்க இன்னும் ஆழமா பண்ணணும் அப்படிங்கிற வாழ்த்துதல்களோட நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். நிலையத்துக்கு வந்தமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
2: தீனமுது தொடரில் இதுவரை படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
3: உடன் உரையாடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: பதினைந்து நிமிடம். வெண்ணிலவின் மின்னொளியாய் உலா வருகிறது பவனி வரும் குமரி நிலா. நேர்களே, உங்களுடைய விருப்ப பாடலை குமரி பண்பலை 101 கேட்டு ரசிக்க வேண்டுமா? நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722, இணைப்பு எண் 04652. நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம். நலமா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. ஐயா, யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: படம் ஆவாரம்.
0: ஆவாரம் பூ படத்துல இருந்து.
1: அடுக்கு
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு ஐயா, கேட்டு ரசிக்கலாம். நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம் அம்மா. யாரும் எங்கேருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
3: திருவருள் படத்துல இருந்து மாலை வண்ண மாலை திருமணம்
2: பாடல் கேட்கலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
3: நன்றி மேடம்.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை காலை 10:02 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் பேசுவது நான். இதில் பி நந்தினி பிரியதர்ஷினி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன இடம்பெறும். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். குமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரின்லா நிகழ்ச்சியில் இனி நம்மோடு இணையும் நேயர். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் அரண்மனை கமலஹாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாடல் வேணும்
0: கண்டிப்பா. உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி ஐயா.
1: நன்றி.

0: நேயர்களே, இது உங்கள் இணைவிற்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நல்லொழுக்கமே ஆரோக்கியத்தின் மூலதனம். தகவல்களை தருகிறார் கோட்டாறு அரசு ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கல்லூரியின் விரிவுரையாளர் டயானா ஷெலின் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். பவனி வரும் குமரின்லா நிகழ்ச்சியில் இனி அடுத்த நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் படம்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்காக?
1: எனக்கு இந்த வெள்ளை ரோஜா படம் உன்னைத்தானே, அந்த படம் சூப்பர் பாடல்.
0: கண்டிப்பா உங்களுக்கான அந்த சூப்பர் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம் ஐயா. நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.

0: நேர்களே, இது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101. நேரம் 9:37. இனிய இரவு பொழுதில் இனிமையான பாடல்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நன்றி
0: ஐயா.

0: நிகழ்ச்சியில் இனி தன்னுடைய விருப்ப பாடலுக்காக காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆமா, ஒரு பழைய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் சிநேகிதி. அதுல டிஎம்எஸ் ஐயாவும் பாரதி அம்மாவும் பாடி இருப்பாங்க. தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா, அப்படி தோங்குற இனிமையான நேரம் இந்த பாடலை இந்த இரவு நேரத்துல நேரலுக்கா வேண்டி எனக்கா வேண்டியும் தாங்கம்மா.
0: கண்டிப்பா உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி ஐயா.
1: வாய்ப்புக்கு நன்றி அம்மா, நன்றி.

0: நினைவுபடுத்துகின்றோம் நேயர்களே, நாளை பிற்பகல் 1:10 பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில் பூச்செண்டாகும் பூவையர் வரிசையில் தொழில் முனைவோர் முழக்கமூடு எம் ரதி போரிஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நொடிக்கு நொடி மூச்சுக்காற்றாய் வந்து உங்கள் இதயங்களை உரசிக் கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், 9:47 பவனி வரும் குமரி நிலா நிகழ்ச்சியில் இனி நம்மோடு பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கோங்க. ஏன் யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கரங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் பிளாக்கு திரை பாடல், எனக்கென பிறந்தவ ரத்த கட்டி பறந்தவ இவதாம், அது சில கொள்ளுக்குள்ள இவனுக்கு என சொல்ல இவதாம், ஊரையெல்லாம் இவதானே கூவி அழைச்சா, ஆசமாமே இவன் தான் பாட்டு படிச்சா, எம்மாடியோ
0: உனக்கென
1: பிறந்தவ ரத்த கட்டி பறந்தவ இவ.
0: பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.
2: I love, love, love, love, love. எனக்கென பிறந்தவ

0: நிலாமுற்றம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் இங்கேருந்து பேசுறீங்க?
1: கலிகாவில இருந்து மோகன் பேசுவேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் கந்தன், அதுல இருந்து திருப்பரங்குன்றிலே நீ சிரிச்சால் முருகா, அந்த பாட்டு.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசிக்கலாமையா? நன்றி
1: நன்றி.

0: நிகழ்ச்சியின் நிறைவான நேர சந்திக்கலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: உயிர்
1: நகர் ஜெயக்குமார் பரமஞ்சி சிகரம்
0: பாடல் கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி.

கேட்ட பாடலுடன் நிறைவு பெறுகிறது பவனி வரும் குமரி நிலா. தொடர்வது அகில பாரத இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல்.

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं शक्ति सिंह।
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: மனசு மயங்கும்.

0: இசை விழும் இரவுல இனிமையான பாடல்களோட இணைஞ்சிருக்க போறோம். பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில முதல் பாடலா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதிசய பிறவி படத்துல இருந்து அன்னக்கிளியே சொன்ன கிளியே அப்படிங்கிற பாடல் நடத்தி வச்சிருக்கேன். மலேசியா வாசுதேவன் அவங்களுடைய குரல்ல, வாலி அவங்களுடைய வரிகள்ல, இளையராஜா அவங்களுடைய இசையில கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையிலையோடு. இசங்களோடு நான் சஹா பார்த்திபன்.
1: அன்னக்கிளியே சொன்ன கிளியே, சந்தேகம் உனக்கு.

11:06 அன்பழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. அன்ன கிளியே சொர்ண கிளியே அப்படின்னு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. ஈரமான ரோஜாவே படத்துல இருந்து அதோ மேக ஊர்வலம் இதோ மின்னல் தோரணம் அப்படிங்கிற பாடல் தான் அடுத்து வச்சிருக்கேன். மனோ மற்றும் சுனந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. புலமை பத்தி நான் உங்களுடைய வரிகள்ல கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட.

எஸ் 11:12 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல், அதுவும் மிக ஊர்வலம் அப்படின்னு கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக இதயம் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன், பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா அப்படிங்கிற பாட்டு தான். கே ஜெயசுதாஸ் அவங்களுடைய குரல்ல காத்துட்டு இருக்கு, கேட்கலாம் இணைஞ்சிருங்க இசையோட.

11:17 கேட்டு முடிச்சுங்க. இது எட்ட நின்று என்னை சொட்ட நிலா அப்படின்னு பொட்டு வைத்த ஒரு ஒட்ட நிலான்னு ரொம்ப அழகான பாடல் கே ஜெயசுதாஸுடைய குரலில் கேட்டு முடிச்சோம் இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாண தேனிலா காய்ச்சாத பால் நிலா அப்படின்னு மௌனம் சம்மதம் படத்துலேருந்து கே ஜெயசுதாஸ் மற்றும் சித்ரா இவங்க ரெண்டு பேருடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

எஸ் 11:23 ஆகிட்டு இருக்கு. ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். கல்யாண தேனிலா அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காதல் ரோஜாவே படத்திலிருந்து கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்டு இருக்கு. எஸ்பிபி அவங்களுடைய குரலில், வாலி அவங்களுடைய அழகான வரிகளில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையோட.

11:28 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. கல்யாண ஜோடி அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக ரொம்ப அழகான பாடல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ்பி பாலசுப்ரமணியம், ஜானகி, டிவி கோபாலகிருஷ்ணன் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் இளையராஜா அவங்களுடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. எஸ், ராஜ பார்வை படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன், அந்தி மழை பொழிகிறது அப்படிங்கிற பாட்டு. கேட்டு நினைச்சிருங்க இசையோட.

0: 11:33 ரொம்ப அழகான பாடல் அந்தி மழை பொழிகிறது கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக என்ன பாட்டு எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனாதிபதி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. ஸ்ட்ரைட் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். மூணு மழும் மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையிலையோட.
1: மூணு முழம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாகுதடி, முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி.

11:40 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. மூணு முழுவதும் மல்லிகைப்பூ அப்படிங்கிற பாட்டு தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூவேந்தர் படத்துல இருந்தா பாடல் எடுத்து வச்சிருக்கேன். நான் வானவில்லையே பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஹரிஹரன் உங்களுடைய குரலில் கேட்கலாம். இணைஞ்சிருங்க இசையலையோடு.

11:48 ஆகிட்டு இருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவான பாடல்கள் கேட்கக்கூடிய தருணத்தில் தான் இருக்கும். இட்ஸ் ரைட். நிகழ்ச்சியில் நம்மோடு இணைஞ்சிருந்த நேயர்கள் யார் யார் முகநூல் வாயிலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அடையே லைட்டாக முகநூல் பக்கம் பார்க்குறபோது, அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, அந்திமழை பொழிகிறது பாடல் தூள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து மூணு முழு மல்லிகைப்பூ பாடலும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்யாணஜோடி பாடல் கலக்கலான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து சொல்லியிருக்கிறது யார் முனிராஜ், மனசு மயங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலிருந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதல் பாடலான அன்னக்கிளியே பாடல் ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், இனிய இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முத்துக்குமார், நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஊரப்பாக்கம் அப்படிங்கிற பேர்ல இருந்து, எஸ் ரைட், ஊரப்பாக்கம் பார்த்திபன், வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியன், மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம நாகராஜன் அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க, இனிய வணக்கம் வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அம்பத்தூர்லேருந்து முத்துலக்ஷ்மி, அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபனவர்களுக்கும் அன்பான நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, இனிய இரவு வணக்கம் சார், மனசுமயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இதயம் படத்தில் ஒழித்த பாடல் சூப்பர். மௌனம் சம்மதம் படத்தில் இருந்து ஒழித்த பாடல் கல்யாணத்தின் நிலா மிக அருமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சுபா சுவாமி, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி குமரன் நகரில் இருந்து லக்ஷ்மி இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. எஸ் ரைட், உங்களுக்காக இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியோடு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பாட்டு, எஸ் ரைட், டிஎல் மகாராஜன் மற்றும் சுஜாதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல், பழனி பாரதி அவங்களுடைய வரிகளில் உருவான பாடல் தான். ஏ ரஹமான் அவங்களுடைய இசையில் புதிய மன்னர்கள் படத்தில் இருந்து பாட்டு எடுத்து வச்சுருக்கேன், நீ கட்டும் சேலம் அடிப்பில் நான் கசங்கி போனேன்டி அப்படிங்கிற பாட்டு. கேட்டணிச்சிருங்க இசையலையோடு.

11:55 நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கோம். என்ன பாட்டு கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காதலன் படத்துலேருந்து என்ன விளையாடி என்ன விலை அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. உன்னிகிருஷ்ணன் அவங்களுடைய குரலில், வைரமுத்து அவங்களுடைய வரிகளில், இரகமான அவங்களுடைய இசையில் உங்களுக்கு பாடல் காத்துட்ருக்கு. கேட்டணிச்சிருங்க. திரும்பவும் நான் உங்களை நாளைக்கு காலையில் 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை FM ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றின் மொழி.

0: என் சுவைக்க ராணி வாவா,
1: உன் அன்பை தேடுகின்றேன் மாதையன் மாறன் வாவா,
0: என் உள்ள தாமரை சென்றேன் சுவைக்க ராணி வாவா
1: வாவா.

மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா, மெலிஞ்ச ஐஸ் கட்டிகளா கட்டிகளா. மிக்கி மவுஸ் குட்டிகளா குட்டிகளா, மெலிஞ்ச ஐஸ் கட்டிகளா கட்டிகளா. பட்ட படிப்பை மறந்து

வெண்ணிலவை குடைபிடித்து வீசு தென்றல் தேர் ஏறி மென்குயில்தான் இசைமுழங்க மீன்வரைந்த கொடியசைய கண்கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகுமதன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா தனிநீலம் அசோகமெனும் வண்ணமலர் கனை தொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கவென்றே.

இடமோ சுகமானது, ஜோடியோ பதமானது, நேரமோ இதமானது.

0: மாளிகைக்கு நன்றி சொல்வதா? மாடியிலே காலெடுத்து மடியிலே விழுந்தேன், மாளிகைக்கு நன்றி சொல்வதா? இல்லை யாழியிலே சேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா?
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம், அட கொஞ்சினாலே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள் அம்மா.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

ஏவட்ட போட்டு விளைச்சலாம் இப்ப இந்த காலத்துல இஷ்டப்படி மாப்பிளம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமான்டா. நான் சொல்ற பிள்ளையாண்டானோ, ஆளுகையும் அழகன் அறிவிலையும் மன்னன், அம்மா நீ சம்மதிச்சுட்டேன்னு அரிஷ்டம் உன் பக்கம்.

0: மலர வச்சான். ஆண்டவன் உன்னுக்கு துணையா உன்னை படைச்சு வச்சிருக்கான், அதனால கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பே இல்ல.
1: முட்டால் மாடையா உடராதரா உடராத, பூவோடையா வண்டு குடும்பம் நடத்துது, அள்ளி நிலவோட குடும்பம் நடத்துதா, ஏண்டா இப்படி புழுகுறீங்க போங்கடா.
0: மொத்தத்துல பொண்ணு ஆணோட சேர்ந்து இருக்கணும்.

பட்டு வண்ண சேலைக்காரி. எனக்கு கொட்டு வந்த சொந்தக்காரி.

Cinque.

0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது பக்தி பாடல்கள். நேரம் தற்போது சரியாக 4 மணி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக அம்மன் திரைப்படத்திலிருந்து அம்மா பவாரி எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.
1: அம்மா பவானி அழைக்கிறோம் வாணி, அகம் குளிர எதிரில் வந்து அருள் திருக்காட்சி தந்து

நேரம் 4:02 நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சுந்தரமூர்த்தி நாராயணா என்னும் திரைப்படத்திலிருந்து தில்லைவாழ் அந்தனர் என்னும் பாடலை கேட்கலாம்.

நேரம் 4:06. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கந்தன் கருணை படத்திற்காக ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் எனும் பாடலை கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: நேரம் 4:10.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இன்று திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை, பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில், கஜவதனா பேடுவே ஹம்சத்வனி ராகத்தில் அமைந்த புரந்தரதாசர் தேவர் நாமாவுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. ஆதிதாளம்

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில். தொடர்ந்து லதாங்கி ராகத்தில் அமைந்த மறிவேறே என்று தொடங்கும் பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை கண்டச்சாப்பு தாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவல்லிக்கேணி பி எஸ் சதாசிவம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்குளம் பி ஜி சுப்பிரமணியம் அவர்கள் தவில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ சாரதா சுப்ரபாரதம், பாம்பே சகோதரிகள் குரலில்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இளைஞர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஸ்ரீ புவனேஸ்வரி துதி கேட்கலாம். பாம்பே சகோதரிகள் குரலில்